காலை வேளையில் ஆனந்த ராகமாய் பக்தி பாடல்களால் மனதை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

பூப்பாக்களை பூக்களாய் தூவி நல்லெண்ணம் நமக்குள் வர வேண்டி நல்லது செய்ய ஆற்றலை பெறும் நேரமாய் ஆர்வத்தை தேடும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனின் திருநாமம் சொல்லி இசையால் புகழ் பாடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார்.

திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23 தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக

லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. பனியின் துளிகள் புல்லின் மீது படர்ந்திருக்க, கதிர்வன் எழுந்து புன்னகை செய்ய, கானக பறவைகள் கீதம் பாட, அமைதி நிறைந்த அதிகாலையில் இனிமை கூடுகிறது இளம் தென்றலால். இதயம் முழுவதும் புது உற்சாகம் பிறக்கிறது. கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சியோடு ஜி மீரி வசந்த விடியலின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1166.

0: காதலருடன் கூடும் காலத்தில் மகிழும் இன்பத்தை கடல் போல பெரிதாகச் செய்கிறது காமம். ஆனால் பிரியும் காலத்தில் அதே காமம் கடலை விட பெரிதான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1166 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
1: துப்பின் எவனாவர் மற்கொள் துயர் வரவு நட்பினுள்ளாற்றுபவர்.
0: காதலருடன் கூடும் காலத்தில் மகிழும் இன்பத்தை கடல் போல பெரிதாகச் செய்கிறது காமம். ஆனால் பிரியும் காலத்தில் அதே காமம் கடலை விட பெரிதான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1166 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
7: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
8: நாகானா நம்பலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
8: நாகா ஆட்டா.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: திருச்சிராப்பள்ளி, மாக்காளிக்குடி, உஜ்ஜயினி, மாக்காளி.

காளி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அருள் தருபவள். இவளே சிவபெருமானின் உயரிய வடிவமான சரபேஸ்வரருக்கும் சக்தி அளித்தவள். மகாகாளியை மனதில் நினைத்தால் போதும், ஓடோடி வந்து காப்பாள். காளியின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு பலனை தரும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அருகே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம்.

உஜ்ஜயினியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த விக்ரமாதித்த மகாராஜா காட்டில் 6 மாதமும் நாட்டில் 6 மாதமும் ஆட்சி செய்வது வழக்கம். இவரது குலதெய்வம் உஜ்ஜயினி மாகாளி. ஒரு சமயம் காட்டில் ஆட்சி செய்த போது காவிரி கரையிலுள்ள மாகாளி குடிக்காட்டுக்கு தான் வழிபட்ட காளி சிலையுடன் வந்தார். இங்கே தங்கி பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர் நாடு திரும்பும் போது தான் வழிபட்ட சிலையை எடுக்க முயன்றார், முடியவில்லை. அம்பாளை தன்னுடன் வரும்படி எவ்வளவோ கெஞ்சினார். அப்போது அவர் முன் தோன்றிய காளி இந்த இடத்திலும் தனது சக்தி தங்கும் என்று கூறிவிட்டாள். அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு கோயில் கட்டி வழிபாட்டை துவக்கினார். சிறிய ஆலயமாக இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இது. கோயில் நுழைவாயிலின் வலதுபுறம் பலம்புரி விநாயக பெருமானும் இடதுபுறம் முருக பெருமானும் காட்சி தருகிறார்கள். சிவனும் சக்தியும் எந்தவித வேறுபாடும் இல்லாதவர்கள் என்பதாலும் அம்பிகையானவள் ஈசனை போலவே தனக்கும் பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்ததாலும் மூலவர் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் அபூர்வமான ஆலயம் இது. அதிலும் வித்தியாசமாக பார்வதி தேவி வலதுபுறமும் சிவபெருமான் இடதுபுறமும் எழுந்தருளி இருப்பது தனிச்சிறப்பு. சிவன் கோவில்களில் இருப்பது போல அம்பிகையின் மூலஸ்தான விமானத்தின் மீது ஏக கலசம் இருக்கிறது. இத்தலத்தில் ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி உஜ்ஜயினி காளியம்மன் அருள் செய்கிறார்கள்.

0: ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி ஒரு மார்புடனும் மூன்று திருக்கரங்களோடும் தரிசனம் தருகிறாள். கைகளில் கவாளமும் சூலமும் தீச்சுடரும் ஏந்தி இருக்கிறாள். மண்டைவோடு திருசூலம் ஜோதி என ஆயுதங்கள் வைத்து அசுரனை வதம் செய்யும் கோலத்தில் இருந்தாலும் திருமுகத்தில் சாந்தம் தவழ்கின்றது. கோரைப்பல் இல்லாமல் இருக்கும் ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி அழகு சுந்தரி. உற்சவர் அழகம்மை நான்கு திருக்கரங்களோடு நின்றபடி அருள்கிறாள். விக்ரமாதித்தனால் கொண்டுவரப்பட்ட அம்பிகை சிலை என்பதை நிரூபிக்கும் வகையில் அவருடன் வந்த வேதாளமும் மந்திரியான கழுவனும் சிலைகளாக இருக்கிறார்கள். வேறு எந்த தலத்திலும் வேதாளத்திற்கு சிலை இல்லை. அலர்மேல் மங்கையுடன் கையில் கதை வைத்துக் கொண்டு பிரசன்ன வெங்கடேஸ்வரரும் குழந்தை வடிவில் சந்தான கோபாலகிருஷ்ணரும் ஐம்பொன்னாலான நடன விநாயகரும் காஞ்சி மகா பெரியவர் வழிபட்ட விநாயகரும் காட்சி தருகிறார்கள். காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி கை விலங்குகளுடன் பூட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறார். திருவிழா நாட்களில் மட்டுமே பூட்டு அகற்றப்படுகிறது. தேர் திருவிழாவில் அம்பிகையின் பாதுகாப்பிற்கு இவர் செல்வதாக ஐதீகம். தேர் திரும்பியதும் அவர் மீண்டும் பூட்டப்படுகிறார். ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் இருந்தாலும் நவராத்திரி பெருவிழாவும் அக்னி நட்சத்திர பெருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உஜ்ஜயினி மாகாளியை தரிசனம் செய்ய மகாராஷ்டிராவுக்கு போக இயலாதவர்கள் மாகாளி குடி செல்லலாம், அம்பிகையின் அருளை பெறலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அருகே அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மாகாளிக்குடி உஜ்ஜயினி மாகாளி ஆலயம்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து.

0: இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
1: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வசந்த விடியல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 41ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை திருப்பலி. ராமநாதபுரம் உப்பூர் வெய்யுலகந்த விநாயகர் திருக்கோவில் பசலி சதுர்த்தி திருவிழாவில் இன்று கேடயம்.
0: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஸ்ரதீப்.
0: ஸ்ரதீப், நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்களா?
1: ஆமாம்.
0: சிரிச்சிட்டே ஆமான்னு அழகாக சொல்கிறீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பழக்காபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்.
0: உங்களுக்கு மேம் என்னென்ன சொல்லி தருவாங்க?
1: தமிழில் லெசன் நடத்துவாங்க, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ரிவிஷன் சாரு எல்லாம் தருவாங்க.
0: சரி சரி, நீங்கள் நல்லா படிப்பீங்களா?
1: ம்,
0: பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா?
1: ஆ.
0: சரி, இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன்.
0: ஆ, எங்கே சொல்லுங்கள், கேட்போம்.
1: நம்ம ஸ்கூலில் கொக்கோ, வாலிபால், ஃபுட்பால், த்ரோபால் இது எல்லாமே ஸ்கூலில் நடத்துகிறாங்க. கிரிக்கெட் அந்த மாதிரியான எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஸ்கூலில் இருக்குது. எங்கள் பிடி சார் வந்து எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. எங்கள் பிடி சார் பேர் வந்து செரியன். அவங்க வந்து எங்களை வந்து அதிகமாக படித்தோன்னா எங்களை விளையாட கூட்டிகிட்டு போவாங்க அங்கே. அதே நாங்கள் படிக்காமல் எதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லி மேம் கீது சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க.
0: அதனால் நீங்கள் நல்லா படிப்பீங்களா? சரி, நீங்கள் எந்தெந்த கேமில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க?
1: வாலிபால், கிரிக்கெட் எல்லாத்துலேயும் இருக்கிறேன்.
0: அப்படியா? கேமில் நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவல் அப்புறம் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி எதுவும் போயிருக்கீங்களா?
1: இன்னும் போனதில்லை, நான் ஃபிஃப்த்து தான் படிக்கிறேன்.
0: ஆ, அஞ்சாம் படிக்கிறனால உங்களை எங்கேயும் கூப்பிட்டு போகலையா?
1: ஆ.
0: அப்போ நல்லா விளையாடுவீங்களா நீங்கள்?
1: ஆ, எங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ போகிறாங்க.
0: எங்கே போகிறாங்க?
1: டிஸ்ட்ரிக் லெவலுக்கு போகிறாங்க.
0: ஆ, யார் யார் போகிறா?
1: டுவெல்த்து நாங்கள், நைன்த்து நாங்கள், எயித்து நாங்கள், செவன்த்து நாங்கள் எல்லோரும் போகிறாங்க.
0: நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போகிறீங்க?
1: போலீஸ் தான்.
0: எத்தனை டைம் போலீஸு?
1: போலீஸ் இஸ் மை ஃபேவரட் ஒர்க்.
0: யா, சரி சரி. அப்போ உங்கள் கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: என் கிளாஸ் பூரா என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் கிளாஸில்?
1: எங்கள் கிளாஸில் 30 பேர் இருக்காங்க என்னோட சேர்த்து.
0: ஆ, 30 பேருமே ஃப்ரெண்டா?
1: எல்லாருமே ஃப்ரெண்டு தான்.
0: சரி, எல்லாம் சேர்ந்து என்ன கேம் ரொம்ப நல்லா விளையாடுவீங்க?
1: எப்பயுமே அதிகமாக வாலிபால் தான் விளையாடுவோம்.
0: ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருக்கணும் வாலிபாலில்?
1: 6 பேர் இருக்கணும். ஒருத்தர் சப்ஸ்டியூட்டுக்கு வெளியே இருக்கணும்.
0: நீங்கள் சாப்பிட்டீங்களா?
1: ம்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: கீரை சாப்பாடு.
0: உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: எல்லா கலருமே பிடிக்கும்.
0: செல்லம், நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மழலையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
7: Viking Bunions and Briefs
8: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
9: நாகா ஆட்டா, pure and healthy.
10: நாகானா நம்பலாம்.
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
7: Viking Bunions and Briefs
8: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
9: நாகா ஆட்டா, pure and healthy.
10: நாகானா நம்பலாம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:40.

0: ஒரு வெற்றி வரும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். செய்ய முடியாது அப்படின்னு நாம் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததும் பெருமிதமும் கொள்வோம். இந்த வெற்றி, புகழ்ச்சி, பெருமிதம், வஞ்சம், வருத்தம், இகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பகிர்வோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அது நம்முடைய தோல்விதான்.
1: தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
0: நான் கண்ட பெருந்தோல்வி இதுதான் வானவில்லோட தலைப்பு. நீங்க சந்தித்த பெரும் தோல்விய தயக்கம் இல்லாம கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. செவிமடுக்க நேயர்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் காலை 9 மணிக்காக.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
8: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
9: நாகானா நம்பலாம்.

பூந்தோட்டத்தின் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு சுகமான காலை. இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமக்ஸ் பணியினங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன் சின்னவாரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும். மதுரை மாவட்ட நேயர்களுக்காக 8:10 போமக்ஸ் பணியினங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்க மகாசோமாஸ் கந்தமூர்த்தி அவர்கள். 8:30 வைக்கிங் மணின்சன் பிரீவ்ஸின் மனதூர்

ராகம் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். ஆனில் கொழுக்கட்டை மாவுவின் வானவில் இன்றைய வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி நெறிய அழுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். பதினோரு மணிக்கு பாட்டுப்பட்டாலும் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜென் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியில் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்டம் குருபரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து தஞ்சாவூர் மாவட்டம் வீழாங்குளம் செல்வராஜ் அவர்களின் பாடல் தொகுப்போடு வர இருக்கிறது. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜோட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவுவின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு சித்திரச்சவ்வானம். 5:30 வைக்கிங் மணியன் சன் பிரீவ்ஸின் சித்திரச்சவ்வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:05 பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவி குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு 11:00 இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் நேர்களை. கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய வசந்த விடியல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நம்மிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மீரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெளிச்ச பூக்கள் பூமி பந்தை நிறைத்து கொண்டிருக்கும் காலை நேரம், இருள் நீக்கும் இளஞ்சூரியனின் ஆதிக்கம் தொடங்கிய நிலையில் இரவு பொழுதும் வெளிச்சங்களாலே நிறைந்திருக்கிறதே. வானமும் விண்மீன்களும் நட்சத்திரங்களும் பார்வைக்கு கிட்ட இரவு இரவாகவே இருக்க வேண்டும் என இயற்பியலாளர்கள் சொல்கிறார்கள். இரவு இரவாக இருக்கிறதோ இல்லையோ, பகல் பகலாகவே இருக்கிறது. இந்த பகலின் நுழை வாயிலில் நிற்கும் நாம் வெற்றி நோக்கிய நடைப்பயணத்தை தொடங்குவோம் என சொல்லி கோடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

இசை மழையை பொழிய தவறாக்கோடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நேச உறவுகளே, இன்று காலை 8 மணிக்கு மதுரை மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேப்ஸின் மனதோடு ராகம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவுவின் வானவில். இன்றைய வானவில் உங்களுக்கு தந்திருக்கும் தலைப்பு, நான் கண்ட பெருந்தோல்வி.

பாடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறு தானியங்களில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நேரம் காலை 7:14. கொடை பண்பலையின் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: நோட்டம்
1: கண்காணிப்பு
0: அல்லது
1: கணக்கு
0: அல்லது
1: தகுதி அறிதல்
0: அல்லது
1: விலை மதித்தல்.
0: நோட்டம்
1: கண்காணிப்பு.

0: ஒரு வெற்றி வரும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். செய்ய முடியாது அப்படின்னு நாம் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததும் பெருமிதமும் கொள்வோம். இந்த வெற்றி, புகழ்ச்சி, பெருமிதம், வஞ்சம், வருத்தம், இகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பகிர்வோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அது நம்முடைய தோல்விதான்.
1: தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
0: நான் கண்ட பெருந்தோல்வி இதுதான் வானவில்லோட தலைப்பு. நீங்க சந்தித்த பெரும் தோல்விய தயக்கம் இல்லாம கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. செவிமடுக்க நேயர்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் காலை 9 மணிக்காக. வெற்றி.

மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் வரும் 16 தேதி புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னோடி மனுக்கள் வாங்கும் நிகழ்வானது இன்று காலை 9 முதல் மாலை 5:45 வரை கொடைக்கானல் குறுவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும், பண்ணைக்காடு குறுவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலும், தாண்டிக்குடி குறுவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலும் மனுக்கள் பெறப்படும்.

0: நேரம் காலை 7:33, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இன்று காலை 9:00 முதல் 3:00 வரை செக்கானூரணி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் கிண்ணிமங்கலம், மாவிலிப்பட்டி, கருமாத்தூர், சாக்கிலிப்பட்டி, கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி, பல்கலை நகர் ஆகிய இடங்களில் மின் விநியோகம் இருக்காது என்று செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
6: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
7: நாகானா நம்பலாம்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: அண்ணா வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள். என்ன அமைச்சரே, உங்களுடைய கண்கள் இப்படி சிவந்திருக்கின்றன.
9: அதை ஏன் மன்னா கேட்கிறீர்கள்? என் பக்கத்து வீட்டில் இருக்கும் முதியவருக்கு உடல்நிலை சரியில்லை, சதா இரும்பிக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து சப்தம் வந்து கொண்டே இருப்பதால் இரவு தூக்கமே இல்லை மன்னா. என் பக்கத்து வீட்டு முதியவர் அவருடைய உடலை சரியாக கவனித்துக் கொள்ளாமல் அடுத்தவர் தூக்கத்தை கெடுத்து அடுத்தவரின் உடல்நிலையும் கெடுத்து வருகிறார் மன்னா.
10: மச்சரே, முதியவர்களை திட்டாதீர்கள்.
9: ஓ ஆமாமா மன்னா, உங்கள் முன் திட்டியது தவறுதான். ஏனென்றால் ஒரு முதியவரை திட்டும் போது இன்னொரு முதியவருக்கு கோபம் வரத்தானே செய்யும்.
10: அமைச்சரே, என்ன சொன்னீர்?
9: சரி மன்னா, உங்களுக்கு என்ன ஒரு 50-55 வயது இருக்குமா?
10: என்ன 50-55? அமைச்சரே, என்னுடைய தந்தைக்கே இன்னும் 50 எட்டவில்லை, அதற்குள் எனக்கு 50 ஆகிவிட்டது என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள்.
9: என்ன, உங்கள் தந்தைக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையா? அடே அப்பா, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யாக அல்லவா இருக்கிறது. என்னா, உங்கள் தாத்தாவுக்காவது 50 வயது ஆகிவிட்டதா? இல்லை,
10: அவருக்கு 50 வயது ஆகிவிட்டது அமைச்சரே.
9: இவருடைய தாத்தாவிற்கு 50 வயது ஆகிவிட்டது என்பதையாவது மனமோந்து ஒப்புக்கொண்டாரே.
10: சரி அமைச்சரே, அந்த முதியவருக்கு என்ன பிரச்சனை, எதனால் உடல்நிலை கெட்டுவிட்டது?
9: மன்னா, என் பக்கத்து வீட்டு முதியவர் எப்போது பார்த்தாலும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டார், உறங்க மாட்டார். இப்படியே உடலை கெடுத்துக்கொண்டு இன்று மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்.
10: அமைச்சரே, இது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கும் முதியவருக்கு மட்டும் இருக்கும் பிரச்சனை அல்ல, முதியவர்கள் இருக்கும் பெரும்பான்மையான வீடுகளுக்கு இருக்கும் பிரச்சனை இது.
9: சரிமன்னா, அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு என்னதான் வழி, அவர்களின் பிரச்சனைக்கான தீர்வுதான் என்ன?
10: அமைச்சரே,

0: ஒவ்வொரு மனிதனும் முதுமையை நெருங்க நெருங்க உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும்.
1: அதற்கு என்ன செய்வது மன்னா?
0: இதற்கு சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அமைச்சரே. முதலாவது, முதுமையில் இருப்பவர்கள் தங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பது, அடிக்கடி கோபப்படுவது, இது போன்ற விஷயங்களை புறக்கணிக்க வேண்டும். தொந்தரவான சூழ்நிலைகளில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளக் கூடாது. அதே போல நேர்மறையான நபர்களோடு பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இதுவெல்லாம் மனதிற்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, எப்போதும் வெறுமனை அமர்ந்து கொண்டே இல்லாமல் அவர்களால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். நடைபயிற்சி செய்யலாம், அவர்களின் வயதுக்கு ஏற்ப விளையாட்டுகளை விளையாடலாம். மொத்தத்தில் நமக்கு வயதாகிவிட்டது, நம்மால் எதையும் செய்ய முடியாது என்கிற எண்ணத்தை விட்டொழித்து உடலை எப்போதும் இயக்க நிலையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.
1: ஆமாம்னா, நமக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணத்தை விடுத்து எல்லோரையும் போல இயல்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலே ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாக்க முடியும்.
0: சரியாக சொன்னீர் அமைச்சரே. அதே போல முதுமையில் பெரும்பான்மையான உடல்நல பிரச்சனைகள் உடலில் நீர் பற்றாக்குறையால் தான் ஏற்படுகிறது என்கிறார்கள். அதனால் தங்களுக்கு தாகம் இல்லாவிட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணீரையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அது ஒருபோதும் நன்மையை தராது. அதனால் அளவாக சாப்பிட்டால் வளமாக வாழலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, பணத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை கைவிட வேண்டும். தன்னிடம் வந்து பேச வருபவர்களிடம் இன்முகத்தோடு பேச வேண்டும், சுற்று இருப்பவர்களோடு பழக வேண்டும், உறவுகளை கொண்டாட வேண்டும். இதுவெல்லாம் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்கிறார்கள். ஐந்தாவது, தன் வாழ்க்கையில் தவறவிட்ட தருணங்களை பற்றியோ வாலிப வயதில் சாதிக்க முடியாமல் போனவை பற்றியோ நினைத்து கவலைப்படக்கூடாது. அது கடந்த காலம். அதை நினைத்துக் கொண்டிருப்பதனாலேயோ அதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனாலேயோ எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் தன்னுடைய உடல்நலமும் மனநலமும் கெட்டு போகும் என்பதையும் முதியவர்கள் உணர வேண்டும்.
1: அருமை மன்னா, இன்றைய முதியவர்களுக்கும் நாளைய முதியவர்களுக்கும் பயன் தரக்கூடிய தகவல்களை சொன்னீர்கள். சிறப்பு சிறப்பு மன்னா. சரி மன்னா, உங்களுக்கு உண்மையாகவே என்னதான் வயது?
0: என்ன அமைச்சரே, என்னை பார்த்தால் தெரியவில்லையா உங்களுக்கு? ஒரு 16-17 வயது இளைஞனை போலத்தானே இருக்கிறேன்.
1: என்ன, 16-17? இல்லை இல்லை மன்னா, உங்களை பார்த்தால் ஒரு 6-7 வயதுடைய சிறுவனை போலத்தான் இருக்கிறீர்கள். போதுமா?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நேரம் காலை 7:41. சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. நேர்களே, சுகமான காலை நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மதுரை மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பாட்டாளம். இன்றைய பாட்டு பாட்டாளம் கவிஞர் விவேகா எழுதிய பாடல்களை பாட அன்போடு அழைக்கிறது.

கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக 4 நாட்கள் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததும் அது வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என சான்று அளிப்பதற்கு முன் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி மரக்கன்றுகள் நடும் பணிகள் கணிசமான அளவில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதல் தெரிவிக்கிறது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 10 1983 மகாத்மா காந்தி குறித்து முதன் முதலில் ஆவணப்படம் தயாரித்தவரும் பயண இலக்கிய முன்னோடியுமான ஏ கே செட்டியாரின் நினைவு தினம் இன்று. கிப்ரால்டர் ஐரோப்பா கண்டத்தின் தெற்கு முனையில், ஸ்பெயின் நாட்டின் வால்போல் மத்திய தரைக்கடலில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மொனாக்கோ நாட்டின் வடக்கே அமைந்துள்ள குட்டி பிரதேசம், இங்கிலாந்து நாட்டுடன் நிலவியல் ரீதியாக இணையாத இங்கிலாந்து பகுதி. இப்பகுதி தொடர்பாக இங்கிலாந்திற்கும் ஸ்பெயினுக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வந்தாலும், மக்களில் பெரும்பான்மையோர் ஸ்பெயினுடன் கிப்ரால்டர் இணைவதை விரும்பவில்லை. 1967 கிப்ரால்டர் மக்கள் தாங்கள் இங்கிலாந்து ஆட்சியின் கீழ் இருக்க விரும்புவதாக வாக்களித்த தினம் அந்நாட்டின் தேசிய நாள் இன்று. எடிட்டர் மோகனின் மகன், இயக்குனர் ராஜாவின் தம்பி என்னும் அங்கீகாரத்துடன் 2003 ஜெயம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நுழைந்தவர். 1980 நடிகர் ரவியின் பிறந்த தினம் இன்று. ஜார்ஜ் தாம்சன், இங்கிலாந்தில் பிறந்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு வென்றவருமான ஜே தாம்சனின் மகன். இவரும் நோபல் பரிசை வென்ற இயற்பியலாளர். எலக்ட்ரானின் பண்புகள் குறித்த ஆய்வு

0: இவ்வுயரிய விருதினை பெற்றார். 1975 ஜார்ஜ் தாம்சனின் நினைவு தினம் இன்று. 1974 அமெரிக்க கூடை பந்தாட்டக்காரர் பென் வேலஸின் பிறந்த தினம் இன்று. 1983 நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடன் இயற்பியலாளர் ஃபெலிக்ஸ் பிளாக்கின் நினைவு தினம் இன்று.
1: குடும்பச்சூழல்,
2: பணிச்சூழல்,
1: சமூக சூழல்
2: அனைத்தையும் சமாளிக்க வேண்டும்
1: நல்ல மனநிலை.
2: தோல்வி,
1: பயம்,
2: கவலை,
1: கோபம் போன்ற மன வளர்ச்சிகளை சமநிலையோடு சமாளிக்க
2: வேண்டும் நல்ல மனநலம்.
1: அது தவறும் பொழுது ஏற்படுகிறது தடுமாற்றம்,
2: அதனால் உண்டாகிறது தற்கொலை எண்ணம்.
1: பிறந்தது வாழ்வதற்காகவே,
2: நம்மை நாமே அழிப்பதற்கு அல்ல.
1: தற்கொலை என்பது 15 முதல்
2: 29 வயதுடைய இளைஞர்களின் இறப்பிற்கு
1: இரண்டாவது முக்கிய காரணமாகும்
2: என்று உலக தற்கொலை தடுப்பு நாள்.
1: வாழ்க்கை வாழ்வதற்கே,
2: வாழ்ந்துதான் சாதிக்க வேண்டும்.
1: வாழ்க்கை வாழ்வதற்கே,
2: வாழ்ந்துதான் சாதிக்க வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்

இசை மழையை பொழிய தவறா கூட பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நேச உறவுகளே, இன்று காலை 8 மணிக்கு மதுரை மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேப்ஸின் மனதோடு ராகம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவுவின் வானவில். இன்றைய வானவில் உங்களுக்கு தந்திருக்கும் தலைப்பு, நான் கண்ட பெருந்தோல்வி.

கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் சுகமான காலை. இன்று காலை முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், இன்றைய பாட்டு பட்டாளம் கவிஞர் விவேகா அவர்களின் பாடல்களை பாட வாங்க என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை. இனி மதுரை மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: மாலை 3 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. தேஞ்சல் தேரில் இசை உலா கோடை பண்பலையின் 1.5 இப்பொழுது வருகிறது மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் எந்த மாவட்ட நேர்கள் பேச போறாங்கன்னா, பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய மாவட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உலக புகழ் பெற்றது. ஜிகர்தண்டா மாவட்டத்தோட தனித்துவமான குளிர்பானம். மதுரை மாவட்ட நேர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி.

0: மதுரை மாவட்டத்திலிருந்து அறிமுக நேயர்கள் வரலாம். 24, 24, 24 மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 333 கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 0452. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. முதல் நேரப்ப சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் இருந்து ஜெகதீஷ்.
0: ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம். என் நிலையத்தில் எல்லாரும்
0: ரொம்ப நல்லமா இருக்கோங்க. என்ன பாடிட்டு இருக்கீங்க?
1: நீங்க
0: பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குதே.
1: இப்ப கேக்குதுங்களா?
0: ஆ சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
1: கடை
0: வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: கடை வச்சிருக்கீங்க?
1: மளிகை கடை மாதிரி.
0: மளிகை கடை. ஆ சரிங்க. இப்ப கடையில இருந்தா பேசிட்டு இருக்கீங்களா?
1: இல்லம்மா, இப்ப 9 மணிக்கு மேல.
0: 9 மணிக்கு மேல தான் போவீங்களா?
1: ஆமாங்க.
0: வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: சரி, கூட்டம் நிறைய வந்தா எப்படி சமாளிப்பீங்க?
1: கூட்டம் நிறைய வந்தா
0: என்ன பாடல் கேட்கலாம்? எல்லாருக்காகவும் பாடல். கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 இருந்து. நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
8: உஷா
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
10: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
11: அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும்
10: இருக்கு. நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
12: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? காஃபி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பண்பலையை கேட்குறீங்க, அப்படி தானே? காலையில் காஃபி கிடைக்கலைன்னாக்க, இல்லை எடுத்துக்கலை அப்படின்னாக்க, நாள் பூரா ஒன்றுமே ஓடாதுன்ற எண்ணமுள்ள கூட்டம்தான் நம்மளில் அதிகம் இல்லையா? காஃபி ரசிகர்கள் இருக்காங்க.

0: இப்போ ரொம்ப அதிகமாகிட்டதாக புள்ளிவரங்க சொல்லுது. ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டதுமே சுறுசுறுப்பும் உற்சாகமும் உண்டாகிறதா சொல்கிறாங்களே, நிஜந்தானா? ஆமாங்க, காஃபியில் இருக்கிற கஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து சோர்வை போக்கிட்டு புத்துணர்ச்சியை உண்டாக்குது. காஃபி குடித்த உடனே தூக்கம் கூட இல்லாமல் போயிடுது. அந்த காஃபி பழக்கம் எப்போ தொடங்குச்சு? நமக்கு வந்து காஃபி அறிமுகமான விஷயமே வந்து ரொம்ப சுவையானதுங்க. அராபிய நாட்டில் கால்டி அப்படிங்கிற ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தானாம். அது என்ன தெரியுமோ? அவனோட ஆடுக வந்து ரொம்ப செழுமையாக இருக்கிற ஒரு செடியோட இலைகளை தின்ன உடனே துள்ளி ஓடிச்சுக்கலாம். வயசான ஆடு கூட அந்த இளவயசு ஆட்டுக்குட்டிகளை மாதிரி சுறுசுறுப்பாக துள்ளி குதிச்சதுக்கெல்லாம் அந்த இலைகளை சாப்பிட்ட பிறகு. இதை பார்த்த அந்த கால்டிங்கிற அந்த சிறுவன் அந்த செடியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற நினப்பில் அவனும் போய் அந்த செடியில் இருந்த சிவப்பு பழங்களை பறித்து சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே தன்னோட உடலில் ஏதோ மாற்றம், உணர்ந்துக்க முடியாத அளவுக்கு தெம்பும் உற்சாகமும் வந்து புகுந்ததை தெரிஞ்சுக்கிறான். சந்தோஷமாயிட்ட அந்த ஆடு மேய்க்கிற கால்டி இதை பற்றி அப்போட் அப்படிங்கிற துறவி, அதாங்க மாங்குக்கிட்ட போய் கேட்குறான். அவரும் அவன் கொண்டாந்து கொடுத்த அந்த சிவப்பு பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரு விதமான புத்துணர்ச்சி உண்டாகிறத புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அந்த துறவி அந்த சிவப்பு பழத்தோட விதைகளை பொடியாக்கி தண்ணீரோட கலந்து தன்னோட ஆசிரமத்தில் இருந்த சீடர்களுக்கு கொடுத்து பார்க்குறாரு. அந்த தண்ணியை குடித்தவங்க எல்லாருமே புது விதமான உற்சாகத்தில் திளைச்சாங்களாம். இந்த விதை தான் நாம் இப்போ சொல்கிற காப்பி கொட்டை. இது வந்து நடந்த கதையாக என்னான்னு தெரியாது. ஆனாக்க அராபியர்கள்லாம் நம்ம காலத்துக்கு முன்னாலே இருந்தே, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தே காஃபி குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியுது. இங்கிலாந்தில் காஃபி குடிக்கிற பழக்கம் 17ஆம் நூற்றாண்டில் ஆரம்பமாச்சான். உலகத்தில் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து 1650ஆம் வருஷம் ஆக்ஸ்ஃபோர்டில் தொடங்குச்சு. இதுக்கு அப்புறம்தான் மற்ற உலக நாடுகளுக்கு அறிமுகமாச்சு. தளதளன்னு வளர்கிற ஒரு வகை செடியோட விதையிலேருந்து காஃபி கிடைக்குது. இந்த செடி சாதாரணமாக 4.5 மீட்டர் உசரத்துக்கு வளரும். ஆனாக்க பொதுவாக காஃபி தோட்டங்களில் இது வந்து 2 மீட்டருக்கு மேலே உசர விடுறதே இல்லையா. செடி 3-4 வருஷங்களாக முத முறையாக பூக்குது. அப்புறம் பச்சை நிறத்தில் காய் வருது. அந்த காய்கள் 6-7 மாதங்களில் சிவப்பு நிற பழங்களாக ஆன உடனே அந்த பழங்கள்லேருந்து வர்ற கொட்டைகளை எடுத்து வறுத்து பொடி செய்கிறாங்க. கடைகளில் வைக்கிற காஃபி பொடி அதுதான். ஒரு கப் காஃபியில் 120 மில்லிகிராம் கஃபைன் அடங்கியிருக்கான். இந்த பொருள் தான் ஒரு வித வெறியை தூண்டுது. தூங்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னால் காஃபியை குடித்தாக்க தூக்கமே இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அதில் அடங்கியிருக்கிற கஃபைன் தானான். உலகத்தில் ரொம்ப அதிகமாக காஃபி உற்பத்தி பண்ணுற நாடு பிரேசில், கொலம்பியா 2வது இடம், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அப்புறம் நம்ம நாடு, பல நாடுகள்லேயும் காஃபி பயிரிடப்படுது. இப்போ இன்னொரு காஃபி உங்களுக்கு தேவைப்படுமே. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள். கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை

ஒரு வெற்றி வரும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். செய்ய முடியாது அப்படின்னு நாம் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததும் பெருமிதமும் கொள்வோம். இந்த வெற்றி, புகழ்ச்சி, பெருமிதம், வஞ்சம், வருத்தம், இகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பகிர்வோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அது நம்முடைய தோல்வி.

நான் கண்ட பெருந்தோல்வி, இதுதான் வானவில்லோட தலைப்பு. நீங்க சந்தித்த பெரும் தோல்வியை தயக்கம் இல்லாம கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. செவிமடுக்க நேயர்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் காலை 9 மணிக்காக.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: நேரம் வந்து 8:21 ஆயிடுச்சு. மனதோழராகும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
6: மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன் மேடம்.
5: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் ஹவுஸ் வைஃப் தான் மேம். வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க.
5: சரி, என்ன பண்றாங்க குழந்தைங்க?
6: மூத்த பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
5: சரி.
6: ரெண்டாவது பாப்பாக்கு இப்பதான் 2 வயசு ஆகுது மேம்.
5: பேர் சொல்லலாமா?
6: மூத்த பாப்பா பேர் வந்து ரேமிதா மேம்.
5: சரிங்க.
6: அவ நிறைய வாட்டி காலையில ஞாயிற்றுக்கிழமையில பேசுவா மேம்.
5: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
6: ரெண்டாவது பாப்பா பேரு வேல்விழி. இன்னைக்கு எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாண நாள் மேம், விஷ் பண்ணிடுங்க மேம்.
5: அப்பா
6: பேரு செல்வராஜ்.
5: சரி.
6: அம்மா பேரு பொன் பாண்டி.
5: சரி, கோடை பன்மலை 105 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில என்ன பாடலுங்க வேணும்?
6: கருப்பு படத்துல இருந்து கருப்பு சாமி பாட்டு
5: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: குமரியில் குருத்தாகி, பொதுகையில் குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவேரி கரையில் காலால் நடந்து, கங்கை கரவரி தோளோடு நிமிர்ந்து, விந்தை மலை வரை வாளால் அளந்து, சேர சோழர் பாண்டியர்னும் மூவர்கள் மடியில் தவந்து, முச்சங்கு தொற்றிலே கிடந்து, பாவல நெஞ்சத்திலே வளர்ந்து, பன்னிசை போர் நெஞ்சத்திலே துவிந்து, காலத்தால் பூத்து, கருத்தால் உதிர்ந்து, காணமாய் திருந்து, ஞானமாய் சுழந்து, வானமாய் விரிந்து, வளமாய் விளைந்த உயர்ந்த தமிழாய், ஓங்கி ஒழுங்கி ஓங்கி ஓங்கி நிற்கும் ஒரே மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறீங்கம்மா.
0: மாயக்கண்ணம்மா, ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? கவிதையெல்லாம் பயங்கரமா இருக்கே.
1: ஆமா,
0: நிகழ்ச்சியில என்ன பாடலுங்க வேணும்?
1: ஆமா, வேதாளம் படத்துல இருந்து ஆளுமா டோலுமா பாடல்
0: வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
3: நாகானா நம்பலாம். இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல.
4: சோ நாகாவ நம்பலாம்.
3: கரெக்ட் மேம்.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
3: நாகானா நம்பலாம்.
5: நீர்களினம் கோடை பண்பலையின் 1.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவுவின் வானவில். இன்றைய வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. நெறி அழுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததா யாருங்க வாங்க? வணக்கம்.
6: காலை வணக்கத்தோட இணைவது ஜே மல்லப்பரத்திலிருந்து தேவதாஸ்.
5: தேவதாஸ் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: கோடை பண்புலையை கேட்டு கேட்டு எங்களுக்கு இனிமையா இருக்கு மேடம்.
5: சரிங்க, எல்லா நிகழ்ச்சியுமே கேப்பீங்களா?
6: எல்லா நிகழ்ச்சியும் கேப்பேன் மேடம். காலையில 5 மணிக்கு வாக்கு பண்ணிருவேன் மேடம்.
5: சரி, எத்தனை மணி வரைக்கும் கேப்பீங்க?
6: நான் 8 மணி வரைக்கும் கேப்பேன். 9-10 மணி வரைக்கும் தூக்க வரதுக்கு கேப்பேன் மேடம்.
5: என்ன வேலை பாக்குறீங்க?
6: கூலி விவசாயம்.
5: சரிங்க சரிங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: வீட்டுல நல்லா இருக்காங்க மேடம்.
5: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன்.
6: 3 பிள்ளைங்க இருக்கு மேடம். 3 பிள்ளைங்க, வீட்டுக்காரமா, எங்க அம்மா.
5: சரிங்க. நிகழ்ச்சியில
6: மனதோடு இருக்காங்க எங்க அம்மா, அவங்க, நாங்க எல்லாமே.
5: சரிங்க. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: ஐ படத்துல இருந்து மேரசலைட் பாத்து போடுங்க மேடம்.
5: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது நாகா ஆட்டோல செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணதை அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவ நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
0: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
2: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
3: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவ நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
0: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.
3: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். அணில் கொழுக்கட்டை மாவுவின் வானவில் நான் கண்ட பெருந்தோல்வி அப்படிங்கிற தலைப்பில் வர இருக்கு. நெறிய அழுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாருங்கள் நீர்களே இன்றைய வானவில் நிகழ்ச்சியில். மனதூடராகும் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: பேர் வீரபத்ரன். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் சிவித் மாஸ்டர். அப்புறம் மதியத்துக்கு மேல விவசாயம் பாக்குறேன்.
4: சரிங்க சரிங்க. சொந்தமா தோட்டம் வச்சிருக்கீங்களா?
5: ஆமாங்க மேம்.
4: சரிங்க. என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க இப்போ?
5: இப்ப வாழை போட்டுருக்கேன் மேம். பகல்ல விவசாயம், காலையில ஸ்வீட் மாஸ்டர்.
4: சரிங்க சரிங்க. நிறைய வேலை பாக்குறீங்க அப்போ.
5: ஆமாங்க மேம்.
4: நிகழ்ச்சியில் என்ன பாடலுங்க வேணும்?
5: தாரை தப்பட்டிலிருந்து மேம்.
4: பாட்டு
5: ஏதாவது ஒரு சாங்.
4: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
5: ஓகே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா ஆட்டா.
1: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவ நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
3: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.
4: ஒரு வெற்றி வரும்பொழுது அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். செய்ய முடியாது அப்படின்னு நாம் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததும் பெருமிதமும் கொள்வோம். இந்த வெற்றி, புகழ்ச்சி, பெருமிதம், வஞ்சம், வருத்தம், இகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பகிர்வோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அது நம்முடைய தோல்விதான்.
5: தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
4: நான் கண்ட பெருந்தோல்வி, இதுதான் வானவில்லோட தலைப்பு. நீங்க சந்தித்த பெரும் தோல்விய தயக்கம் இல்லாம கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. செவிமடுக்க நேயர்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் காலை 9 மணிக்காக.

0: தாயடி. கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்துல இருந்து மனதோடு ராகம் நிகழ்ச்சியில இருக்கும். மதுரை மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கு வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் பேரீர்வட்டம் சென்னம்பட்டியிலிருந்து சிவபாக்கியம் பேசுறீங்க மேடம்.
0: சிவபாக்கியம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் மேடம்.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: எங்க வீட்டுல பசங்க, மூணு பசங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவங்க வியாபாரம் பண்றாங்க. பசங்க எல்லாம் கம்பெனிக்கு போயிருக்காங்க.
0: சரி சரி. சமையல் எல்லாம் ஆச்சா அன்னைக்கு?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: தெனாவெட்டு படத்துல இருந்து உசிலம்பட்டி சந்தையில அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் வருது ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவ நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
0: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்
6: முகத்தில் அருவா சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு ஆள் அசையாம கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்றோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவு தான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்பில் நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அதை அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார். இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடுனார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்துருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன். உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலைன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும், அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னானான். இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானும். இவங்கள்லாம் எப்படி திருந்துறது?
4: கோடை பண்பலை 100.5 சைபால்
6: முகத்தில் தருவா சைபால்.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் நாகா ஆட்டா.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
3: நாகானா நம்பலாம். இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல.
4: சோ நாகாவ நம்பலாம்.
3: கரெக்ட் மேம்.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
3: நாகானா நம்பலாம்.
5: மதுரை மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு வந்து சென்றது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேயர்களே. இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னைப்பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தன்மையையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 9:45 இயக்கப்படும் ரயில் இன்று திண்டிவனம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கன் ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR.

0: சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: அணில் கொழுக்கட்டை மாவு
1: வழங்கும் வானவில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

கோடை பண்பலை 100.5 மெகா கேட்ஸ் நின்ற வானவில் உங்கள் முன் வைத்துள்ள தலைப்பு நான் கண்ட பெருந்தோல்வி. ஒரு நிகழ்வு, ஒரு முயற்சி நம் கரம் பற்றி அழைத்து போகும்போது கொஞ்சம் தடுமாறி தடம் மாறி வெற்றியின் படிக்கட்டிற்கு முன்பாக தற்செயலாகவோ தவறுதலாகவோ நிறுத்துமானால் அதை தோல்வி என சொல்லலாம். அதை தாமதமான வெற்றி என அழைப்பது தன்னம்பிக்கை தரும் என்கிறார்கள் அறிஞர்கள். அந்த தன்னம்பிக்கை தகர்ந்து போய் இனி அதில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என மனம் மிரண்டு நிற்பதை பெருந்தோல்வி எனலாம். அப்படி நீங்கள் கண்ட பெருந்தோல்வி எது என்பதை பதிவு செய்ய காத்திருக்கிறது உங்களின் வாழ்க்கை வரலாற்றை விடுத்து கோடை பண்பலை 100.5 மெகா கேட்ஸின் இன்றைய வானவில். அழையுங்கள் அறிமுக நண்பர்களே. 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைவரும் 24 24 26 290 333 எனும் எண்களில் கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசும் ஒருவர் முத்தான நேயராக தேர்வு செய்யப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கண்ட பெருந்தோல்வி வானவில்லை வெற்றி பெற நடத்த காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க அப்படின்னு இன்றைய வானவில் வணக்கத்தோடு துவங்கி இருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. சரிப்பா, ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். இன்று உலக தற்கொலை தடுப்பு நாள், வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு சில தரவுகளை பதிவு செஞ்சுட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை துவங்கிடலாம். உலக சுகாதார நிறுவன தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர், எத்தனை பேர்னா 70 லட்சம் பேர் தற்கொலையின் காரணமாக தங்களுடைய உயிரை போக்கிக்கிறாங்களாம். தோராயமாக ஒவ்வொரு 40 நொடிக்கும் ஒரு இறப்பு ஏற்படுதான். அடுத்ததாக இன்னொரு தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இளைஞர்கள், அதுவும் 15 வயசுலேருந்து 29 வயசுக்குட்பட்டவங்களோட இறப்பிற்கு 4வது மிகப்பெரிய காரணமாக இந்த தற்கொலை இருக்கான். அடுத்ததாக இன்னொரு தரவும் சொல்கிறாங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய 75% தற்கொலைகள் குறைந்த மற்றும் நடுத்தர வர்க்க நாடுகளில் நடக்குதான். இது உலக சுகாதார நிறுவன அறிக்கையோட ஒரு சாராம்சமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த ஆண்டுக்கான மையக்கரு என்ன தெரியுமா? சேஞ்சிங் தி நரேட்டிவ் ஆன் சூசைடு, தற்கொலை தொடர்பான கதை கூற்றுகளை மாற்றுதல்ன்ற நோக்கில் இந்த வருஷம் மையக்கருவை வச்சுருக்காங்க. தோல்விக்கு தற்கொலை தீர்வல்ல, சொல்லப்போனால் எதுக்குமே தற்கொலை தீர்வில்லைங்க. தற்கொலையை தவிர்ப்போம், தேவையற்ற இழப்பை இறப்பை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைய வானவிலின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. தோல்வியா? தோத்துட்டு போகிறது, திருப்பி கூட தோற்றுப்போம், இதில் என்ன வெக்கம், வேதனை, அசிங்கம், அவமானம், துக்கம். சரி, எது தோல்வி? நிகழ்ச்சியோட துவக்கத்தில் காணல் மேனன் ஒரு சிறு துணுக்கை கொடுத்துட்டு போயிட்டார் எது தோல்வின்றது. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டால், ஒரு செயலை ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிருப்போம், அது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம திட்டமிட்டிருப்போம், எதிர்பார்த்துருப்போம், அதுக்கான மெனக்கடலையும் கடுமையாக போட்டிருப்போம். ஆனால் அது நடக்கவே நடந்திருக்காது. இதை தோல்வின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்படி நீங்கள் எடுத்த முயற்சியில் அடைந்த தோல்வி, அதுவும் சாதாரண தோல்வியில் கடினமாக கடும் முயற்சி செய்து அடைந்த பெருந்தோல்வியை பகிர்ந்துக்கிற அலையுங்கள். நான் கண்ட பெருந்தோல்வி. யார் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க சந்தித்த பெருந்தோல்வி என்னன்னு கேட்டுடலாமா? வணக்கம். சரிங்க, வணக்கம்
1: நண்பருக்கு. வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம்.

0: ஐயப்பன் ஐயா சொல்லுங்க, நான் கண்ட பெருந்தோல்வி.
1: ஐயா ஸ்கூல் படிச்சிருந்தோம் ஐயா.
0: ம்,
1: அப்ப படிக்கிறப்ப விளையாட்டு போட்டு வந்தாங்க, கபடி விளையாட்டு போட்டு.
0: சரி,
1: அதுல எல்லாமே நானும் இன்னொரு நண்பன் கண்ணன்
0: இருக்கேன்,
1: ரெண்டு பேரும் நல்லா ரைடு பண்ணுவோம்.
0: சரி,
1: அப்ப எல்லாமே நல்லா ஒரு டீம் நல்லா செட் பண்ணி நல்லா இருந்தான்.
0: ம்,
1: அப்ப எங்க ஊரை விட்டு அப்ப ஒன்றிய அளவுக்கு விளாண்டுட்டாங்க.
0: சரி,
1: அப்ப உத்தமான கம்பத்துல வச்சிருந்தாங்க, அங்க ஊர் விளையாட்டு போட்டு நண்பர் எல்லாம் போட்டிருந்தோம். போயிருந்த நண்பர் வந்து விளாண்டுக்கும் போது அவருக்கு அடிமட்ட சோல் அடிமட்டு போச்சு அவருக்கு, கண்ணன் அவருக்கு. அப்ப வந்து அப்ப அங்க ஆசிரியர் வந்து என்கிட்ட என்னை தட்டி, நீ பரவாயில்ல ஓமால் நம்பிக்கை வை, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு என்னை தட்டி கொடுத்தாரு எங்க ஆசிரியர்.
0: சரி
1: சரிங்க, நான் விளாண்டுட்டே சார், லாஸ்ட்ல அஞ்சு நிமிஷம், லாஸ்ட்ல பைனல் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது சார், நாலு பாயிண்ட் நாங்க அச்சா இருந்தோம். அப்ப என்ன போச்சு, ஒரு ஒருத்த பிடிக்கும் நாங்க விட்டேன், தொட்டு போயிட்டாங்க ஒருத்தர். அப்படியே மூணு நாலு பேர் அடிச்சிருந்தாங்க, அவங்க நாலு பேருமே ஒன்னொன்னா வந்துட்டாங்க.
0: வாழ்க்கையில நீங்க சந்தித்த பெருந்தோல்வியா கருதுறீங்க?
1: எனக்கு எங்க ஆசிரியர் வந்து எங்க தட்டி கொடுத்து பாக்கிட்டு பாத்துட்டு சொன்னாங்க, மனசுக்கு கிடைக்கவே இல்லைங்க, ஏன்னா தோல்வின்றது அன்னைக்கு பயங்கரமான சந்திப்பீங்க.
0: நன்றிங்க, நன்றி நன்றி. விளையாட்டுன்னு வந்துட்டா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்தானே. சரி, இன்றைய வானவில்லின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி இணைப்பில் இணையும் நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், மும்பைல நடராஜன் பேசுறேன் சார்.
0: மும்பையிலிருந்து நடராஜன் ஐயா சொல்லுங்க ஐயா.
2: சார், முன்னாடி நான் வசிச்ச வீட்டை வந்து வீடு வாங்கும் போது எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி சார். நான் வந்து நான் லோன் போட்டிருந்த பேங்க்லயே எனக்கு வீட்டை விட்டவர் வந்து வீட்டின் மதிப்புக்கு இப்ப கேஷ் கிரெடிட்ல வந்து லோன் வாங்கியிருக்காரு சார்.
0: சரி,
2: அவருக்கு நான் கொடுத்த அட்வான்ஸ்ல இருந்து அவர் கேஷ் கிரெடிட்டை திரும்ப செலுத்தாம பிசினஸ்ல போட்டாரு. இதனால எனக்கு லோன் கிடைக்க தாமதம் ஆயிடுச்சு சார். நான் வந்து என்னோட பழைய வீட்டை நான் வச்சிருந்தேன், அவரும் எனக்கு வந்து காலி பண்ணி கூட நெருக்கடி பண்ணாரு. நான் வந்து யாரையும் கோச்சிக்க முடியல சார். இதனால வந்து ஆபீஸ்லயும் கவனம் செலுத்தாம என்ன கடவுட்டதான் சார் விசாரணை அடைஞ்ச, அவர்தான் என்னுடைய வாழ்வில் வந்து விளக்கேத்தினார் சார். இதுதான் என்னுடைய அனுபவம் சார்.
0: நன்றிங்க, நன்றி. அந்த பெருந்தோல்வின்ற பாருங்களேன், ஒரு கடனுக்கு போனது சிக்கலாகுமா, அதுவும் நண்பருக்காக ஏதோ ஒரு வேலை செய்ய போய் நமக்கு கடைசி கடன் கிடைக்காம அந்த பணத்தை வேற எங்கேயோ முதலீடு பண்ணி இந்த மாதிரியான ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன்னு அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நான் கண்ட பெருந்தோல்வி இன்றைய வானவில்லின் வண்ணம் கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நான் கண்ட பெருந்தோல்வியில் பயணிப்போம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, குழிக்கிட்ட சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: பாட்டி, குழிக்கிட்ட சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: அணில் கொழுக்கட்டை மாவு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
2: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:16. வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. இந்த தலைப்பில் தாங்க வளம் வந்துட்டுருக்கு. தோல்வி, இதை சந்திக்காத மனித வாழ்க்கை இருக்குமா என்ன? நிறையா விஷயங்கள் முயற்சிப்போம், அதுவும் புதுசாக முயற்சி பண்ணும்போது இன்னும் ஆசைகள் நிறையா இருக்கும். ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அதனால் நம்ம சந்திக்கக்கூடிய தோல்வி நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவதற்கான சூழலையும் அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பெருந்தோல்வியை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள், தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 இந்த எண்கள்லையும், அனைத்து நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333 இந்த எண்களில் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானல் எண் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
2: வணக்கம் ஐயா.
3: கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
2: என் கே கந்தசாமி ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் கண்ட பெருந்தோல்வி.
3: நான் கண்ட பெருந்தோல்வி விவசாயத்துல சின்ன வெங்காயம் போட்டு
2: சரி
3: பெருத்த, அதாவது என் குடும்பத்துல எனக்கு பங்கு தனியா கொடுத்தாங்க, கடனும் ஒதுக்கிட்டாங்க. சின்ன வெங்காயம் கட்டினா 70 நாள் வந்துரு, எப்படியோ ஓரளவுக்கு கடன் நெருக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு பைப் லைன் எல்லாம் போட்டு சொட்டு நீர் அமைச்சு ஒட்டஞ்சத்தில போய் விதை வெங்காயம் வாங்கிட்டு வந்து எல்லாம் நட்டு பயிரெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதை எடுத்து பட்டறை போட்டு வச்சதுங்க. எனக்கு அந்த பட்டறை 35 டன் வெங்காயம், சின்ன வெங்காயம் 7 ஏக்கரை போட்டிருந்தேன்.
2: சரி,
3: அந்த வெங்காயம் என்ன ஆச்சுன்னா விலையே கிடைச்சல.
2: ஓ, விளைச்சல் அதிகமாகி விலை போச்சு.
3: அப்போ எனக்கு அறுவடை செஞ்சு பட்டறையில் போடுறதுக்கு எனக்கு கிலோ 30 ரூபாய் அசலாகுதுங்க.
2: ஆனா
3: வித்ததோ 18 ரூபாய்க்கு.
2: அப்பாடி, 7 டன் வெங்காயமா? எவ்வளவு டன் சொன்னீங்க?
3: 35 டன்.
2: 35 டன். நான் 7 டன் தப்பா சொல்லிட்டேன், போங்க.
3: 7 ஏக்கரா.
2: 7.5 ஏக்கரா.
3: 7 ஏக்கராவுக்கு 5 டன் வெங்காயம்.
2: 7 × 35 கணக்கு வந்துருச்சு என்ன?
3: வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது.
2: சரிங்கய்யா, நன்றிங்க. ஐயா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க.
3: பெரியவங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க, அதை வச்சு காப்பாற்ற முடியலையே, எனக்கு மனவேதனை, பெரிய தோல்வி இது என் வாழ்க்கையிலே.
2: பரவாயில்லைங்கய்யா, அதெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்க இதுல இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு
3: எடுத்து. இப்போ மாற்று வெள்ளாம்
2: பண்ணிட்டேன்,
3: பாக்கு போட்டங்காட்டி பரவாயில்லைங்க. இப்போ
2: அப்படி மாற்று பாதையை யோசிச்சு பயணிப்போம்னா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு வெங்காயம் விதைச்சேன், நல்ல விலைக்கு போய்கிட்டு இருந்தது, என்னோட நேரம், எனக்கு செலவு 30 ரூபா, வந்த காசு அசலே 18 ரூபாய்க்கு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இதாங்க பெருந்தோல்வின்னு அவங்களுடைய பெருந்தோல்வியை பகிர்ந்துருக்காங்க. அடுத்ததாக இணைப்பில் இணையும் நேயர் நான் கண்ட பெருந்தோல்வி. வணக்கம் அம்மா.
4: சேலம் கேஆர் சூப்பர் கோமதி குப்புசாமி சார், நிலையத்தில் அனைவரும் நலமா?
2: அனைவரும் நலமா இருக்காங்கம்மா. அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்கிறேங்க சார். நம்ம கோடை பண்பலையோட கேட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறேங்க சார்.
2: சரி.

0: எனக்கு
1: ஒரு உதவி, ஒரு உதவி செய்யணும். வானொலியோட ஓசைய குறைச்சுக்கணும், இல்ல வானொலியில இருந்து தள்ளி வந்துடணும். இப்ப சொல்லுங்க, ஒரு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க?
0: ஆசைப்பட்டு அது வாங்கணும் சார்.
1: சரி,
0: வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவால பெரிய செலவா வந்துச்சு. அப்புறம் அது விட்டுட்டு மாமா நாம விட்டு நம்ம உசரை காப்பாத்தியோம். நமக்கு வீட்டு மன பெருசு இல்ல, நம்ம சம்பாதிச்சு நம்ம எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் மாமான்னு அது விட்டு எங்க குழந்தையோட உசரை காப்பாத்தணும் சார். அப்புறம் அதுக்கு போறவன் அந்த குழந்தையும் நான் காப்பாத்திட்டு அதுக்கு போறவன் நான் வீட்டு மனையும் வாங்கிட்டேங்க சார். அதுக்கு போற நான் டிசை தெரிய எடுத்து போட்டுக்கிட்டோம். நான் அருமையா இருக்கிறேங்க சார், வீடு தான் கட்டணும் எல்லாம். அந்த ஆண்ட புள்ளியத்தால அருமையா நாங்க நல்லா இருக்கிறோங்க சார், அற்புதமா இருக்கிறோம். அத்தனையும் கை விட்டு போய் இன்னைக்கு நாங்க அருமையா ரெண்டு தறியோட முதலோட நாங்க இன்னைக்கு இருக்குங்க சார். நாங்க தோல்வின்னு நினைச்சேன், இந்த தோல்விதான் நமக்கு அடுத்து முன்னேற்றத்துக்கு வெற்றி படிக்கட்டு. மாமா ஆண்டவர்களால நமக்கு நோய் நொடி இல்லாதா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம் மாமா, அதை நினைக்க கூடாது.
1: நிறைவேறும் கோடை பண்பலை சார்பாக சொல்லிடுறோம். நன்றிங்கம்மா, நன்றி. அவங்க சொன்ன மாதிரி ஒரு உடல்நிலை மோசமாகக்கூடிய சூழல், வச்சுருந்த காசு போனால் போகுது, போ இவ்வளோ நாள் என்ன சம்பாரிச்சது போகுது, மருத்துவமனைக்கு கொடுக்குறோம், இல்லை உடலை காப்பாற்றுவதற்காக, உயிரை காப்பாற்றுவதற்காக கொடுக்குறோம். அது ஒரு தோல்வியாக இருந்தாலும் அன்றைக்கி அது தோற்கலைன்னு வைங்களேன், அடுத்து அந்த அவங்க ஓடினாங்க பாருங்கள், ஒரு வேகம் போனால் போகுது, இன்னும் ரெண்டு ஒன்று போச்சு ரெண்டாக வாங்குறேன் பாருங்கள் அப்படி ஓடுறாங்க பாருங்கள், அந்த ஓட்டத்தை கொடுக்கறது அந்த தோல்வி தாங்க. அதனால் இன்றைய வானவிலோட வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி, தோல்வியை வெளியே சொல்ல தயங்குவோம், தயங்காமல் நீங்கள் உங்களுடைய தோல்வியை சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
2: 350-5151. அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நற்புள்ளி 5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:25. இன்றைய வானவில்லின் வண்ணம், நான் கண்ட பெருந்தோல்வி. இந்த தோல்வின்ற விஷயம் வந்து கடுமையான நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மனவேதனையை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், ஒரு அதிருப்தியை கொடுக்கும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு சலனம்னு அதுக்கு இணையாக நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான சூழலை வந்து நம்ம தோல்வியை சந்திக்கும்போது நம்ம மனம் படும் வேதனை, இதெல்லாம் கடக்க வேண்டிய சூழலாகும். இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெற்றி அடைகிறோம், சந்தோஷமான செய்தியை கேட்குறோம், இதை பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறோம். எப்பா நான் அப்படி நினச்சேன், பார் இதை பண்ணிட்டேன், நான் இதில் ஜெயிக்கணும்னு நினச்சேன், இதில் ஜெயிச்சிட்டேன், பார் நான் பண்ண வேலைக்கு என்னை அப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் பாருங்களேன், ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கும் போது அதை போய் வெளியே சொல்லுவோமா, சே பலத்த அடி எனக்கு அப்படின்னு சொல்லவே சங்கடப்படுவோம். ஆனால் வாய் விட்டு மனம் விட்டு சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுமா, தோல்வி சொல்லோட சொல்லாக நம்மை விட்டு நீங்கி சென்று விடும் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ளலாம். நீங்கள் சந்தித்த பெருந்தோல்வியை மனதார மனம் விட்டு பேசுங்க. இன்றைய வானவில்ல யார் பெருந்தோல்வி, என்ன சந்திச்சாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: கட்டுரையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பந்தலை ஊடகம். ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். ஐயா,
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன். ஐயா நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோங்க. ஐயா நீங்க நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கீங்க. ஐயா பாத்தீங்கன்னா, நான் கண்ட பெருந்தோல்வி பாத்தீங்கன்னா அது இந்த வருஷம் தாங்க. ஐயா பாத்தீங்கன்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா நதி போல ஓடிக்கிட்டே இருப்பேங்க, ஒரு நாளா கூட வீணடிக்க மாட்டேன்.
0: ஆமா,
1: ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்துங்கய்யா, இடது காலில நல்ல ஒரு பெரிய காயம் ஆயிப்போச்சு.
0: ஓ,
1: அது ஒரு 25 தையல் போட்டு 25 நாள் ஆஸ்பத்திரியில ஈரோட்ல இருக்க வேண்டியா போச்சு. 25 நாள் ஓய்வு எடுத்துட்டு அந்த நாள் ஒவ்வொரு நாளையும் நான் வீணடித்தது வந்து எனக்கு பெரிய தோல்விங்க. அந்த 365 நாள் நதி போல ஓடுற எனக்கு அந்த 25 நாளை நான் தொலைச்சிட்டேனே அப்படிங்கறது என்னால மறக்க முடியலைங்கய்யா.
0: ஏத்துக்கிறோம் முடியல.
1: ஆமாங்க, மறுபடி கிடைச்சா அந்த கடவுள் கொடுத்தா அதை எப்படியாவது வாழ்ந்துருவேன் ஐயா. இருந்தாலும் அந்த அந்த இருந்த 25 நாள் என்னோட கோடை பண்பலை பயணிச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா தாங்க இருந்தது.
0: நன்றிங்க.
1: ஆமாங்க, யாரும் நண்பர்கள் இல்லாட்டியும் நான் மட்டும் தனியா இருந்தாலும் கோடை பண்பலை கூடவே இருந்தது எனக்கு பொழுதுபோக்கு ஒரு இன்னமும் மறக்க முடியாதுங்க, காலத்துக்கும் மறக்க முடியாதுங்க.
0: நன்றி. அந்த 25 நாள் போச்சுதாங்க என் வாழ்க்கையில நான் சந்திச்ச பெருந்தோல்வின்னு இருக்காங்க. பாருங்களேன் நேரத்தோட முக்கியத்துவத்தை எப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு. ஒவ்வொரு நாளும் பொன்னான நாள், அந்த ஒவ்வொரு நாள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பொன்னான நொடிகள், வாழ்க்கையை வாழ்வதற்கே, அதுவும் ரசித்து வாழ்வதற்கே அப்படின்ற கருத்தை சூசகமாக சொல்லிட்டாங்க. அடுத்து யார் இணைப்பில் இணைகிறாங்க, என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். நான் கண்ட பெருந்தோல்வி வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா,
2: நான் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் ஊர் வெங்கடாஜலம் பேசுகிறேங்க. ஐயா
0: சொல்லுங்க. ஐயா
2: ஐயா, நான் கண்ட தோல்விங்கிறத அதாவது மறு பிறவின்னு கூட சொல்லலாங்க. ஐயா அதாவது என்னோட வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்க. 14/4/1922 அன்னைக்கு வந்து சாயங்காலம் ஒரு
0: 2022ங்க.
2: அதாவது 14/4/2022ங்க தேதி அன்னைக்கு வந்து வந்து தமிழ் வருடப்பிறப்புங்க. அது
0: சித்திரை அந்த
2: கோயிலுக்கு போயிட்டு நாங்க வரோம். அதாவது எங்க மனைவி மட்டும் வீட்டுல இருந்த அப்படிங்க, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம்.
0: சரி,
2: கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சீத்து கொட்டாய் மேஞ்சு அது மேல வந்து தகர அடிச்சிருந்தங்கய்யா.
0: ஓ,
2: நான் வந்து பந்தல் போடுற வேலை செஞ்சிட்டு இருக்கிறேங்க. அப்பதான் கொஞ்சம் வந்து வாழ்க்கையில முன்னேறிட்டு இருந்தேங்க. ஏதோ பக்கத்துல இருக்கிறவங்க கால் புரிஞ்சு காரத்தினால தீ வச்சுட்டாங்க. எல்லாம் கோயிலுக்கு போனதுனால வந்து பார்க்கும்போது வீடு தீ பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஒரு பொருளும் எடுக்க முடியலைங்க. அந்த நேரத்துல வந்து அந்த தீயிலே குதிச்சு நம்ம வந்து இறந்துடலாமான்னு கூட தோணுச்சுங்கய்யா. எனக்கு வந்த ஒரு இது எதிரி கூட வரக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில உடனே வந்து எனக்கு உதவி செஞ்சு ஊர் மக்களும் நமது கோடை பண்புல என்னுடைய நேயர்களும் தாங்க அத்தனையும் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க.
0: சரி, இப்ப என்ன பண்றீங்க?
2: இப்ப இன்னும் பந்தல் போடுறது வேலையதான் செஞ்சுட்டுங்க. அதே இடத்துல வந்து வீட்டை கட்டி
0: இன்னைக்கு
2: வந்து அந்த இடத்துலதான் இருந்துட்டு பேசுறேங்கய்யா.
0: அப்படி சொல்லுங்க. அந்த நெருப்புக்கு நெருப்பு உங்களுடைய வீட்டை

0: கட்டின துணிகள் மட்டும் தாங்க மிச்சம், வேற எதுவுமே கிடையாது. அத்தனை எரிஞ்சு போச்சுங்க. உடனே வந்து நமது பழக்கட முருகேசன் அண்ணா கிட்ட தகவல் கொடுத்து, அவரு உலகநாதன் குறிப்பா வந்து சொல்ல போனா அந்த நம்ம சினிம்பாலத்து சரவணன் எல்லாம் வந்து ஒடியாந்து எல்லாருமே வந்து தகவல் கொடுத்து ஒரு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாங்க ஐயா. நமது ஊர் மக்கள் எல்லாருமே செஞ்சாங்க, எனக்கு மறுவாழ்வு தந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த தீ பிடிச்சி எரியும் போது தீயிலே குதிச்சிடலாமா, இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேங்க ஐயா. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆனா அதுக்கு மேல அப்படி படிப்படியா முன்னேறி உழைச்சு முன்னேறி இன்னைக்கு அதே இடத்துல வந்து இருக்கிறேங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க கேக்குறப்ப. பண்புலை
0: தந்த மிகப்பெரிய ஒரு உதவிங்க இந்த நேரத்துல இந்த நன்றி கூற கடன் பெற்றுக்கிறேங்க ஐயா.
1: நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி.
0: முனிவர் சுந்தர ஆவடை சொன்னாரு ஒரு வார்த்தை, வெங்கடாஜலா எல்லாம் போயிருச்சுன்னு மட்டும் நீ நினைக்காத, நாங்களா இருக்கிறோம் உனக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அது மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருந்துச்சு.
1: நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி, உங்களுடைய நிகழ்வை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஒரு சவாலான சூழல்ன்றது இதுதான், அந்த ஒரு ஏற்கவே முடியாது இப்படி நடந்துச்சே அப்படின்னு அந்த நேரம் மனசு ஒன்று சொல்லும், இனி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு. ஆனால் அந்த மனசு அப்போ நம்ம சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, மனசு சொல்கிறத அந்த தருணத்தில் மட்டும் கேட்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போடணும், அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்ன்றப்ப என்ன ஆயிரும், அந்த உணர்வு நம்மளை விட்டு கடந்து போயிடும். கடந்து போகிறது மட்டும் கிடையாது, அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் உலகமோ இயற்கையோ இறைவனோ உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்கோ அது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தரும். ஆனால் சவால் என்ன தெரியுமா, அந்த தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியை கடப்பது தான். அதனால் கம்முன அமைதியாக சத்தம் இல்லாமல் அந்த ஒரு ரெண்டு நாளை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம கட்டமைச்சிக்கலாம். சரி, இன்றைய வானவெளியின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு
2: வழங்கிய வானவில்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடி பண்பலை நூறுபிளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நாளுக்கான தலைப்பு என்னென்னா, நான் கண்ட பெருந்தோல்வி. இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவங்க சந்தித்த பெருந்தோல்விகளை தயக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. அதுவே கேட்குறப்ப ஒரு மன நிறைவை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இணைப்பில் இணையும் நேயர் அவங்க சந்தித்த பெருந்தோல்வியை என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் அம்மா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து சங்கீதா பேசுறேங்க ஐயா.
3: சொல்லுங்கம்மா. நான் கண்ட பெருந்தோல்வி
4: ஐயா, நான் வந்து 2015-16 காலகட்டத்தில் அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தேன்.
3: அப்படி சொல்லுங்க.
4: அப்படி தயாரிட்டுறப்ப ரயில்வேல வந்து பிரிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்.
3: சரி.
4: மெயின் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு எக்ஸாம் வந்து நான் இருந்த இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் தொலைவில் இருக்கு. நான் வந்து சரி போய்க்கலாம், டைமுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லெத்தாஜிக்கா இருந்து போய் அங்க சேர்றப்ப கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஐயா.
3: அச்சோ அச்சோ.
4: அது எப்படின்னா, கரெக்ட் டைமுக்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேனா என்னால வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல அந்த அப்பவே உள்ள போயிருந்திருக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அரசு பணிக்கு தேர்வானாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால பரீட்சையே எழுதாம தோத்து போன அந்த இது வந்து இன்னும் என் மனசுல ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருக்கு.
3: ஓ, இப்ப என்ன வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: பதிவுத்துறையில இளநிலை உதவியாளரா இருக்கேன்.
3: குரூப் 2 எழுதி போயிருக்கீங்க அப்படியா?
4: குரூப் 4 ஐயா.
3: குரூப் 4 இளநிலை உதவியாளர் சொன்னீங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா.
4: அது வந்து என் வாழ்க்கையில இன்னும் அதாவது எழுதி தோத்துருந்தா கூட
3: மனசாரி இருந்திருக்கும். ஆமா.
4: ஆனா எழுதாமையே என்னோட அந்த நேர மேலாண்மை இல்லாதனால அந்த டைமுக்கு போக முடியாது. இன்னுமே மனசுல ஆறாத இருக்கு.
3: நன்றிங்கம்மா, நன்றி. உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. இது நிறைய பேர்கிட்ட இருக்க சிக்கல், எல்லாருக்குமே இருக்கும். என்ன உட்பட போய்க்கலாம் அப்படின்னு நினைப்போம், கடைசி பார்த்தா அங்கே கதவை பூட்டிட்டான், உள்ளே விட மாட்டான். நம்ம ஒரு வானவில் நிகழ்ச்சியில் இந்த கருத்தையும் பதிவு செஞ்சுருப்பேன். இபிஎஃப்ஓ எக்ஸாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் நடந்தப்போ 9:30 கதவை சாத்திடுவோம்னு சொன்னால் 9:40 வந்து கதவை தொடங்க, கதவை தொடங்க, கதவை தொடங்க அப்படின்னு காலதாமதம்னு ஒரு தலைப்பில் பேசும்போது. ஆனால் அது பாருங்களேன், முதல் நிலை தேர்வு ப்ரிலிமினரி எழுதிட்டு பாஸ் ஆகி முதன்மை தேர்வு மெயின்ஸுக்கு போகும்போது முயற்சி பண்ணி தோத்துருந்தா மனசாரி இருந்திருக்கும். முயற்சியே பண்ணாமல் இருக்கும்போது அது பெருந்தோல்வியாக தானே இருக்கும். சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேயர் நான் கண்ட பெருந்தோல்வி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
5: ஈரோடு வெட்டுக்கா 12 தங்கவேலுங்க ஐயா.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: ஐயா,
3: பெருந்தோல்வி.
5: நான் கண்ட தோல்வி அப்படின்னா, பள்ளி படிப்பு 89-91 முடிச்சேங்க.
3: சரி.
5: அதுலேருந்து 2000 ரூபாய்க்கு ஒரு 10 தொழில் பண்ணிட்டேன். பேப்பர் போட போனேன், டெக்ஸ்டைல்ஸுக்கு பேல் போட போனேன், பிரிண்டிங் போனேன், ஆட்டோ டிரைவரா இருந்தேன், லாரி கிளீனரா போனேன்.
3: என்னங்க,
5: அதுக்கப்புறம் இந்த செட் அசம்பிள் பண்ணி விற்பாங்க பாருங்க.
3: ஆமா.
5: ஆம்பிளிஃபயர், டிவி சர்வீஸ், அது கொஞ்ச நாள் போனேன். எல்லா தொழிலுக்குமே போய் பார்த்தாச்சுங்க, எதுலையுமே ஒரு மன நிறைவு வரலிங்க.
3: சரி.
5: அப்போ வந்து 2000 முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் மூலம் வந்து ரேஷன் கடைக்கு அளவியாளர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்க வாங்க தங்கவேல் அப்படின்னு கூப்பிட்டாருங்க. இன்னைக்கு அந்த வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் அந்த வங்கிக்குள்ள ஏதோ ஒரு வேலையில இன்னைக்கு இருந்திருப்பேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலை கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த வங்கிக்குள்ள ஏதோ ஒரு வேலையா போயிருந்திருக்கலாம். அந்த டைம்ல வந்து என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த வேலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட பேசி அவரு போயிட்டாருங்க.
3: ஏன்னா
5: நம்ம எந்த தொழில் செஞ்சுமே அது வந்து எந்த தொழில் செஞ்சுமே நமக்கு செட் ஆகல. அது நமக்கு கிடைக்க வேண்டியது அது இன்னொரு நண்பர் மூலம் அது வந்து அவருக்கு போயிருச்சு. ஆனா அப்புறம் அவர் ஒரு 10 வருஷம் இருந்தா அவர் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த வங்கி அந்த ரேஷனால வேலை பண்ணி வந்து வெளியே வந்துட்டாரு.
3: சரி.
5: அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம். இருந்தாலும் அன்றைக்கு போயிருந்தோம் ஒரு அரசு பணி அந்த மாதிரி வந்திருக்கலாம் இல்லையா?
3: ஆமா ஆமா.
5: இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு உடனடியே மேல வரணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஒரு தொழில் செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டா உடனே தற்கொலை இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அந்த எண்ணத்துக்கு போறதே தவறு. நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ஒரு காலத்துக்கு நான் போக மாட்டேங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலத்து

0: பக்கத்துல இருந்தேன். எந்த வேலைக்கு போனாலும் தோல்வி தோல்வி தோல்வி. இந்த முகவரி படத்துல அந்த அஜித் சார் போய் போய் தோல்வி அடைஞ்சு வர்றாரு பாருங்க. அந்த மாதிரி நானு ஒவ்வொரு எந்தெந்த தொழில் கிடைக்கிற எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கடை வச்சு அதுக்கப்புறம் நான் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 2007 அப்புறம் தான் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டே கிடைச்சதுங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்று என்னுடைய மனைவி வந்த ஒரு நேரம் கூட சொல்லலாம். 2000 கல்யாணம் ஆச்சு, அப்போ என் மனைவி வந்த நேரம் கூட ஒரு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுது, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கய்யா. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றி. அவங்களுடைய அந்த 10 வருட காலத்தில் அடைந்த தோல்வியை தாண்டி கிடைக்க இருந்த வேலை போச்சே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துருந்தாங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தோல்வியை தான் சந்தித்தேன், இருந்தாலும் இன்று நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அவங்களுடைய கருத்தை முன் வச்சுருக்காங்க. கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லின் வண்ணம், நான் கண்ட பெருந்தோல்வி, இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 9:44. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவிலின் வண்ணம், நான் கண்ட பெருந்தோல்வி. இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் என்ன தோல்வி சந்திச்சாங்கன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேனையா.
0: ஐயா வணக்கம்.
1: நான் கண்ட படும் தோல்வியே ஐயா, வாழ்க்கையில எத்தனையோ தோல்வியை சந்திச்சிருக்கேன், அதுக்காக நான் வருத்தப்பட்டதே இல்லைங்கய்யா. தருமபுரியில் வந்துங்க ஐயா 103.7 வந்துங்க ஐயா கோடை பண்பலை தெளிவாகவும் தூய்மையாகவும் வந்திருந்தது. ஆனா அது மகாபாரதத்துல துரியோதனை மட்டும் துஷ்டம் இல்லைங்கய்யா, வாரி வாரி வரங்க கர்ணனும் துஷ்டம் தான். அந்த மாதிரி சில துஷ்டர்களால 103

0: நன்றிங்கய்யா.
1: பார்த்தீங்களா, போகிற போக்கில் எவ்வளோ வேகமாக கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிட்டீங்க. நான் ஒரு வார்த்தை திரும்பி சொல்லுவேன்றதை கூட கேட்கலையில நீங்கள். சரி, 75 அடி உயரத்துலேயும் நீங்கள் ஏறி முயற்சி பண்ணீங்க. அந்த முயற்சி இருக்கட்டும், அது உங்களுடைய பெருந்தோல்வி மட்டும் இல்லை, அனைவருடைய பெருந்தோல்வியாக கூட கருதலாம், அப்படி சொல்லலாம். கோடை பண்பலை எடுக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த பயணத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். நான் கண்ட பெருந்தோல்வியாக ஒரு கருத்தை இப்படி முன் வச்சுருக்காங்க. சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்ததாக இணைப்பில் இணையும் நேயர், யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். நான் கண்ட பெருந்தோல்வி. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோவன். அனைவரும் காலை வணக்கம் ஐயா.
1: காலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் கண்ட பெருந்தோல்வி.
2: ஆமா, பெருந்தோல்வி பாத்தீங்கன்னா 1986 நவம்பர் 14 அன்றுதான் இங்க கிளினிக் திறந்தீங்க. கிளினிக் திறந்தா மாலை வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருங்க. அப்புறம் மாலை 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திறந்தீங்க. சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான கஷ்டங்க கிளினிக் திறக்க முடியும். சொந்த பந்தம்லாம் இருந்துட்டு உனக்கு பிள்ளி சுனி வச்சுட்டாங்க, கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்பிக்கை வச்சு நானும் அந்த முடிக்க வேண்டாம், இவரும் கிளிக்க வேணாம், ஏதாவது அரசு வேலைக்கு போகலான்னு முடிவு
1: பண்ணிட்டீங்க.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, அப்புறம் நம்ம கோடை பண்பு இல்லைங்க 86 ஆல் இண்டியா ரேடியோ ஒரு பாட்டு வந்துச்சுங்க, பகுத்த அறிவுக்கு வேலை கொடு மூட பழக்கத்தை விட்டு விடு. அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு விட எந்திரிச்சிட்டீங்க. ஆகா, இங்க நம்ம சொந்தக்காரங்களை நம்ம சோழி முடிக்க பாட்டாங்கன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சிங்க. வர நவம்பர் 14 எனக்கு கிளினிக் 41 ஆம் ஆண்டுகளாக நடக்க போகுது.
1: அப்பா, உடம்பு முடியாம போச்சு, உடனே பக்கத்துல இருக்கிறம் போச்சு போச்சு போச்சு, இனி ஒன்னும் நடக்காது, நீ நல்லா வரப்போறன்னு சொல்லி ஊரே உன்னை கண்ணு பட்டுருச்சு. உனக்கு இதை பண்ணிட்டான், மாயம் பண்ணிட்டான், மைய வச்சுட்டான், மருந்து, இப்படி என்னென்னமோ நம்ம ஆள் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அந்த ஒரு பாடல் பாருங்களேன், அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெளியே கொண்டாருதுன்னு, பகுத்தறிவை வந்து நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு நிதர்சனமான உண்மை. அதை வந்து கையாண்டேன், தப்புச்சண்டா அப்படின்னு அவங்க பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. எம்ஏ இளங்கோவன் ஐயா, நன்றியை தெரிவிச்சிடலாம். நேரம் 9:47:18 வானவெல்லின் வண்ணம். நான் கண்ட பெருந்தோல்வி. தோல்வியை தயக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய நேயர்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருக்குது. அப்படி யார் பெருந்தோல்வியை சந்தித்தேன், என்ன பெருந்தோல்வியை சந்தித்தேன்னு சொல்ல இணைப்பில் காத்திருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலை வேணி நடராஜன் சார்.
1: வேணி நடராஜன் அம்மா,
3: நல்லா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமாக இருக்கோங்கம்மா. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கேங்க சார், நலமாக இருக்கேங்க சார்.
1: நான் கண்ட பெருந்தோல்வி சொல்லுங்களேன்.
3: நான் கண்ட பெருந்தோல்வி வந்துங்க சார், பக்கத்துல ஒரு பிளாட்டுங்க சார். 2007 வந்து வாங்கலாம்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாருங்க சார்.
1: சரி,
3: வாங்கலாம்னு நகை கேட்டாருங்க சார். ஆனா நான் வந்து ஒரு குண்டு பண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் சார்.
1: பாத்தீங்களா,
3: அப்பா வந்து அம்மா கல்யாணம் முடிச்சிருந்தானே நகை வாங்கினாங்களாமா, இடம் வாங்குறன்ட்டு. அதனால அப்பா அது வாங்காதே செலவு பண்ணிட்டாங்களா, விட்டுட்டு குடுத்துட்டு அவங்க குடுக்கலையா. அதனால சின்னதுல இருந்து அம்மா சொல்லிட்டே இருக்க, அதனால நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்க சார். 2012 சார், அதே இடம் 1,05,000 ரூபாய்க்கு வாங்கினேங்க சார். அதனால எல்லாம் நகை வச்சானா அப்ப முட்டாள்தனமா நான் பண்ணி
1: நான்
3: கண்டு பெரிய தோல்வி அதுங்க சார்.
1: அன்னைக்கே அந்த நகையை அடகு வச்சிருந்தா அதுக்கு விலை கம்மியான விலையிலேயே வாங்கியிருந்துருக்கலாம். அப்படித்தானே,
3: 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் சார், 1,05,000 ரூபாய்க்கு வாங்கலாங்க சார். அதான் பக்கத்து பிளாட் கிடைக்கல, அதுக்கு அடுத்த பிளாட் தான் கிடைச்சு.
1: அது அந்த இடம் கிடைக்கல,
3: கிடைக்கலைங்க சார், மறக்கவே முடியாது. அந்த இடத்த பார்த்தா அது நான் வருங்க
1: சார். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றி நன்றி
3: நன்றி சார்.
1: ஆனால் அதுலேயும் பாருங்களேன், மனசு வந்து எதை நினைக்கிதோ அதை எப்படியோ ஏதோ ஒரு வழியில் செஞ்சுக்கிறது. பக்கத்தில் இருக்க இடம் கிடைக்கல, பரவாயில்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த வாங்குவோம். என்ன அதற்கு கொடுத்த விலை தான் கொஞ்சம் அதிகம்னு காலம் வந்து உணர்த்தியிருக்கும். சரி, நான் கண்ட பெருந்தோல்வி இதுதான் இன்றைய வானவெல்லின் வண்ணம். இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சகோதரருக்கு.
1: வணக்கம் அம்மா.
4: அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
1: அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம் சார்.
1: சொல்லுங்கம்மா. நான் கண்ட பெருந்தோல்வி,
4: அதாவது என் கணவர் வந்து அண்டித்தோல்வி ஆக மாட்டாங்க. அவங்க இறந்தவங்க நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்.
1: சரி,
4: ஒரு 10-13 வருஷமா பார்த்தேன். அப்ப வந்து அவங்க நாங்க இடம் போட்டிருந்தவங்க வந்து காலி பண்ணாங்க, நாங்க போறோம் அப்படிட்டாங்க.

0: அப்புறம் வந்து எங்க அம்மாவும் காசு கொடுத்தாங்க, வீட்டுக்காரன் சேர்த்து வச்சிருந்தாங்க, நானும் சேர்த்து வச்சிருந்த காசு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல போட்டோம். போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப 2023 வந்து இது ரொம்ப கஷ்டமா போச்சு. அத வந்து ஒருத்தவங்க வந்து நீங்க அவங்களுக்கு லோடு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு பதிலாக நான் எங்களுக்கு கொடுங்க, நாங்க வேமா டெலிவரி பண்ணிடுவோம் காசு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு லோடு கொடுக்காம நான் அந்த வியாபாரத்தை விட்டுட்டேயா. அதுல இருந்து இப்ப 3 வருஷமா சும்மா தான் இருக்கேன்.
1: வேற ஏதாவது மாற்றுக்கு முயற்சி பண்ணீங்களா? சரி சரி, ஆனால் அந்த முயற்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, அமையும் அமையும், கொஞ்சம் காத்திருக்கணும், அதுதான் அதில் இருக்க சவாலே. அப்படியே காத்துருங்க, அதற்கு சரியான வழி வரும், உங்களுக்கு அடுத்த தலைமுறை உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாங்க. அடுத்து உங்களுடைய உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி உங்களையும் சேர்த்து உந்தி தள்ளி வெளியே கொண்டாடுவாங்க, கவலையே பட வேண்டாம். சரியா?
0: நன்றிங்கம்மா,
1: நன்றி. நேரம் 9:50:52. கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.

0: கோடை பண்பலை 100.5 வானவில் தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு படையப்பா படத்திலிருந்து வெற்றி கொடி கட்டுன்னு அப்படி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலோட பாடலின் வரிகளை கேட்டு மகிழ்ந்திருப்போம். நான் கண்ட பெருந்தோல்வி இதுதான் வானவில்லின் வண்ணம். நிறைய நேரம் கடுமையான முயற்சி செஞ்சுருப்போம். இந்த முறை சரி, பல தடவை தோற்று போயிட்டோம். இந்த வட்டம் நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு துணிஞ்சு இறங்கியிருப்போம். ஆனால் பாருங்களேன், துணிஞ்சு இறங்கின நேரமோ என்னவோ தெரியாது, அப்பவும் தோல்வியை தழுவியிருப்போம். அட என்னடா இது அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். அடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம மனது வேதனைப்படும்போது அந்த தோல்வி நம்மளை மீளுவதற்கான முயற்சியிலிருந்து முயற்சி செய்ய விடாமல் நம்மளை அந்த தோல்விக்குள்ளேயே போட்டு அமுக்க பார்க்கும். இந்த மாதிரி நீங்கள் சந்தித்த பெருந்தோல்வியை இன்றைய வானவில் பகிர்ந்து கொள்ளலாம். யார் இப்போ இணைப்பில் இருக்காங்க, எந்த தோல்வியை பகிர இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: காட்டு மண்டலத்தை கிருஷ்ணண்டு மண்டலம் மற்றும் கோடை பண்பலையும் அன்பு ஐயா மயிலப்பன் அவர்களை வணங்குது. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
1: ஆமாம், நான் ஸ்கூல் பையன்கள் படிக்கும்போது ஃபைனலில் வந்து தோல்வி விட்டேன்.
0: ஆ,
1: அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மருந்து விற்பனை துறையில் போய் சில்லறை விற்பனையில் 5 பயிற்சி பெற்று நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் மருந்து கடை ஆரம்பித்தேன் வேளாங்கண்ணியில்.
0: அதில் அந்த தோல்வியை மீறி நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க.
1: அந்த தோல்வியை வந்து அதுலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் வெற்றி பெற்றேன். வெற்றி பெறுவதற்கு முதல் படி தோல்வி என்பதை உணர்ந்து கொண்டேன்.
0: நன்றிங்க, நன்றி. பாருங்களேன், இந்த படிக்கிற காலத்தில் அடையக்கூடிய தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் இன்றைய சூழலில் தோல்வினாலே போச்சு, அச்சோச்சோ தோல்வியா அப்படின்னு தோல்வியை கண்டு தெரிச்சு ஓடுற ஆட்கள் அதிகமாகக்கூடிய சூழலில் நம்ம பார்க்க முடியுது, உணர முடியுது. தோல்வியா, தோத்துட்டு போகிறோம்.

0: திருப்பி முயற்சி செய்கிறதான் நம்ம கடமை. முயற்சி செஞ்சால் வெளியே வந்துடலாம்ல அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகொண்டன்பட்டிலிருந்து ராஜேஷன் பேசுகிறேங்க சார். முதல்ல உங்களோட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, கேட்டுறேன்.
1: எப்போவே சந்தேன், எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க, தம்பி போன வாரம் ஜெயிச்சிட்டாங்க.
0: சரி.
1: ஆனால் 8 மாதம் ஆகுது சார், ஃபர்ஸ்ட்டு பொண்ணு ஜெயிச்சு, ரெண்டாவது பொண்ணு வந்து 5 மாதம் ஆகுது சார். எங்கள் பாப்பாங்க பின்னாடி ஜெயித்தவங்களாம் பேசிட்டாங்க, ரொம்ப அவங்க ஆர்வமாக இருக்காங்க, கூப்பிடுவாங்களா கூப்பிட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க சார். அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்ல அது இன்றைக்கும் நிறைவேறுச்சு.
0: சரி சரி, கூப்பிட சொல்லிடலாம். எனக்கு ஒரு சின்ன உதவி, உங்களுடைய அலைபேசி என்ன அங்கே வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க கண்டிப்பாக, என்னன்றதை பார்த்துடலாம். சரிங்களா?
1: சரிங்க சார்.
0: சரி, இப்போ சொல்லுங்க. நான் கண்ட பெருந்தோல்வி,
1: 2008 சார், ஸ்டேட் லெவலில் போயிங்க சார், ரன்னிங்கில் வந்து அவுட் ஆகிட்டேங்க சார்.
0: சரி. ஓ,
1: அதான் சார், எனக்கு ரொம்ப தோல்விங்க சார்.
0: மாநில அளவில் போயா?
1: ஆமாங்க சார், 2008 சார்.
0: அதுக்கப்புறம் ஓடுனீங்களா, முயற்சி பண்ணீங்களா?
1: ஃபோர்த் பிளே கூட வர முடியல, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்ட்லாம் போயிட்டு தேர்ட் ரவுண்ட் வரப்போ ரொம்ப சோர்வாகி ஓடவே முடியலங்க சார். அப்போ எங்கள் சார் சொன்னாங்க சார், ஷெஃப்டி எப்பயுமே மெதுவாக தான்
0: ஓடணும்,
1: வேற ஓடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சார். இருந்தால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஓடினா நம்ம போய் முன்னாடி போய் ஜெயிக்க முடியும், ஃபர்ஸ்ட்டு வேகமாக 2 ரவுண்ட் போயிட்டேங்க சார். 3 ரவுண்ட் போகிறப்ப என்னால் முடியலைங்க சார். சார் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க, என்னால் முடியலைங்க சார், ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க சார்.
0: சரி சரி, பரவாயில்லம்மா, முயற்சி பண்ணது நம்மளுடைய கடமை, பரவாயில்ல, சந்திச்சுக்கலாம். நன்றிங்கம்மா, நன்றி. நான் கண்ட பெருந்தோல்வி நம்ம நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறதுக்கான ஆசை உண்டு, எல்லாரும் கேட்குறதுக்கான ஆசை உண்டு. ஒரு ஊரில் ஒரு வாலிப பையன் இளைஞன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா, ஒரு பெரிய தொழில் தொடங்கணும்னு அவனுக்கு ஆசை. ரொம்ப வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சான், முதலீடும் பண்ணான். பத்தாததுக்கு கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லார்ட்டையும் கடன் வாங்கினான். அவன் தொழிற்சாலையை ரொம்ப பெருசாக ஆரம்பித்தான். ஊரே அடே அப்பா இப்படி ஒரு தொழிற்சாலையா அப்படின்னு பார்த்து வியக்கக்கூடிய அளவில், விளம்பரம் முதலீடு அடுத்து ஏற்படக்கூடிய செலவுகள் இப்படி நிறைய செலவு செலவு செலவு செலவு. அவனுடைய துரதிருஷ்டம், அந்த வருஷம் சந்தை வீழ்ச்சி, அவன் தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கான வரவேற்பு இல்லை, தொழில் முடங்குச்சு, முதலீடு செய்வதற்கு பணம் இல்லாத சூழல், தொழிற்சாலையை விற்க வேண்டிய சூழல், விற்றும் கடன் அடைக்க முடியாத கஷ்டம். இந்த மாதிரியான சூழலில் ஊரே அவனை என்ன சொல்லிச்சு பார்த்தியா, இப்படி ஆரம்பித்தான், இப்படி பெருந்தோல்வியை சந்தித்து தோத்தாங்குழியாக உட்காந்துருக்கான் பாருன்னு. அவனால் தாங்க முடியலை, என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு அறைக்குள்ளே போய் தன்னை முடக்கிக்கிட்டான். அவங்க வீட்டில் ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தா வந்து கதை தட்டுறாரு, ஏய் பேராண்டி வாயா வெளியே, எனக்கு ஒரு சின்ன வேலையை செஞ்சு குடியான்னு. நீ வேறு சும்மா இரு தாத்தா, என்னை போட்டு சரி இரு வரேன் அப்படின்னு ஒரு சலிப்போடு வர பேரனை கொண்டு போய் ஒரு கல் முன்னாடி நிப்பாட்டுறாரு. கல்லை பேரன் அப்படியே உத்து பார்க்குறேன், ஏ உடையா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடையாவா, ஏதாவது சுத்தியலை கொடு உளியை கொடு, வடான்னு வெறுமான நின்றுக்கிட்டு சொன்னால் என்ன தாத்தா அப்படின்னா தான் சொன்னார். ஆ, சுத்தியலும் இல்லை உளியும் இல்லை, கைட்டு அடிச்சு உட அப்படின்னா தான், ஊரே என்னையை தோத்தாங்குழின்னு சொல்லிருச்சு, கல்லை உடைக்க முடியாத வய அப்படின்னு நீ என்னை கிண்டல் பண்ண போகிறேன்னா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். தாத்தாவுக்கு சிரிக்கிறார், அப்படி இல்லையா ராசா, கல்லை உடைக்க கையில் உடன்னு சொன்னேன், பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அதை வச்சு உடைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வேணாமா, உளியும் சுத்தியலும் கொடுத்தாதான் உடப்பையா, காசும் பணமும் இருந்தால் தான் தொழில் பண்ணுவியா. தோல்வின்றது சாதாரண விஷயம் இல்லை, தோத்துட்ட பணம் போச்சு நெசந்தான் போட்டோம், ஆனால் உனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு பார்த்தியா, ஒரு தொழிலை எப்படி தொடங்கணும், சந்தையை எப்படி கணிக்கணும், எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ முதலீடு செய்யணும், செலவு கணக்கை எப்படி லாபகமாக கையாளணும், இப்படி எவ்வளவோ கற்றுக்கிட்ட பாரு. தோல்வின்றது சாதாரண விஷயம் இல்லை, மனமார தோல் தோத்துப்போ, ஆனால் முயற்சி செஞ்சு தோத்துப்போ அப்படின்னு சொன்னதான் அவனுக்கு உதயம் வந்தது. ஆஹா, முயற்சி செய்யணுமோ அப்படின்னு முடங்கி இருந்தவன் முயற்சி செஞ்சான், மீண்டு வந்தான். அதனால் வாழ்க்கையில் பெருந்தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். தோத்தாலும் ஜெயித்தாலும்
2: ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனால் அவமானப்பட்டா சாதிக்கணுன்ற வெறியே வரும்டா.
3: நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறத முக்கியம்.
4: இது சிம்பிளா சொல்லணும்னா,
5: தோத்தாலும் ஜெயிச்சாலும்
0: தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்கிடணும். இன்றைய முத்தான நேயரை சொல்லிடலாம், ரொம்ப காலதாமதமாயிருச்சு. கோவையிலிருந்து என்கே கந்தசாமி ஐயா பேசினாங்க, விவசாயம் சார்ந்து. சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன், கடுமையான நஷ்டம், 35 டன் விளைச்சல் இல்லாமல் அதை விற்று அடைக்க வேண்டிய சூழலாச்சு. ஆனாலும் இன்றைக்கும் நான் விவசாயம் செய்கிறேன்னு சொன்னாங்க பாருங்களேன், அதுதான் அவங்களுடைய பெருந்தோல்வியிலிருந்து சந்தித்து மீண்டு வந்த பாடமாக எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும். கோவையிலிருந்து என் கே கந்தசாமி.

அவர்கள். அவங்க தான் இன்றைய முத்தான் நேயர். அடுத்த வாரத்திற்கா வானவில்லுக்கான தலைப்பு படித்தும் பயனில்லை, இதாங்க தலைப்பு. ரொம்ப நேரம் ஆயாச்சு. நேரம் 9:59:53 இன்றைய வானவில்லிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்வது செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 தாம்பரத்திலிருந்தும் தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ₹880 உயர்ந்து சவரனுக்கு 114,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச்எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் நிலவை பற்றி பாடாத கவிஞர்கள் எவரும் இல்லை என்று சொல்லலாம். நிலவை பற்றிய கவிதை எப்போதும் கவிதைதான். அதில் பழையது புதியது என்று இல்லை. கவிதை கவிதையாக இருந்தால் அது ஒருபோதும் பழையதாவதில்லை. புதிதாக பார்ப்பவனும் புதிதாக்கி சொல்பவனும் தான் கவிஞன்.

நிலா பார்த்தல் எனும் தலைப்பிலான கவிதைக்குள் கடந்து செல்வோமா? கவிதைக்கு சொந்தக்காரர் கல்யாண்ஜி. ரயில் வண்டியின் குலுங்குகிற ராத்திரி விழிப்பில் கண்ணாடி ஜன்னல் வழி கலங்கி தெரிந்தது நீரற்று ஆற்று மணல் மேல் நிலா. மரணத்தில் இருந்து தப்பித்த கண்கள் மருத்துவமனை கட்டிலில் உறங்க கணக்கும் மனதுடன் நிசியில் வெளிவந்து நின்ற பொழுது வேப்ப மர கிளைகளுக்கிடையில் நிலா அசைந்தது. நண்பனின் அறையிலிருந்து திரும்பும் போது ஏற்பட்ட திடீர் வெறுமையில் நிச்சயமற்ற

சிறி சுழற்சியை நிறுத்த காற்றை தேடி இருட்டுக்குள் துளாவி கைப்பிடி சுவரில் முகம் பதித்த போது நிலா வீசியது சில நட்சத்திரங்களை. தானாக இப்படி தட்டுப்பட்டது தவிர நிலா பார்க்க என்று போய் நிலா பார்த்தது நாளாயிற்று. ஆக நிலா நம் கூடவே பயணிக்கிறது, நாம் தான் நிலவை கண்டுகொள்வதில்லை என்று சொல்ல வருகிறார் கவிஞர் கல்யாண்ஜி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: கோடை பண்பலை நற்புழி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
7: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
8: நாம் எத்தனை வீடுகளில் வசித்தாலும் நம் எல்லோருக்குமே கனவு வீடு என்ற ஒன்று இருக்கவே செய்யும். அதில் தோட்டங்கள் இருக்கும், தோட்டங்களில் குயில் கூவும், பூக்கள் பூக்கும், இப்படி எல்லாம் நடக்கும். மனதிற்குள் அன்றாடம் ஆயிரம் ஆயிரம் பராமரிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கவிஞர் தேவதேவனின் கவிதை, அவரது தோட்டத்திற்கான கவிதை கேட்கலாமா? உலகின் பதற்ற நிலையிலிருந்து வெகு தூரம் இல்லை எனது வீடு. உலகின் பதற்ற நிலையிலிருந்து வெகு தூரம் இல்லை எனது வீடு. வீட்டின் ஜன்னலை உரசிக் கொண்டுதான் நிற்கிறது எனது தோட்டம். எனினும் உலகை விட்டு, இந்த வீட்டை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்கிறது எனது தோட்டம். நான் விழிப்பதற்கு முன் என் கனவில் தென்பட்டது காடோ தரிசோ. விழித்தவுடன் என் கண்ணில் படாது. மூங்கில்களில் துளையிடும் வண்டுகளைப் போலவும் தன் சிறகுகளால் இரும்பு விலங்குகளை உடைத்துவிடக்கூடிய வண்ணத்து பூச்சிகளைப் போலவும் இன்று மட்டுமே உலாவுகிறது, இங்கே இல்லை. காய், கனி, பிஞ்சு, கனியுடன் விதை என்று எக்காலமும் இன்றாக மட்டுமே இருக்கிறது இங்கே. கடிகாரங்களை பார்த்து அன்று பூமியின் பருவகாலங்களை கேட்டு அவை நடக்கின்றன. ஒரு துறவியின் உள்ளத்தைப் போல துறவிக்கும் என் தோட்டத்திற்கும் வீடு கிடையாது. துறவிக்கும் என் தோட்டத்திற்கும் வீடு கிடையாது என்று எண்ணியிருந்தேன். அது தவறு. தோட்டக்காரனின் பராமரிப்பே தோட்டத்தின் வீடு. தோட்டக்காரனின் பராமரிப்பே தோட்டத்தின் வீடு. தோட்ட பராமரிப்பில் இருக்கும் ஒருவனிடம் ஒரு மதவாதிக்கோ, தத்துவவாதிக்கோ, தீர்க்கதரிசிக்கோ கூட சொல்வதற்கு ஏதுமில்லை.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
1: விட்டுக் கொடுப்பதுதான் வாழ்க்கை என்பார்கள், அது சரி. எதை யாருக்காக விட்டுக் கொடுப்பது என்பதே அதிமுக்கியமான அடுத்த கேள்வி. சில வேளைகளில் மனசாட்சி கேட்கிற கேள்விகளுக்கு எந்த பதிலும் சரியாக பொருந்துவதில்லை. மாறாக இன்னொரு கேள்வியே அந்த இடத்தை நிரப்பிவிடுகிறது. அதைத்தான் சொல்லியிருக்கிறார் கவிஞர் விக்ரமாதித்யன் தன்னுடைய கவிதையில்.

அன்றைக்கு போலவே இன்றைக்கும் ஆதரவாயிருக்கும் அம்மாவை ஐயோ பாவம் தாய்ப்பாசம் என்று விட்டுவிடலாம். ஆயிரத்தோரு சண்டைகளுக்கு அப்புறமும் அப்பா காட்டும் அக்கறையை அன்புக்கு நேர்வதெல்லாம் துன்பம்தான் என்று விட்டுவிடலாம். மார்பில் முகம் புதைத்து மனைவி கேட்கும் கேள்விகளுக்கு மறுமொழியாக மௌனத்தை விட்டுவிடலாம். காலை கட்டி மயக்கும் குழந்தைகளை கடவுளின் அற்புதங்களாக நம்பி சும்மா விட்டுவிடலாம். முதுகுக்கு பின் புறம் பேசி திரிகிற நண்பர்களின் குணத்தை மன்னித்து மறந்து விட்டுவிடலாம். வேண்டியவர்களின் யோசனைகளை விதியின் முன்பு வீணென்று விட்டுவிடலாம். எனில் எல்லாவற்றுக்கும் மேலாக இயல்பிலேயே உறுத்தி கொண்டிருக்கும் என் மனசாட்சிக்கு என்ன பதில் சொல்ல என்று ஒரு கேள்வியோடு முடித்திருக்கிறார் கவிஞர் விக்ரமாதித்யன் தன்னுடைய கவிதையை.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
1: சொல்லிய வார்த்தைகள் உனக்கு எஜமான், சொல்லாத வார்த்தைகளுக்கு நீ எஜமான் என்று ஒரு கூற்று உண்டு. சொல்லாத வார்த்தைகளை நாம் ஆள வேண்டுமானால் மௌனம் சிறந்த வழியா? சரி, கவிஞர் முத்துகிருஷ்ணனின் மௌனத்திற்கான அர்த்தங்கள் என்ன? கவிதையை கேட்போமா? கவிதையின் தலைப்பு மௌனம். சில சப்தங்கள் மௌனம். ஆம், சில சப்தங்கள் மௌனம். கண்களின் மொழி மௌனம். காதல் மௌனம். கனவுகள் மௌனம். உறவுகள் மௌனம். உயிர் மௌனம். நெஞ்சிற்குள் அலைமோதும் நினைவுகளும் மௌனம். உணர்வுகளில் கேட்கும் சப்தம் ஒரு மௌன பரிமாற்றம். மௌனம் செய்யும் சப்தம் மனித நடையை வாழ்க்கையின் விடையாக்கும். எப்போதும் நாம் செய்யும் ஒரு பயணத்தின் முகவரிகளே நம்மை அழைத்துச் செல்லும். கேட்கும் செவிகளுக்கு மௌனம் பேசும் மொழியின் சப்தம் எப்போதும் இனிக்கும். கேட்கும் செவிகளுக்கு மௌனம் பேசும் மொழியின் சப்தம் எப்போதும் இனிக்கும். மௌனம் ஆச்சரியம் தரும் ஒரு விந்தை மொழி. நீ காதுகளை தீட்டு, மௌனத்தை கேள். ஆம், சில சப்தங்கள் மௌனம். மௌனம் ஆச்சரியம் தரும் ஒரு விந்தை மொழி. நீ காதுகளை தீட்டு, மௌனத்தை கேள். ஆம், சில சப்தங்கள் மௌனம் என்று முடித்திருக்கிறார் கவிஞர் முத்துகிருஷ்ணன்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஞர் மூமேத்தாவின் வாழையடி வாழை எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. எப்போதும் நான் என் இலை சிறகுகளை விரித்தே வைத்திருப்பதால் பறக்க தயாராயிருக்கும் மிக் விமானம் போல பார்வைக்கு தெரிகிறேன். இதனால் இந்த மண்ணில் பெருகி வரும் மாபெரிய கொடுமைகளை, கோடையடி தாக்குதலை, கூக்குரலில் ஆர்ப்பரிப்பை, கொலைகளது கணக்கெடுப்பை கண்டு மனமொடிந்து மனமொடிந்து என்றேனும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து பறந்து போய்விடுவேன் என்று எவரேனும் எதிர்பார்த்தால் அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள். நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால்பதித்து வீசும் புயல் காற்றை வீழும் வரைக்கும் நின்றெதிர்ப்பேன். நின்றெதிர்த்த முடிவினில் நான் நிலத்தில் விழுந்துவிட்டால் என் கன்றெதிர்க்கும், கன்றுகளின் கன்றெதிர்க்கும். நான் வெட்ட வெட்ட துளிர்ப்பேன், தழைப்பேன், இறப்பின் மடியினில் கண்கள் விழிப்பேன். என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பு, ஒவ்வொரு பிறப்பும் தனித்தனி சிறப்பு. மானுட சந்ததி மறையாத சந்ததி போல் நான் தனி வாழை அல்ல, வாழையடி வாழை என்று வாழை மரம் நமக்கு சொல்லும் செய்தியினை வாழையடி வாழை எனும் தலைப்பில் தந்திருந்தார் கவிஞர் மூமே.

0: விரைவு திருச்சி சாரதாசில். கோடி பண்பலை நூறுபிளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். அம்மாவின் அன்பு கருணையில் என்றால் அப்பாவின் அன்பு கடமையில் தெரியும். அம்மாவின் அன்பு கருணையில் என்றால் அப்பாவின் அன்பு கடமையில் தெரியும். ஒரே ஒரு குடை என்னும் தலைப்பிலான கவிதை கேட்கலாமா? அப்பாவுக்கும் எனக்குமாய் ஒரே ஒரு குடை. இன்னொரு குடைக்கான தேவை இருப்பின் அதை வாங்க நானும் அவரும் விரும்பியதில்லை. மழை வரும், குடையெடுத்து போடா, என் கைகளில் திணித்துவிட்டு சொல்கிறார் அப்பா. அவருக்கு தெரியாமல் அந்த குடையை அவரின் பையில் வைத்துவிட்டு வெளியேறுகிறேன். அவர் என்னோடு அதிகமாய் பேச மாட்டார். எல்லா அப்பாவும் அப்படித்தானோ? அவர் என்னோடு அதிகமாய் பேச மாட்டார். எல்லா அப்பாவும் அப்படித்தானோ? அவரின் இந்த அன்புதான் என்னோடு அதிகமாய் பேசும். அவரின் இந்த அன்புதான் என்னோடு

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். நம் கண்களின் தேடல்களுக்குள் தினமும் தொலைந்து போகிறது நாட்காட்டி. எண்ணங்களின் தேடல்களை எண்ணி சொல்கிறது நம் வீட்டு நாட்காட்டி. நாட்காட்டி எனும் தலைப்பில் பழனிக்குமாரின் கவிதை கேட்கலாமா? நாட்காட்டி கவிதையின் தலைப்பு நாட்காட்டி. நாட்காட்டியை கண்டதும் கரைந்து சென்ற காலத்தின் நினைவுகள், கடந்து வந்த நிகழ்வுகள் அலைமோதும் நெஞ்சில் அணிவகுக்கும் விழிகளின் விளிம்பில் நம் வயது நமக்கு தெரிய வரும். பயன் தந்த நாட்களும் வீணான பொழுதுகளும் மூளை சுவர்களில் முட்டி மோதிவிடும். வாழ்ந்த வசந்த காலம் மறந்துவிடும். வாழப்போகும் நாட்களை நினைத்து வாடிப்போகும். பிறந்த நாளை அறிந்த நாம் இறக்கும் நாளை அறியோம் எவரும். பிறந்த நாளை அறிந்த நாம் இறக்கும் நாளை அறியோம் எவரும். நாளும் காண்கின்ற நாட்காட்டி கூறிடுமா அதையும்? நாளும் காண்கின்ற நாட்காட்டி கூறிடுமா அதையும்? நாளும் நமதல்ல, நாளையும் நமதல்ல, நாளும் நமதல்ல, நாளையும் நமதல்ல. புரிந்து கொண்டோர் புன்னகை பூத்திடுவர், குழம்பி நிற்போர் கலக்கத்தில் இருப்பர். புரிந்து கொண்டோர் புன்னகை பூத்திடுவர், குழம்பி நிற்போர் கலக்கத்தில் இருப்பர். இது பழனிக்குமாரின் கவிதை. நீங்கள் புன்னகைக்கிறீர்களா அல்லது கலக்கத்தில் இருக்கிறீர்களா? அது உங்கள் கையில். இது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதையும் கானமும்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். உச்சரிப்பதை போல லகுவா இல்லை வாழ்க்கையில் கை கொள்வதும் நித்தம் கடைபிடிப்பதும். உச்சரிப்பதை போல லகுவா இல்லை வாழ்க்கையில் கை கொள்வதும் நித்தம் கடைபிடிப்பதும் நேர்மை. பல நேரங்களில் முகமாயில்லாமல் முகமூடியாய் மாறிவிடுகிறது. ஏதோ ஒரு நிலையில் எல்லா நாளும் எண்ணிலிருந்து நழுவி நகர்கிறது. மீட்டெடுத்து முகமாக்க எத்தனைக்கும் போதெல்லாம் பிழைக்க தெரியாதவன் என்ற வசையே மிஞ்சுகிறது. ஆயினும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது முகமூடியை முகமாக்குவதற்கான யுத்தம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமமுக கூறியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து பாட்டு பட்டாளம். இனிய வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே. வணக்கம் ஜெய மேரி.
0: வணக்கம் மேனன்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சு.
1: என்ன உணவு வகைகள் இன்னைக்கு காலையில?
0: நிறைய வகைகளா இல்ல, சிம்பிளா முடிச்சாச்சு.
1: சிம்பிள்.
0: ஆமா.
1: அந்த சிம்பிள்ல என்னென்ன இருந்தது அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன்.
0: அதெல்லாம் சஸ்பென்ஸ்.
1: சஸ்பென்ஸா?
0: ஆமா.
1: ஏன் ஓப்பனா சொல்லுங்க. இப்ப என்ன உப்புமான்னு சொன்னா யாரும் எதுவும் சொல்லவா போறாங்க? உப்புமான்னு சொல்லிட்டா முடிஞ்சில்ல.
0: சரி, உப்புமான்னு சொல்லிட்டேன்.
1: அது மாதிரி ரொம்ப நிறைய இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில் மணிப்பிரவாளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு?
0: மணிப்பிரபாளம்.
1: மணிப்பிரவாளம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. தமிழும் வடமொழியும், வடமொழினா முக்கியமாக சமஸ்கிருதம், தமிழும் வடமொழியும் கலந்து எழுதப்படும் முறைக்கு மணிப்பிரவாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சங்க இலக்கியங்கள், வைணவ இலக்கியம் வந்து இந்த முறையில் நிறைய பாடப்பட்டிருக்கிறது. வைணவ இலக்கிய பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறாங்க. இதில் மணி அப்படின்னா நீலக்கல் அப்படின்றாங்க. மணி அப்படின்னா கருநீலக்கல், பவளம் அப்படின்னா செந்நிறக்கல்லாம். இந்த இரண்டும் கலந்து செய்யப்படக்கூடிய ஒரு மாலை இருக்குது பார்த்தீங்களா, வித்தியாசமே தெரியாதான் பார்த்தா. ரெண்டும் ஒன்றா கலந்து ரெண்டும் தனித்தனியாக அடையாளம் காண முடியாத அளவுக்கு அப்படி இருக்குமா அந்த ரெண்டு கல்லும். அதுபோல் சமஸ்கிருதமும் தமிழும் பிரிக்க முடியாத தன்மையுடன் எழுதப்படக்கூடிய இலக்கிய நடைக்கு மணிப்பிரவாளம் அப்படின்னு பேர்.
0: இன்னும்
1: ஆமாம், இன்னும் சொல்லணும்னா வீரம் படம் வச்சுத்தீங்களா, அதில் ஒரு பாட்டு கூட இருக்கும், ரத கஜ அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கும். அந்த பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா?
0: கேட்டிருக்கேன்.
1: ரதகஜ துராக பதாதிகள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இந்த மணிப்பிரவாளம் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிற

0: பாங்க. அதை எழுதுனது யார் அப்படின்னா,
1: யார்?
0: கவிஞர் விவேகா. சரிங்களா, அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு.
1: அதனால் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரே நபரின் பாடல்களை வந்து நேர்கள் பாடணும்.
0: இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால அந்த பாடல், அவர் எழுதிய பாடல்களை பாட வரலாம். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஜெயம் ரவிக்கு கூட பிறந்த நாளே அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். அப்படி இல்லைங்க, மஞ்சு வாரியாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். அப்படி இல்லைங்க, சின்னமிக்கும் சின்மைக்கும் பிறந்த நாள்
1: அப்படின்னு
0: சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும்

0: பாடல் கிடையாது கண்டிப்பாக, அவர் எழுதிய
1: எழுதிய
0: பாடல்களை கண்டிப்பாக பாட வாங்க அப்படின்னு சொல்கிறோம். எண்கள் இது தான்.
1: அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, 290 313, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0452.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேரம் வந்து 11:10 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
6: முதல் நேயர்.
5: ஆ, முதல் நேயர்.
7: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: நான் நாமக்கல்ல இருந்து சையத் பேசுறேன்க்கா.
5: என்ன பாடல் பாட போறீங்க?
7: நான் வந்து பாட்டு பெருசு இருக்கா, அந்த பாட்டு பாடுறேன்.
5: நீ வருவாயனா?
6: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
7: பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா, பனிக்காற்றே பிடிச்சிருக்கா, சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா, சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்கா, அடிக்கிலேயே நீ சொல்லு, வெள்ளி நிலவே நீ சொல்லு, ஜன்னலுக்குள்ளே வந்து கண்ணடிக்கிறான் அந்த வெண்ணி.

0: கண்கள் திறந்து தினம் காத்து கிடந்து என்னை கண்டு சொல்ல மனசிருக்கா.
1: ரொம்ப அருமையா பாடுங்க சையது. அந்த பாடல் தான் வந்து கவிஞர் விவேகா எழுதிய முதல் பாடல். கவிஞர் விவேகா எழுதிய முதல் பாடல். கவிஞர் விவேக்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ஆள போகிற தமிழன்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாடல்லாம் அவர் தான் எழுதினார். விவேகா வேற, விவேக் வேற. விவேகா வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்தவர். அவர் பத்திரிகையாளராக தொடங்கி கவிஞராக பரிணமித்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விவேக் வேற, விவேகா வேற அப்படின்றதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்த நண்பர் ஒருத்தர் காத்திருக்கிறார். யார் அவர்? வாங்க வணக்கம்.
2: ஹலோ,
3: பேர் சொல்லுங்க.
2: வாழ்க வளமுடன். வளர்க கொடை பண்பலை 100.5 காணல் மேனன் சாருக்கும் ஜெயமேரி மேடத்துக்கும் இனிய வணக்கம்.
3: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் கப்பலூர் அரிசுனத்துல இருந்து பாஸ்கர்.
3: பாஸ்கர்,
2: ஆ,
3: என்ன பாடல் பாட போறீங்க?
2: விவேகா சார் வந்து ஒரு 2000 பாடல் எழுதியிருக்காரு. அதுல வந்து முதல் இது வீரத்துல, வீரத்துல எழுதியிருக்காரு அஜித் படத்துல. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு அந்த பாட்டு
1: பாடுங்க.
2: பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ரெக்கை கட்டி பறக்குது. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததும் மஞ்சளே
3: பொங்கலாச்சு
2: பொங்கலாச்சு அந்த பாட்டு
3: எடுத்து குடுக்குற பாட மாட்டேங்கிறீங்களே.
2: இல்ல அந்த பாட்டை பிடிக்கும் மேடம்,
1: பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பாட சொல்றோம், பாட வாங்க அன்போடு அப்படின்னு நாம சொல்றோம். விவேகா எழுதிய பாடல்களை இன்னைக்கு பாட வாங்க அப்படின்றது தான் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 box 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
2: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நற்புள்ளி 5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் குழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து பாட்டுப்பட்டாலும் என்று வந்து ஒரே நபரின் பாடல்களோடு கவிஞர் விவேகா எழுதிய பாடல்களை வந்து நேர்கள் பாடிட்டுருக்காங்க. நேரம் வந்து 11:20 ஆயிடுச்சு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: புவனம், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டில இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் பாட போறீங்க?
1: ஃப்ரெண்ட்ஷிப் சாங். லண்டன் படத்துல இருந்து.
0: சரிங்க, பாடுங்க கேப்போம்.
1: என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான்.
0: அவ்வளவுதானா? கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. நன்றி.
2: நன்றி புவனா. அடுத்த இணைப்புல யாருங்க வாங்க? வணக்கம். வணக்கங்க. நம்மள்கிட்ட பேசுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?

0: மழை
1: வருமா வராதா?
0: மழையே வரல சார், ஒரு நாள் பெஞ்சது சண்டை.
2: சரி, இப்ப தேவியோட பாட்டு வரப்போகுது கோடை பண்பலையில. என்ன பாடல் பாட போறீங்க?
0: உன் வார்த்தை என் பாஷையாகின்றதே, உள் நெஞ்சில் மின்னல் பூக்கின்றதே. நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன் உதவிகள் வைக்கும் வரை. உண்மையில் நானும் யோகியன் தானே உன்னை பார்க்கும் வரை. காதல் செய்யோ, காதல் செய்யே. அவ்வளவுதான் சார்,
2: நாலு வரி தான் பாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க தேவி, அப்படிதானே?
1: நன்றி நன்றி நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நெம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
3: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
4: இந்தியாவின்

0: தன்கோ.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்பலை 100.5 நேரம் 11:31. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: அழகான கோடை வெப்பம் 100.5 அழகான காலை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாம் கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலோச்சனா பேசுறீங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க அயன் முருகன்?
2: நல்லா இருக்கீங்க சார்.
3: எப்படி இருக்கு கரூர்?
2: டீ காஃபி எல்லாம் பிடிச்சாச்சுங்க சார்?

0: ஆ குடிச்சாச்சு குடிச்சாச்சு. நீங்கள்
1: குடிச்சாச்சு
0: சார். சரி சரி, காஃபியா டீயா?
1: காஃபி சார்.
0: காஃபி தான். சரி, இப்போ இன்னைக்கு விவேகா அவங்க எழுதிய பாடல்களை பாடிட்டுருக்காங்க நண்பர்கள்.
1: சரிங்க சார். இப்போ அந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் அந்த பாட்டில் வந்து பாருங்க சார்.
0: என்ன பாட்டு?
1: கோழி விட கோழி என்ன கொத்தி திங்கிற படுபாவி, ஆத்தி அடியாத்தி என்ன சுத்த வைக்கிற சுரியேத்தி, வர வர வரகினும்
0: என்ன இப்படி
1: சொல்லிட்டீங்க?
0: விவேகா எழுதியது அப்படின்ட்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கத்தை வைக்கிறோம். யாருங்க?
2: என்ன பாடல் பாட போறீங்க மாலதி?
3: அக்காக்கா ஒரு வாழ்த்து மட்டும்
0: சொல்லுங்க. யாருக்கு?
3: முத்துலட்சுமி நந்தகுமார் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்
0: சொல்லிருங்களா? அத்தை மாமாவா?
2: வாழ்த்துக்கள்
0: சொல்லிருங்க. இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க?
3: வேற எதுவும் தேவையில்லை மட்டும் போதும்

0: நன்றிப்பா, நன்றிங்கண்ணா.
1: ரொம்ப அழகா பாடுனீங்க மாலதி, நன்றிங்க.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40 ஆகிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் ஒரே நபரின் பாடல்களோடு, அதாவது கவிஞர் விவேகா எழுதிய பாடல்களை வந்து நேயர்கள் அழகாக பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன பாடல் பாட போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்
6: சகோதர சகோதரி இருவருக்கும் பிற்பகல் வணக்கங்களை கூறிக்கொண்டு இணைப்பில் இணைவது திண்டுக்கல் மாவட்டம் மமலி நகர் முத்து.
7: பிற்பகலா?
5: என்ன பாடல் பாட போறீங்க?
6: தக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணாலே, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னாலே, தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால, ஏன் கவனி நழுவுது ஏன் தன்னாலே.

0: பக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணால கொண்டையில புவடிக்கு பொண்ணுதான் பேசுற கெண்டத்தால நீவிர அஞ்சு நொடி நேரத்துல கொடிமுறை பாக்குற நீனு குஞ்சு போல துள்ளி நைட்டு பண்ண பாக்குற
1: நன்றி முத்து, நன்றி. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ.
3: வணக்கம்.
2: ஆ வணக்கம்.
3: பேர் சொல்லுங்க.
2: தேனியில இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
3: கஸ்தூரி.
2: ஆமா.
3: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
3: நாங்க நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஆ நாங்க நல்லா இருக்கோம்.
3: சரிங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
2: ஆனந்தம் படத்துல பாடு.
3: பாடுங்க கேப்போம்.
2: என்ன இதுவோ என்னை பற்றியே புதிதாய் ஒளி வட்டம் கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம் நேற்று பார்த்தேன் நிலாமுகம் தோற்று போனேன் ஏதோ சுகம் ஏன் பெண்ணே இது காதல் தாடி உன் கண்களோடும் இனி மோதல் தாடி என்ன இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம் கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தான் கனவில் ஒரு சத்தம்
3: கஸ்தூரியம்மா.
2: ஆ
3: இந்த பாடல் யார் எழுதுனா தெரியுமா?
2: விவேகா எழுதுனதா?
3: விவேகா எழுதுனதா?
2: ஆமா.
1: நான் முத்துக்குமார்னு ஒரு செய்தி இருக்கே.
2: ஐயோ இப்பதான் நான் யூடியூப்ல தேடி பார்த்துட்டு தான்
1: பாத்துட்டு. சரி பரவாயில்ல, அது ஒரு நல்ல படம் தான். ஆனந்தம் படத்தில் அந்த பல்லாங்குழியின் வட்டம், அது வந்து யுக பாரதி. இது நான் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லுது. நம்மளும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி கஸ்தூரிம்மா.
2: ஆ தேங்க்யூ.

0: கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையா இதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு பட்டாளம். அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: இல்லை அது என்னன்னா அந்த இது ஆனந்தம் பட பாடல் பாடினாங்க இல்லைங்களா?
0: ஆமா,
1: அதில் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு தகவல் இருக்கு. விவேகானும் போட்டிருக்காங்க
0: யூடியூப்ல எல்லாம் இருக்கு.
1: இருக்கு, சரி. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ரெண்டு பாடினாங்க, அவங்களும் யூடியூப்ல பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. அதில் விவேகா
0: பாடினாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா. சரி, அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய வணக்கம்.
0: உங்களுக்கும் வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
1: நல்லா இருக்கோம் கோபால், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
1: வடமதுரை எப்படி இருக்கு இன்னைக்கு அளவுக்கு?
2: இன்னைக்கு வெயில தாங்க இருக்கு.
1: வெயில், மழை வருமா?
2: மழை வந்து ஒரு சனிக்கிழமை பெஞ்சதுங்க, ஒரு மழை அதுக்கு மேல பெய்யவே இல்லைங்க.
1: பரவாயில்ல பரவாயில்ல. சனிக்கிழமையாவது பெஞ்சுச்சுல.
0: ஆமா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: நான் வந்து சொல்லாமலே யார் பாத்தேன் பாடல் பாடுறேன்.
1: பாடுங்க.
2: சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மலை சுடுகின்றது அடி அது காதலா, தீ குளிர்கின்றது அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னானே உருவானதா, நெஞ்சுத்தி தட்டு தட்டு காதல் செல்லும் பச்சை முத்தங்கள் என்ன சத்தம் இல்லை வந்து சொல்லடி.
1: கோபாலகிருஷ்ணன்
2: ஐயா,
1: இந்த பாடலை எழுதியது யார்?
2: விவேகா
1: அப்படின்னு யார் சொல்றான்?
2: விவேகா நெட்ல பாத்துருந்தீங்க?
1: நெட்லயா? இல்லையே.
2: இல்லைங்களா?
1: வாலில எழுதி இருக்கிறாரு
2: விவேகானந்தா அப்படி இருந்தா போட்டுங்க.
1: இல்லைங்க, எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைப்புல. அறிமுகமானது என்ன படம் அப்படின்னா, இந்த முதல் பாடல் பாடினாங்க இல்லைங்களா, நீ வருவாய் என்ன, அந்த படம் தான் அவர் அறிமுகமான படம். இது நீ வருவாய் எனக்கு முன்னாடி வந்த படம் இல்லையா, பூவே உனக்காக. சரி, நன்றி கோபாலகிருஷ்ணன். அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: என்ன
1: பாட்டு பாட போறீங்க கருணாநிதி அவர்களே?
3: மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில் இல்லை நனைகின்றே இது என்ன மாயம், நேற்று பார்த்த பார்வையோ பாலை வந்து போனது, இன்று பார்த்த பார்வையோ மாலை மாற்றி போனது, காதல் என்பதா இதை மாயம் என்பதா, மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மலையில் இல்லை நனைகின்றே இது என்ன மாயம்.
1: இல்லை, இந்த பாடலும் எழுதியது யார்?
3: விவேகா தான் சார்.
1: அப்படிங்களா?
3: ஆமாங்க சார், அப்படிதான் போ.
1: நிஜமாவா?
3: ஆமாங்க சார்.
1: வைரமுத்து இல்லையா?
3: இல்லைங்க சார், விவேகா தான் போட்டிருக்கு. உண்மையான கே எஸ் சித்ரா நடிச்சிருக்காங்க சார், பாடியிருக்காங்க.
1: இல்லையா, உண்மையான சாதனா சார் இருக்காம இல்லையா?
3: கே எஸ் சித்ரா போட்டு
1: இல்லை, கொஞ்சம்

0: சரி பார்த்துக்கோங்க. நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த டாடி மம்மி வீட்டில் இல்லை, அப்புறம் கந்தாசாமி படத்தில் முழு பாடல்களும் வந்து விவேகா அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இது வைரமுத்து அப்படின்னு காட்டுது விவேகா அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்கள். சரி பார்ப்போம், பரவாயில்ல, நன்றி.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 11:57 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்ப பழனியில இருந்து கருணாநிதி பாடல் பாடினாரு, வானத்தை போல படத்துல இருந்து
1: மைனாவே மைனாவே. நம்ம ஒரு சந்தேகத்தை வேற கிளப்பி இருந்தோம் இல்லையா? இல்ல அது சரிதான், மைனாவே மைனாவே விவேகா எழுதிய பாடல் தான்.
0: கருணாநிதி யோசிச்சுட்டு இருப்பார், நம்ம சரியா தானே
1: பாடணும், ஏன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, என்னைக்குமே கருணாநிதி சரியா இருந்திருக்காரு அப்படின்றது இந்த நேரத்துல நம்மளும் சொல்லிக்கலாம்.
0: அன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நேர்களை எல்லாருமே ரொம்ப அழகா பாடினாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகின்றோம்.
1: கானல் மேனன்,
0: ஜெய் மேரி, நன்றி நேர்களை.
1: வணக்கம் நேர்களை.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும்

அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தவிக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்டர் சி நேரம் நண்பகல் 12:03:38.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இசையோடும் தமிழோடும் இனிய பாக்களோடும் இனிதே வளம் வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. விடைகளை கண்டுபிடிக்கும் நோக்கில் சகோதரிகளை, நீங்கள் எழுப்பும் குறிப்பு கேள்விகளுக்கு வழங்கப்படும் குறிப்பு பதில்களை கொண்டு அந்த தமிழ் சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க வாருங்கள். இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிடாத அறிமுக சகோதரிகள் 24, 24, 24, மற்ற வழக்கமாக நம் கோடை பண்பலை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 வாங்க. முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2 இணைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய இணைப்பு நம்ம பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோட இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துறது பார்க்கறது இந்த மாதிரியான பொருட்களுடைய பேர்களை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரிங்களா? முக்கியமாக நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் குறைந்தபட்சம் 3 கேள்விகளாவது கேட்கணும். நீங்கள் என்ன குறிப்பு கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு தான் பதில் வரும். நீங்களே ஒரு குறிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தான் கேள்வி கேட்கணும், அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி சொல்லணும், சரிங்களா? நேரடியாக பதிலை வர வைக்கும் விதமான அந்த கேள்விகளுக்கு கேட்கக்கூடாது. நீங்கள் அதை சார்ந்து சுற்றி சுற்றி கேள்வி கேட்கணும் அதுக்கான பதிலை வாங்குறதுக்கு. குறைந்தது 3 குறிப்பு கேள்விகளாவது கேட்க வேண்டும். 3 கேள்விகளிலும் உங்களால் விடையை கண்டுபிடிக்க முடியலையா, 4வதாக வழங்கப்படக்கூடிய அந்த குறிப்பு பதிலில் நீங்கள் எளிமையாக அந்த பதிலை கண்டுபிடிச்சிடலாம், அந்த சொல்லோட பேரை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? நீங்கள் தான் கேட்கணும், 3 கேள்விகளாவது சரியாக கேட்கணும். கேளுங்க நிகழ்ச்சியில் யார் முதலாவதாக? யார் பேசுறீங்க?
3: தேனில இருந்து ஜெயஜோதி
1: பேசுறேன். ஜெயஜோதி, கண்டுபிடிக்கலாமா?
3: சொல்லுங்க சார்.
1: சரி, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் 5 எழுத்து கொண்ட தமிழ் சொல். 5 எழுத்து, 5 எழுத்துகள் மொத்தம்.
3: இது எதற்கு பயன்படுது சார்?
1: இது எதற்கு பயன்படுதா, அதாவது இதோட உபயோகம் எதை பத்தி, எதற்காக?
3: ஆமா, எதற்காக?

0: எந்த பணிகளும் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா இதை நம்ம கடைபிடிக்கணும், அதற்காக இது பயன்படுது. இதிலிருந்து கிடைக்கக்கூடியதை நம்ம நம்மளோட செயல்களுக்கு எல்லாமே பயன்படுதுன்னு சொல்லலாம். எந்த செயல் எடுத்தாலும் இதன் மூலமாக அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
1: உணவு சாப்பாடு சாப்பிட்டு
0: இது சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல. என்னம்மா?
1: மின்சாரத்தில் எங்க இருக்கா சார்?
0: இதற்கு மின்சாரமும் தேவை. மின்சாரம் பெரிய அளவில் தேவையில்ல. மின்சாரத்தை தனியாக சேமித்து வச்சு அது அதில் நம்ம பயன்படுத்தலாம். அந்த சேமிக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த மின்சார கொள்கலன்னு சின்னதாக இருக்கும், அதை நம்ம அதில் பயன்படுத்தி அதை நம்ம பண்ணலாம், பயன்படுத்தலாம்.
1: என்னம்மா?
0: இல்லை இல்லை, அதை தான் சொல்லிட்டேன், அந்த கலனை தான் பயன்படுத்தும் சொல்லிட்டேன். ஆனால் அது இல்லையே, பதில் சொல்கிறதுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு. இப்போ மூன்று கேள்வி கேட்டுட்டீங்க, சரி நான்காவது ஒரு குறிப்பு பதில் கொடுக்கலாமா?

0: பயன்படுத்தி அதை நம்ம பண்ணலாம், பயன்படுத்தலாம்.
1: என்னம்மா?
0: இல்ல இல்ல, அதை தான் சொல்லிட்டேன், அந்த கலனை தான் பயன்படுத்தும் சொல்லிட்டேன். ஆனால் அது இல்லையே, பதில் சொல்றதுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு. இப்போ மூன்று கேள்வி கேட்டுட்டீங்க, சரி நான்காவது ஒரு குறிப்பு பதில் கொடுக்கலாமா? அதாவது நம்மளுடைய நேரம் தவறாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு முக்கியமானது இதை பார்த்துட்டு தான் எல்லாமே கவனிப்போம். அவ்வளோதாம்மா, கடிகாரம். வாழ்த்துகள், அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி, வாழ்த்துகள். இப்போ அடுத்து யார் இணைப்பில்? வாங்க, வணக்கம், பேசலாம், இணைப்பில் வந்துட்டீங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ம், பேர் சொல்லுங்கம்மா.
2: பேர் செல்வி சார்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: சரிங்க, பதில கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கேள்விகளை கேட்குறீங்களா?
2: கேட்குறேன்.
0: நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் மூன்றே மூன்று எழுத்து தான், மூணே மூணு எழுத்து.
2: கேள்வியை கண்டுபிடிக்கிறது மூன்று எழுத்தாங்க
0: சார். பதில கண்டுபிடிக்கணுமா?
2: ஓகேங்க சார், ஓகேங்க சார்.
0: இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு வந்திருக்கீங்க அது சொல்லுங்க பாப்போம். முதல்ல இந்த நிகழ்ச்சி பேர் என்ன? நீங்கள் ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும், ஒரு சொல்லை கண்டுபிடிக்கணும். அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு குறிப்பு கேள்வி நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் குறிப்புகளாக கொடுப்போம். மூன்று குறிப்பு கேள்விகளாவது நீங்கள் கேட்கணும். சரிங்க, இப்போ நீங்கள் இணைப்பில் கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒரு முறை புரிஞ்சுக்கங்க, இது வந்து கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. நீங்கள் எதை சார்ந்த சொற்களை கண்டுபிடிக்க போகணும் அப்படிங்கிறத நிகழ்ச்சியின் தொடக்கிலே சொல்லிட்டோம். நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய பேர்களை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு குறிப்பு தேவைப்படும். மூன்று குறிப்பு கேள்விகளாவது நீங்கள் கேட்கணும் அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எதை சார்ந்த பொருள், இதனுடைய பயன்பாடுகள் எந்தளவு இருக்குது, இது ஏதாவது வண்ணத்தில் இருக்குமா, இது குறிப்பிட்ட நிறத்தில் இருக்குமா, இந்த மாதிரியான கேள்வி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் குறிப்பு கொடுப்போம் இல்லையா. அந்த குறிப்புகளெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா ஒரு முறை தான் வாய்ப்பு அதை பதிலை சொல்லணும். இந்த பதிலா அந்த பதிலா அப்படின்னு பதிலை நம்ம அடுக்கிக்கிட்டே போக முடியாது. சரி, மூன்று குறிப்பு கேள்வியும் கேட்டுட்டீங்க, மூன்று குறிப்பு பதில்களும் உங்களுக்கு கொடுத்துட்டோம், உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நான்காவதாக பண்பலை சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பில் நீங்கள் எளிமையாக அந்த சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். எளிமையாக கண்டுபிடிக்க வைக்கிற மாதிரியான குறிப்பு நான்காவது குறிப்பில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி முதல் மூன்று குறிப்புகளையாவது நீங்கள் கேட்கணும்ல. கேள்வி கேட்டாதாம்மா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எங்கே எது வேணுமோ அங்கே நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வி கேட்டால்தான் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சரிங்களா? இப்போ யார் இணைப்பில்? வாங்க, யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வடுகபலையம்புதூர் சுமதி பிரபு.
0: சுமதி பிரபு, கண்டுபிடிக்கலாமா?
3: கண்டுபிடிக்கலாங்க
0: சார். சரிங்க, மூன்று எழுத்து கொண்ட அந்த சொல்ல தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட பெயர்கள் தான் இன்னைக்கு. சரிங்களா, மூன்று எழுத்து சொல்.
3: அது எது, எதை சம்மந்தப்பட்டதுங்க சார்? உணவு பொருளுங்களா?
0: உணவு பொருள் அல்ல, அந்த உணவு சாப்பிடுவதற்காக நம்ம பயன்படுத்தோம்ல அது மாதிரியான ஒரு பொருள். பதில் சொல்றதுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு, நீங்க கேள்வி கேட்கணும். திடமோ திரவமோ, ஆனா இத இதுல நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரியான ஒரு திடப்பொருள்.
3: மூன்று
0: எழுத்து பதில் வந்து மூன்று கேள்வியாவது கேட்டுருங்க. இதுதான் இப்ப பதில் சொல்லிட்டீங்கன்னா வேற பதிய பேரா இருந்தா நீங்க ஆட்டம் எழுந்து விடுவீர்கள். சமையல் செய்ய முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் பயன்படுத்துவோம். சரிங்களா, மூன்று கேள்வியில் தெளிவான பதில் கிடைச்சிருக்க உங்களுக்கு? சரி, நான்காவதாக பண்பலை சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பு என்ன அப்படின்னா, திரவ பொருள் நம்ம அருந்தக்கூடியதை இதில் தான் அருந்துவோம். நல்ல தமிழ் சொல்லுங்க. அதுதான், இதில் தான் நாம் அருந்துவோம். அருமை, குவளை. வாழ்த்துகள், நன்றிங்க சுமதி பிரபு அவர்களே.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151. நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.

0: நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது நம் கோடை பண்பலை 5:00 நேரம். நண்பகல் 12:18. இன்றைக்கி கண்டுபிடி வீட்டில் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய, தினமும் கவனிக்கக்கூடிய பொருட்களுடைய பேர்களை தான் இன்றைக்கி கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்பொழுது யார் வாங்க? வணக்கம். யார் பேசுகிறீங்க? நலம். உங்கள் பேருங்க?
1: ஃபாத்திமா பேசுகிறேன்.
0: ஃபாத்திமா, என்ன பண்ணுறீங்க?
1: சரிங்க
0: ஃபாத்திமா, இன்னைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி விதிமுறை எல்லாம் தெரியும்ல? சரி, கண்டுபிடிச்சிடலாமா? 5 எழுத்து கொண்ட சொல். இது எதற்கு உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, அதாவது பொழுதுபோக்குக்கு சில பேர், நம்ம அறிவை வளர்த்துருக்கிறதுக்கு சில பேர், இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க. 5 எழுத்து. பதில் சொல்றதுக்கு 1 தடவை தாங்க, அதனால 3 கேள்வியாவது நீங்க பதில் கண்டுபிடிக்க கேட்டுருங்க.
1: அறிவை
0: வளர்க்கறதுனா பெரிய பெரிய வரலாறா இருக்கட்டும், பொது அறிவு தகவல்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இதுல இருக்கும். வீட்லயும் வச்சிருப்போம், அடுக்கி வச்சிருப்போம், இந்த மாதிரி நிறைய இதுல நிறைய மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். இதை அப்படியே வச்சிருந்தோம், அதுக்கு வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்துவோம். நம்ம எடுத்து
1: அது தலை குனிஞ்சு படுத்தா தலை நிமிந்து வாழ வைக்கும்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயமா அதேதான். காகிதமும் எழுத்துக்களும் ஒன்றாக கலந்தது. அருமை புத்தகம். வாழ்த்துகள் ஃபாத்திமா அவர்களே, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
1: என்னங்க,
0: யாருங்க? நன்றாக இருக்கும் பரமேஸ்வரி அவர்களே, எப்படி
1: இருக்கீங்க?
0: மகிழ்ச்சி.
1: கண்டுபிடிக்கலாமா?
0: இரண்டு எழுத்து கொண்ட சொல். இரண்டு எழுத்துக்கள்
1: தான்.
0: எதற்கு பயன்படும் என்றால், நம்மை பாதுகாக்க. வடிவம் எப்படி இருக்கும்னு சொல்ல போனால், சில நேரங்களில் குச்சி மாதிரியும் இருக்கும், சில அது ஓய்வெடுக்கும்போது குச்சி மாதிரி இருக்கும், பயன்படுத்தும் போது அப்படி குச்சி மாதிரி இருக்காது. அப்படி அது அந்த வடிவத்தை சொல்லிட்டா நேரடி பதிலுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அதைத்தான் நான் சொன்னேன், அது பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது ஒல்லியாக இருப்பான், விடுகதை சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். பயன்படுத்தும் போது அந்த வடிவத்துலேருந்து மாறிடுவான், அப்படி சொல்லலாம். முன்னாடியிலலாம் வெளியே கருப்பு உள்ள வெள்ளை அப்படிலாம் இருக்கும், இப்போ பல வண்ணங்கள்ல இருக்கு.
1: இது என்னங்கம்மா?
0: இதை பார்க்கலாம் முடியாது. இப்போ பண்பலை சார்பாக வழங்கக்கூடிய குறிப்பு என்னன்னா, மழையிலிருந்து பாதுகாக்கவும் சரி, வெயிலிருந்து பாதுகாக்கவும் சரி பயன்படுத்துவோம். அருமை,
1: நன்றி.
0: இந்த இதுதான். சரிங்க, இப்போ யாரு அடுத்து வாங்க? வணக்கம்.

0: எல்லாம் கண்டு.
1: ம், கோத்தகிரிலிருந்து ஃபாத்திமா.
0: கோத்தகிரி ஃபாத்திமா.
1: ஆமாம்.
0: சரிங்க, நலம்மா, கண்டுபிடிக்கலாமா? சரி, ஐந்து எழுத்து கொண்ட சொல். எதுக்கு பயன்படுத்தணும்? நேரடியாக சொன்ன பதில் வந்துடுமா?
1: நம்ம எப்படி இருக்கும் வடிவம்?
0: வடிவம், சரி, வடிவத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒல்லியாக தடிமனாக குட்டையாகவும் இருக்கும். சில சிலதில் வந்து நீளமான கம்போடு சேர்ந்தும் இது இருக்கும். அந்த மாதிரியான வடிவத்துலையும் இருக்கும்.
1: என்ன கலரில் இருக்கும்?
0: பெரும்பாலும் பழுப்பு நிறம். இப்போ நவீன கண்டுபிடிப்பில் பாலித்தீன்கள்லாம் வச்சு அதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வண்ணங்கள்லாம் வருது.
1: எப்படி பயன்படுத்தலாம்?
0: எப்படி பயன்படுத்துறதா? கண்டிப்பாக இது நம்ம தினமும் பயன்படுத்துவோம். இது பயன்படுத்தலைன்னா வீடு வீடாக இருக்காதுன்னு சொல்லலாம். வீடு மட்டும் ஐந்து எழுத்து.
1: துடைப்பம்.
0: அருமைம்மா, துடைப்பம். துடைப்பம் தான், துடைப்பம் தான். வாழ்த்துக்கள், நன்றிங்க ஃபாத்திமா அவர்களே.
2: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: இது நம் கோடை பண்பலையின் 100.5 மகளிர் நேரம். கண்டுபிடின வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பார்க்கக்கூடிய பொருட்களோட பேர்களை தான் சகோதரிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப யாரு வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து நாகலட்சுமி நிலங்கோன் பேசுறேங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: வணக்கம். கண்டுபிடிக்கலாமா?
1: கண்டுபிடிக்கலாம்யா, சொல்லுங்கய்யா.
0: சரிங்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் ஆறு எழுத்து.
1: ஆறு எழுத்துங்களா? அது எதுக்கு உபயோகப்படுங்கய்யா?
0: அது எதற்கு உபயோகப்படும்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. நம்ம அதை நம்மளுடைய அலுப்பை போக்க, கவனத்தை மாற்ற, அதன் மீது நம் நாட்டம் கொள்வோம். இன்னும் நேரடியான ஒரு இது இருக்கு, அதை சொன்னா நேரடியான பதிலுக்கான அந்த குறிப்பா மாறிடும். அதான் நீங்க முதல்ல மூணு கேள்வி கேட்கணும்ல. சில பேர் வந்து வரவேற்பு அறையில வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து படுக்கை அறையில வச்சிருப்பாங்க, பயனற்று போச்சுன்னா சில பேர் வந்து அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அதுல போட்டுருவாங்க. அதை பார்த்துக்க தான் முடியும். அது என்ன பார்த்துக்கலாங்கிறது அவரவர் விருப்பம்.
1: சரிங்கய்யா, அதை சொல்லலாங்கல்லையா?
0: பதில் தெரியுமா?
1: தொலைக்காட்சி பெட்டிங்கய்யா.
0: தொலைக்காட்சி.
1: சரி,
0: தொலைக்காட்சி. அருமை. முன்னாடி தான் பெட்டியா வந்துச்சு, இப்போ எங்க பெட்டியா வருது? இப்போ வெறும் அட்டை மாறிட்டு தான் வருது, தூக்கி செவத்துல மாட்டிக்கிறோம். சரிங்க, நன்றிங்க, வாழ்த்துகள், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம். வந்துச்சு, யாரு பேசுறீங்க?
1: நன்றாக.

0: வாங்கல் ராஜேஸ்வரி, வாங்கல்.
1: அபிதாவிற்கு
0: வாழ்த்துகள், நன்றி. இணைப்பு அம்மாவுக்காக பிடிச்சு கொடுத்துட்டீங்க. சரிங்க, விடுங்க. கண்டுபிடிக்கலாமா? நான்கு எழுத்து அந்த சொல். அது எதற்குனா நம்ம பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவோம். இதை சாப்பிட முடியாதுங்க.
1: என்னங்க
0: கடையில் வாங்குறதா சைஸ் என்ன கேக்குறீங்கிறது ஒரே கேள்வி. வடிவமா? ஆரம்பத்தில் குமிழ் மாதிரிலாம் வச்சுருந்தோம், இப்போ வந்து செவ்வக வடிவத்தில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது சில இதில் சதுர வடிவில் இருக்கும், செவ்வகமான நீளமாக இருக்கிறதுலையே சதுர சதுரமாகலாம் இருக்குது. இப்போ பல வடிவத்தில் வந்துருச்சு.
1: பசி இல்லாமல் இருக்கு,
0: நம்ம பசி இல்லாமல் இருக்கணும்னா இது இது முக்கியம். கண்ணில் பார்க்கலாம், பயன்படுத்தலாம், சரிங்களா? இதை வச்சு பல வேலைகள் பார்க்கலாம். நம்ம பசி ஆடுறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம். சரி, மூன்று கேள்விகள் வந்து போயிடுச்சு. இது வந்து பேசுறதெல்லாம் கிடையாது. நான்காவதாக பண்பலை கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பு வந்து என்னன்னா, நெருப்போடு பயணித்து பசியை போக்குவதற்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். நெருப்போ நெருப்பையும் இதையும் சேர்த்து வச்சு தான் பயன்படுத்துவோம். நான்காவது குறிப்பு கொடுத்தாச்சு. நீங்க குறிப்பு கேள்வி கேக்குறீங்க, அதுலயே பதில் இருக்கு. அடுப்பு, அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க கூடாது, எளிமையா யோசிக்கணும், அப்ப பதில் கிடைச்சிடும். ரொம்ப பெருசா நினைச்சாதான் அது பெரிய குழப்பத்துக்கு உண்டாக்கும். எதையுமே பெரிய அளவுல நினைக்கவே கூடாது, சிறிய அளவுல நினைச்சா அந்த குழப்பம் இல்லாம இருக்கும். அதுக்காக சரிங்களா, நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு பேசுறீங்க?
2: கரூர் மனவர்பட்டி கீதாமணி பேசுறேங்க.
0: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி, கண்டுபிடிக்கலாமா?
2: கண்டுபிடிக்கலாம்.
0: சரி, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் மொத்தம் ஐந்து எழுத்து, ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல்.
2: அது எந்த சார்ந்ததுங்கண்ணா?
0: அது வந்து நம்மளுடைய திறன், அறிவு, அதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்துறதுக்கு இந்த இதை நம்ம பயன்படுத்துவோம்.
2: அது எந்த வடிவத்துலங்கண்ணா இருக்கும்?
0: குச்சி வடிவம்னு வச்சுக்கோங்க.
2: என்ன நிறங்கள்?
0: இப்போ அது மூன்றாவது கேள்வி கேட்டுட்டீங்க. இது என்ன நிறம் அப்படின்னா, இது இதனுடைய நிறமா, இதை பயன்படுத்துறதுனால வர நிறமா, இது எப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
2: பயன்படுத்தக்கூடிய நிறம்,
0: பயன்படுத்துகிற நிறம் வந்து நிறைய நிறங்களில் இருக்குது. இப்போ என்னென்னா, நீலக வண்ணத்தில் பயன்படுத்தலாம், கருப்பு வண்ணத்தில் பயன்படுத்தலாம், பச்சை வண்ணத்தில் முக்கியமானவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி அந்த அந்த ஒவ்வொருத்தருக்கு யார் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வண்ணம் மாறும்.
2: நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடியதாங்கண்ணா?
0: கண்டிப்பாக பயன்படுத்துவோம். சரி, இப்போ பண்பலை சார்பாக வழங்கக்கூடிய அந்த குறிப்பு கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
0: பதில் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா?
2: இல்லைங்கண்ணா.
0: சரிங்க. அதாவது குறிப்பேடுகள், குறிப்பேடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறிப்பேடுகளில் நாம் குறிப்பு இடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நல்ல தமிழ் சொல்லு. என்னம்மா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவா? வண்ணங்கள்ல வரும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த சொல் என்ன தெரியுமா? பதில் சொல்லலாம். எழுதுகோல். எழுதுகோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்ணத்துல பயன்படுத்துறாங்களா? குச்சி வடிவத்துல இருக்கா? அதுதான் உங்களுக்கு கொடுத்த சொல். நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து.

0: வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம் இன்னைக்கு கண்டுபிடியான வந்து கொண்டிருக்கிறது. நேரம் நண்பகல் 12:42 கடந்து வேகமாக போயிட்டு இருக்கு. கண்டுபிடியில் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த பொருட்களோட பேர்களை தான் சகோதரிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்பில்? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து மங்களம். கண்டுபிடிக்கலாமா? சரிங்க, நான்கு எழுத்து உள்ள சொல். வானொலி சத்தம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, என்னுடைய குரல் எனக்கே கேட்குது. குறைச்சிக்கோங்க. நான்கு எழுத்து உள்ள ஒரு சொல். எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, முக்கியமாக அது சொன்னாலே பேர் நேரடி குறிப்பு வந்துடுமே. சரி, பரவாயில்ல. எல்லாமே சரியாக இருக்கா, நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அப்படி சொல்லலாம். எல்லாருமே பயன்படுத்துவாங்க, எல்லாருமே இதை கவனிக்காம வரமாட்டாங்க. யாருமே எங்கேயுமே இதை கவனிப்பதில் ஒரு முக்கியமான நேரத்தை வந்து அதிகமாக நிறைய பேர் செலவிடுறாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்ப அதற்கான நேரம் மாறி எல்லாமே கையிலே வந்தனால அங்க அதில் கவனித்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் அதில் கவனித்தாலும் இதில் கவனிப்பது போன்ற அந்த உணர்வு எதிலும் வராது. கொண்டும் போகலாம், அதோடைய அளவை சிறு சின்னதாக்கி கொண்டும் போவாங்க. சின்னதாவே இருக்கும், நம்ம சின்னதாக்கணும் அவசியம் இல்லை, சின்னதாவே இருக்கும். அதற்கு பல வண்ணங்களை கொடுத்துட்டா அது பயனற்று போய்விடுமா? அதுக்குன்னு ஒரே ஒரு வண்ணம் இருக்கு, அது வந்து பின்பக்கம் அது பூசினா மட்டும்தான். எந்த வண்ணங்களா இருந்தாலும் அத்தனை வண்ணங்களையும் அதுல இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப எல்லா குறிப்பும் கொடுத்துட்டீங்க நீங்க, கடைசியா கொடுத்தாச்சு. அதே அதுக்கேற்ற மாதிரி கடைசியா நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, அதை சார்ந்துதான் பதில் வரும். அதுதான் சொல்லலாம், பண்பலை தரக்கூடிய ஒரு குறிப்புனா பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்பனா அது என்ன பதில், என்ன சொல்?
2: கண்ணாடி.
1: அருமை, கண்ணாடி தான். கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துகள். சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள்மா. இப்போ அடுத்து யார் இணைப்பில்? வாங்க, வந்துட்டீங்க, பேசலாம். 12:45
3: இனிய பண்பலை நண்பரா, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுகுணா ஜெயக்குமார் பேசுறேன்.
1: ஸ்ரீலா
3: சுகுணா ஜெயக்குமார்.
1: சுகுணா,
3: உங்கள்ட்ட ரொம்ப நாளாக பேசி லைட்டாக சார், கண்டுபிடிக்க முன்னாடி பேசுறேன் சார்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, கண்டுபிடிக்கலாமா? நலம்மா. சரி, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் ஐந்து எழுத்து. அது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் நம்ம வீட்டில் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது
3: தான்.
1: வடிவமா? சில அது பயன்படுத்தும் போது வட்ட வடிவில் நம்மளுக்கு தெரியும், பயன்படுத்தாம விட்டா அந்த வட்ட வடிவம் தெரியாது சில நேரங்களில்.
3: பல கலர்ல இருக்குமா
1: சார்? இப்ப பல வண்ணங்கள்ல, பல விதமான வடிவங்கள்லயும் கூட இப்ப வருது. கீழே வச்சுக்கலாம், மேலையும் வச்சுக்கலாம், சில இடங்கள் எல்லாம் சைட்லயும் வச்சிருக்காங்க. பதில் தெரியுமா? சரி, பண்பலை அதாவது புழுக்கத்தில் இருந்து பெரும்பாலும் பாதுகாக்கும். அருமை அருமை அருமை, வாழ்த்துகள். நன்றி நன்றி. இப்பொழுது யார்? வாங்க, வணக்கம். நன்றாக இருக்கிறோம். நீங்கள் சரி, பேர் சொல்லிருங்க.
4: கரூர் மாவட்டம்.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க.
4: வந்துட்டங்க, நம்ம சந்தோஷம்.
1: சரிங்க, கண்டுபிடிக்கலாமா?
4: கண்டுபிடிக்கலாங்க.
1: இரண்டே இரண்டு எழுத்து தான்.
4: சரிங்க. என்ன எதுக்கு உபயோகப்படுத்துங்களா?
1: நம்ம எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இதை பயன்படுத்துறோமா?
4: எல்லாருக்கும் சாப்பிட போடுங்களா?
1: இதை சாப்பிட முடியாது. இதில் சாப்பிடலாம், அப்புறம் இதில் சாப்பிடலாம் அப்படி சொல்லலாம். மற்ற குறிப்புக்கு நீங்கள் கேளுங்க, நான் கொடுக்குறேன்.

0: வட்ட நிறம் இருக்குங்களா, என்ன நிறத்துல இருக்குங்களா? அது
1: நிறமா? இப்ப பல வண்ணங்கள்ல இருக்கு. ஆரம்பத்துல பழுப்பு நிறத்துல தான் நம்ம பயன்படுத்துவோம், இப்ப பல வண்ணங்கள்ல வருது, பல வடிவங்கள்லயும் வருது.
0: அப்படிங்களா? வட்டமா இருக்குமா, சதுரமா இருக்குங்களா?
1: அதான் சொல்லச்ச, பல வடிவங்கள்ல வட்ட வடிவுலயும் இருக்கு, நீள்வட்ட வடிவுலயும் இருக்கு, சதுரமாவும் இருக்கு.
0: பழங்களா இருக்குங்களா?
1: என்னங்கம்மா?
0: பழ வகைகளா இருக்குங்களா?
1: பழ வகையா? புரியல.
0: பல வகைகள்,
1: இதுல பல வகைகள் இருக்குல்ல, பல வகையான பொருட்களை வச்சு இதை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பதில் தெரியுமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிக்க முடியலங்களே.
1: சரி, பண்பலை தர, பண்பலை தரக்கூடிய குறிப்பு சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: அதாவது மரத்தால் செய்யப்பட்ட, இப்ப இரும்புல செய்யறாங்க, கண்ணாடியில இருக்கு, எல்லாம் இருக்கு, பெரும்பாலும் ஆரம்பத்தில் மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. இதில் வைத்து தான் நிறைய படிப்போம், இதில் இதில் அமர்ந்து, இதன் அருகில் அமர்ந்து உணவு அருந்துவோம், அந்த மாதிரியான நிறைய இதுக்கும் முக்கியமான ஒன்று. இரண்டே எழுத்து
0: தான்,
1: அவ்வளோதான். மேஜை, மேஜை தான், மேஜை தான்.
0: நன்றிங்க,
1: நன்றிங்க, நன்றிங்க, வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு பாட்நெட். பாட்நெட்ன்றது என்னன்னா, ஹேக்கர்ஸோட ரகசிய படம். ஒரு ஹேக்கர் தனியா ஒரு தாக்குதலை நடத்துறதை விட ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் மொபைல் தனது கட்டுப்பாடில் வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது தான் பாட்நெட். பாட்நெட்னா என்ன? பாட் பிளஸ் நெட்ஒர்க், அதான் பாட்நெட். மால்வேர் மூலமாக பாதிக்கப்பட்ட பல கம்ப்யூட்டர், மொபைல், ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குற ஒரு ரகசிய நெட்ஒர்க். பெரும்பாலும் அந்த டிவைஸ் வந்து உரிமையாளருக்கே தெரியாது. ஹேக்கர் இருக்காரு அப்படின்னா அவர் கீழே 1000 பாட்நெட்ஸ் இருக்கும். அந்த 1000 பாட்நெட்ஸும் ஒரு ஒருத்தரோட டிவைஸ். டிவைஸ் ஓனருக்கு வந்து அது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. எப்படி வந்து பாட்நெட் வந்து உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸையும் மால்வேர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மால்வேர் வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்குள்ளேயும், ஒவ்வொரு லேப்டாப்குள்ளேயோ, ஒரு மொபைல்குள்ளேயோ உள்ள போயிடும். டிவைஸை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா, அந்த ஹேக்கர்ஸ் தான் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான டிவைஸை வந்து அவங்க வந்து அந்த நெட்ஒர்க்ல கனெக்டடாவே வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அந்த ஹேக் பண்ணணும் அப்படின்னா, அவங்க யாராவது ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இந்த 1000 மிஷினும் அந்த டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பாட்நெட்டை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸ்பாம் இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு, வெப்சைட்டை டவுன் பண்றதுக்கு. சில நேரம் வெப்சைட் டவுன் அப்படின்னா, நம்ம இப்போ போய் google.com நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா google.com நமக்கு ஆக்சஸ் ஆகாது. சில நேரங்களில் அந்த சைட்ஸ் எல்லாம் டவுனா இருக்கும். மால்வேர்ஸை பரப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அங்க ஒரு 10 சிஸ்டம் நெட்ஒர்க்ல இருக்கு அப்படின்னா அந்த 10 சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணும். ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நடத்த கிரிப்டோ கரன்சி மைனிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த பாட்நெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சோ இதுக்கு ஒரு எளிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்துல 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் படி அவங்க எல்லாருமே உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல ஒரே மாதிரி செயல்களை செய்ய வைக்கிறது, அதுதான் பாட்நெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது வந்து மொபைலும் கம்ப்யூட்டரும். இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கரெக்டா பண்ணணும், சஸ்பீஷியஸ் லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது, டிவைஸ்ல செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எப்பவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க, அபிஷியல் ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. பாட்நெட் இருப்பதற்கான சில அறிகுறிகள். பாட்நெட் நம்ம டிவைஸ்ல இருக்குன்றதுக்கு என்ன அறிகுறிகள்? இன்டர்நெட் யூஸ்வலி ஸ்லோவா இருக்கும், டிவைஸ் பேட்டரி வந்து வேகமா ட்ரெயின் ஆகும், பேக்ரவுண்ட்ல டேட்டா யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும், டிவைஸ் வந்து ஓவர் ஹீட் ஆயிட்டே இருக்கும். இது சில நேரங்கள்ல ஜென்ரலா கூட இதெல்லாம் நடக்கலாம், அதனால அது பாட்நெட்டா இருக்கணும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் யூஸ்வலி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹேக்கர்களின் மிகப்பெரிய பலம் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்ல, அவங்க கட்டுப்பாடுல இருக்க இந்த 1000 டிவைசஸ் தான். உங்க டிவைஸ் அவங்க ரகசிய படையில சேரலாம். இந்த மாதிரி நம்ம லிங்க் கிளிக் பண்ணாம பாதுகாப்பா நம்ம இருந்தோம்னா நம்மளே பாதுகாத்துக்கலாம். பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்துங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.

0: சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

கொடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி என வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த சகோதரிகளுக்கும் கேட்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி நேர்களே. இனி நம் கொடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரான் அரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது.

படைப்பின் சிகரமாய் என்றும் அழியாத காவியமாய் கவிஞர்களின் கைவண்ணத்தில் உருப்பெற்று இசை வடிவமாகி பல தலைமுறைகள் தாண்டி இன்றும் பல மனங்களில் வாழ்ந்து உறவாடிக்கொண்டிருக்கும் பாடல்களோடு கோடி பண்பலையின் 1.5 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி இனிய வணக்கம் நேர்களே.

நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் மேட் மகாதானபுரம் சந்திரசேகர் சாந்தி, நந்தன் காஸ்ட்ரோ இவர்களுக்காக பனித்திரைப்பட பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1961. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன், குரல் வண்ணம் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

ராமேஸ்வரம் ஷியாத் மெகானா, எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில், கண்ணதாசனின் கவி வரிகளில் பாடல் வருகிறது. 1970 வெளிவந்த படம் இது.

அரசதாசக தகப்பத பத.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
6: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரமோறும் மணி

13 நிமிடம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி பஞ்சவர்ண கிளி. இந்த படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க தேனி காமாட்சிபுரம் ஆடசாமி ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி. பாடலை பாடியவர் பி சுசீலா, இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் பாரதிதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1965.

அடுத்து வரும் பாடல் என்னை போல் ஒருவன் படத்திலிருந்து வர இருக்கு. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்னக்கடை வீதி, இளங்கோவன், சிவபிரகாசம், மோகன்ராஜ், காளிமுத்து, வள்ளி நாயகம். 1978 வெளியான பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கவி வரிகள் வாலி, பாடலை பாட டி எம் சௌந்தரராஜன்.

0: அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளையரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்.
2: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நற்புள்ளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. விரும்பி கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், பத்மாவதி, ஸ்டெல்லா மேரி, ஆரோக்கிய மேரி இவர்களுக்காக வருகிறது பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1958. ஏ மருதகாசியின் வரிகளை பாட ஏ எம் ராஜா, பி சுசீலா.

இனி அன்பே ஆறுயிரே படப்பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மதுரை தித்தூர் துறையப்பா பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹேமாஸ்ரீ, சக்திவேல். 1975 வெளியான படம் இது. வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க, பாடலை பாட வருகிறார் வாணி ஜெயராம்.

0: குடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

கோடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:31. காரைக்குடி கனகவள்ளி நாராயணன் வெண்பா ஆதிரா இவர்களுக்காக வருகிறது சுமை தாங்கி படப்பாடல். 1962 வெளியான இந்த படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன், குரல் தந்திருக்கிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வருகிறது ஆரவள்ளி படப்பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளை பாட திருச்சி லோகநாதன், இசை ஜி ராமநாதன். விரும்பி கேட்டிருக்காங்க திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து.

இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:39. சேலம் ஏற்காடு அரங்கம் அண்ணாமலை உண்ணாமலை சௌந்தரராஜன் பர்வதம் இவர்களுக்காக வருகிறது கன்னிப்பெண் படப்பாடல். 1969 வெளியான இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வாலியின் வரிகளை பாட எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இனி வரும் பாடல் இவர்களுக்காக திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி காயத்ரி பிரியதர்ஷினி விக்னேஸ்வர் தர்மம் தலைக்காக்கும் படத்திலிருந்து பாடல் வருகிறது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1963. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி சாரதா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், மதுரை மேலூர் பாண்டித்துறை, கே என் பாளையம் பேச்சுமுத்து, சினியம்பாளையம் சரவணன், வரிகள் கண்ணதாசன், கே வி மகாதேவன் இசையமைக்க பாடலை பாட வருகிறார்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

காற்றினில் கானமழை கோடை பண்பலையில் நூறு புள்ளி ஐந்து. கரூர் மாவட்டம் கோவிரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன்முருகன், சுலோச்சனா முருகன், ஜஸ்வின், சாஷினி இவர்களுக்காக வருகிறது நாடோடி மன்னன் படப்பாடல். 1958 வெளிவந்த படத்திற்கு இசை

காலத்தால் அழியாத காவிய கானங்களை தந்து நிறைவு பெறுகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி நன்றி நேர்களே. கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலேனி வேன்றார் வந்தார்.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வென்றார் வந்தார். நிகழ்ச்சிகளின் வழியே இதயங்களை வென்றதினால் நிலையத்திற்கு வரவைத்து அவர் குரலையும் அவர் பாடல் தெரிவுகளையும் உலகமறிய செய்து காற்றில் மகுடம் சூட்டும் நிகழ்ச்சி இது. செப்புக செந்தமிழில் வென்றோர், தங்கள் அன்புடனில் தரமாய் கருத்திட்டோர், வானவிலில் முத்திரை பதித்தோர் என தனித்து நின்றோரை வென்றோராக அறிவித்து வந்தோராக விருந்தளித்து சிறப்பு செய்யும் வென்றார் வந்தார். இன்று மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் குருபரன் வந்திருக்கிறார். அவரை சந்திக்க தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: குருபரன் அப்படின்றது உங்களுடைய பெயர்?
2: ஆமாம் சார்.
1: இது யார் வச்ச பேருங்கய்யா?
2: இது தகப்பனார் வச்ச பேர்.
1: தந்தை தான் வச்சாங்க?
2: தந்தை தான் வச்சாங்க.
1: கொஞ்சம் முன்னாடி இருந்து பேசலாம்ல?
2: ஆ, பேசலாமே.
1: ஒன்றும் தப்பு இல்லை இல்லை
2: இல்லை.
1: ம், கோச்சுக்குவீங்களா?
2: இல்லை,
1: அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
2: ஒன்றும் இல்லை.
1: சரி சரி. தந்தையை வைத்த பெயர்?
2: ம், ஆமாம்.
1: தந்தையோடைய பெயர் என்ன?
2: மீனாட்சி சுந்தரம் ஆகும்.
1: அப்படியா, மீனாட்சி சுந்தரம். அம்மாவுடைய பேர்?

0: பத்மாவதி.
1: பத்மாவதி, சரி. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க?
0: கூட பிறந்த 5 பேர், சகோதரிகள்.
1: 5 சகோதரிகள்,
0: ஒரு சகோதரர்
1: ஒருத்தர்.
0: ஆமாம்.
1: இப்போ எப்படிங்க தாய் மாமே சீர் செஞ்சு முடிஞ்சிருப்போமே, எப்படி?
0: ஆமாம், அது சீர் செஞ்சுட்டு.
1: ஏன்னா மதுரை வேற, மதுரை தானே நீங்கள் பூர்வீகம், மதுரை.
0: ஆமாம்.
1: தாய் மாமே சீர் செஞ்சே இது ஆயிருக்குமே, அதான் கேட்குறேன்.
0: ஆமாம், ஏன் சமாளிச்சு ஆகணும்.
1: சரி சரிங்க சரிங்க. இப்போ கோடை பண்பலைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த நிலையத்தில் மைக்கு முன்னாடி அமர்ந்து பேசுகிறீங்க, இந்த மனநிலை எப்படி இருக்குது, எதோட ஒப்பிட்டு சொல்லலாம்?
0: இப்போ முத முத இப்போ தான் நிலையத்து வந்திருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்குது.
1: சந்தோஷமாக இருக்குது.
0: ஆமாம். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வெஞ்சார் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்குவேன் நினச்சி கூட பார்க்கல. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்பு கொடுத்த கோடை பண்பலைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி. அம்மா வந்திருக்காங்க.
0: ஆமாம்,
1: வீட்டுக்கார அம்மா.
0: ஆமாம்.
1: அவங்க பேர் என்ன?
0: அழகு மீனா.
1: அழகு மீனா, அருமையான பேராக இருக்குது. அவங்க இல்லத்தரசியாக தான் இருக்காங்களா இல்லை வேறு எதுவும் வேலைக்கு போகிறாங்களா?
0: இல்லத்தரசியாக இருக்காங்க. எப்பயாவது என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க,
1: உங்களுக்கு உதவி செய்வாங்க.
0: 43 வருடங்களை மரப்பட்டை வச்சுருக்கேன். அதில் ஸ்பீக்கர் பாக்ஸ் தயார் பண்ணிகிட்ருக்கேன்.
1: அதை பற்றினா நம்ம பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி.
1: இப்போ சின்ன ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடலை வழங்கலாம். என்ன பாடல் முதல் பாடலாக நேயர்களோடு நாமும் கேட்க நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய பாடல் என்னவா இருக்குது?
0: முதல் பாடலாக இறை தத்துவ பாடல், வளர்பிறை அப்படிங்கிற படத்தில். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இந்த பாடல்
1: இறைவனை புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
0: கண்டிப்பாக முடியும்.
1: எப்படி?
0: அது வந்து கடவுளோட ஒன்றுனா முடியும்.
1: அதுதான் ஐயா, ஒரு சாதாரண நமக்கு, நம்மளை போன்ற குடும்பஸ்தர்களுக்கு இறைவனை ஒன்றிணைந்து அதை அதை எப்படி சொல்லலாம், கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக இருக்குது.
1: இருக்குது.
0: ஆ, இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது எதுவுமே வழி இல்லாதப்ப இறைவனை தான் நினைக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் மூலியமாக நமக்கு உதவி கிடைக்கும். கிடைக்கும் போது அந்த அவர் தான் இறைவன் நினைக்கிறோம். அப்போ இறைவன் அனுப்பிச்சிக்கிறார்.
1: சிக்கல் வந்தால் தானே இறைவனை நினைக்கிறோம்.
0: ஆமாம்.
1: நல்ல நேரங்களில் அவரை நினைக்கிறது இல்லை. இல்லை,
0: பெரும்பாலும் யாரும் நினைக்கிறது இல்லை.
1: அதே ஒரு முரண் தானே.
0: ஆமாம்.
1: அப்படி இருக்கலாமா இல்லை எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைக்கலாமா?
0: பொதுவாக எல்லா நேரங்களும் இறைவனை இப்போ நல்லது தான்
1: நினைக்கிறது. நல்லது தான். சரி, பாடல் என்ன சொல்கிறது கேட்டுவிட்டு நாம் திரும்ப சந்திக்கலாம். நன்றி குருபரன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் 2:09, கூடை பண்பலை 100.5 MHz வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு குருபரன் அவர்கள். ஐயா, என்னன்னா நம்ம பேசியிருக்கீங்க, நாங்கள் குடும்பத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க, இருப்பினும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத லேசாக தொட்டு வச்சிங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நான் வந்து ஸ்பிகிட் பாக்ஸ் செய்கிற வேலை பார்த்துட்ருக்கேன், 43 வருஷம் பார்த்துட்ருக்கேன்.
0: 43 வருடங்களாக. ஒரு காலத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து நிறையா பேர் செய்வாங்க, இப்போ வந்து நிறையா பாக்ஸு சின்ன சின்ன பாக்ஸுங்க வந்துருச்சு, பூம் பாக்ஸுங்கன்றாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நிறையா பூம் நல்ல எஃபெக்டாக இருக்குது, இன்பில்டு என்ன சொல்கிறேன் பேட்டரியோடு வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இன்றைக்கி எப்படி இருக்குது ஸ்பீக்கர் பாக்ஸு செய்கிற தொழில்?
1: அதாவது தொழில் நல்லா இருக்குது, இந்த போய் அது வேலைக்கு ஆள் இல்லை,
0: ஆள் இல்லை,
1: ஆள் இல்லை.
0: இன்றைக்கி ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கிட்டுருக்காங்க?
1: வாங்குறாங்க, கண்டிப்பாங்க. அது வந்து தரமாக இருக்கணும், அது பழையில் செஞ்சால் நல்லாயிருக்கும், பிளைவுட் பிளைவுட் பார்ட்டிகள் போர்டு அது செஞ்சால் நல்லாயிருக்கும் சொல்லி வாங்குறாங்க.
0: அப்போ பெரிய பெரிய பாக்ஸ் தான் செய்கிறீங்களா, பிஏ சிஸ்டத்துக்கு செய்கிறீங்களா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய
1: வீட்டில் இருக்கிற மாதிரி ஹோம் தேட்டரு கொஞ்சம் ஸ்மால் பார்த்து செஞ்சுருக்கேன், ஒரு 2.5 ஹெட் வரைக்கும் செய்கிறேன்.
0: ஸ்பீக்கரும் நீங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லை வெறும் பாக்ஸ் மட்டும் தான் செய்யணும்?
1: பாக்ஸ் மட்டும் தயார் பண்ணுறேன்.
0: ஓகே.
1: ஸ்பீக்கர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடைக்காரங்க அவங்க
0: உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க?
1: ஆர்டர் கொடுத்துருவாங்க, அவங்க ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணி செல் சொல்லுவாங்க,
0: அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம ஆம்பு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறது கிடையாது,
1: அது செய்யறது
0: வெறும் பாக்ஸ் மட்டும்.
1: பாக்ஸ் மட்டும்
0: தச்சு வேலை அப்படின்னு வச்சுக்கலாமா?
1: தச்சு வேலை வச்சுக்கலாம். எனக்கு தகப்பனார் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் பார்க்குற வேலை பார்த்துட்டு இருந்தார், 75-73
0: பார்த்துட்டு இருந்தார். சரிங்க.
1: நானும் 8th-10th வந்து 80-81 முடித்தேன், நானும் அந்த வேலையை பார்த்து எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த சைடு அந்த வேலையை ஒரு சில பாக்ஸ் கேட்பாங்க, சைடு ஆள் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆளுக கொஞ்சம் மாறி போகும்போது அப்போ நாங்களே கொஞ்சம் சிந்தம் செய்ய ஆரம்பித்தோம்.
0: சரி, இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் விட்டுட்டீங்க?
1: எலக்ட்ரானிக்ஸ் விட்டுட்டோம்.
0: விட்டுட்டீங்க, தெரியும் ஆனால்?
1: ஆ, கொஞ்சம் தெரியும்.
0: சரி, கொஞ்சம் தெரியும், முழுசாக தெரியாது.
1: முதல் முழுசாக தெரிஞ்சது, அப்போ நாளாக அப்படி கொஞ்சம் டச் விட்டு
0: டச்சு விட்டுருச்சு. இப்போ நிறைய போர்டுகள்லாம் நிறைய வித்தியாசமாக வந்துருச்சு இல்லைங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட?
1: மக்கள்கிட்ட இப்போ நல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ் வரவு இருக்குது, அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க பாட்டு கேட்கறக்காக ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி மாட்டிக்கிறாங்க,
0: பெருசு பெருசாக வாங்கி மாட்டிக்கிறாங்க.
1: வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி வுட்டன் பாக்ஸ் வாங்குறாங்க.
0: ஓகே. இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வுட்டில் செய்கிறீங்க, சும்மா தேக்கு பலகையில் செஞ்சு தரீங்களா, இல்லை பிளைவுட்டில் செஞ்சு தரீங்களா, இல்லை வேறு ஏதாவது வுட் மெட்டீரியலில் செய்கிறீங்களா?
1: பார்ட்டிகல் போர்டு அது சரி, பார்ட்டிகல் போர்டு இல்லைன்னா மரத்தூளில் தூளில் செய்ய பொடி MDF ஒரு வீடு இருக்குது, அதில் செய்வோம்.
0: அது நாள்பட ஒரு மாதிரி உதுத்து போயிடாதா?
1: தண்ணி போட்டால் ஊற்று போகும்,
0: உதுத்து போயிடும்,
1: ஊதிடும், கனமாயிடும்.
0: பிளைவுடே சமயத்தில் நல்லா இருக்க மாட்டேன்ட்டு அதான் கேட்குறேன்.
1: பிளைவுட் வந்து உளுத்து போகும், இந்த பார்ட்டிகல் போர்டு உளுத்து போகாது, ஆனால் தண்ணி போட்டால் ஈரக்கத்து போட்டால் ஊதிடும்,
0: ஊதிடும். ஓகே ஓகே.
1: அது வீட்டுக்கு வைக்கிறது அதை வச்சு போதும், நல்லாயிருக்கும்.
0: வீட்டுகளுக்குள்ளே நல்லா வச்சுக்கலாம்,
1: நல்லா வச்சுக்கலாம்.
0: சரிங்க. இந்த கம்பெனி மாதிரியான இடங்களுக்கு?
1: ஆமாம், வெளியே யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோவில் இல்லை போட்டில் மீன் பிடிக்க போவாங்க, அவங்கெல்லாம் பிளைவுட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க.
0: எங்கள் மதுரையில் எங்கே மீன் பிடிக்க போகிறாங்க?
1: ராமநாதபுரம்
0: வாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து அதை கேட்குறாங்க.
1: வாங்குறாங்க,
0: பரவாயில்லையே.
1: நாங்கள் தயார் பண்ணி பரங்குடி அங்கே அனுப்புவோம்,
0: அனுப்பிச்சு
1: அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க.
0: சரிங்க. இப்போ அதிகமான விலையாக இருக்குமா, இல்லை எந்த அளவு இருக்குது நார்மலாக? இப்போ ஒரு 8-inch ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்யணும்னா எவ்வளவு தேவைப்படும்?
1: 8-inch பாக்ஸ்னால் சாதாரணமாக ஒரு 300 ஒரு பாக்ஸு,
0: 300
1: சின்ன பாக்ஸு, பெரிய பாக்ஸுனா 600-700 அந்த மாதிரி வருது.
0: இப்போ ஒவ்வொரு ஸ்பீக்கர்களுக்கும் ஒவ்வொரு இது நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளோ நீளம் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஸ்பீக்கர் பாக்ஸ் கம்பெனினா சொல்லுவாங்கன்னா உள்ளே ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றுற அளவுக்கு இடம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கீடு பண்ணுறீங்க?
1: அந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டு வாடகையை பொறுத்து கணக்கு பண்ணிடுது.
0: சரி, ஓகே ஓகே.
1: சின்ன சீஸ் பாக்ஸ்னால் அவங்க இடத்துக்கிற மாதிரி கேட்பாங்க, அது வாட்ஸ் கம்மியான ஸ்பீக்கர் வச்சுக்கலாம், டெப்த்து அதிகமாக வச்சா வாட்ஸ் கொண்டு போட்டுக்கலாம்,
0: நல்லாயிருக்கும்,
1: நல்லாயிருக்கும்,
0: நல்லா பூமாக நல்லா
1: நல்லாயிருக்கும்.
0: சரி, நல்லா அடியாக கேட்கும். சரிங்க. சரி,
1: அது சைஸ் வந்து பெருசாக

0: வச்சா கொஞ்சம் பேசினில் நல்லா இருக்கும்.
1: பேசினில்
0: ஒரு சில இடங்களில் வைக்க இடம் இருக்காது. அப்போ சின்ன சீஸாக கொஞ்சம் டெப்த் அதிகமாக வச்சு கேட்பாங்க.
1: சரி,
0: அது மாதிரி கேட்டுக்குவோம்.
1: சரி சரி சரி சரி. இப்போ அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்த பாடல் இது ஒரு ஜாலியான பாடல், நான் வாழ வைப்பேன் படத்தில். ஆகாய மேலே பாதாளம் கீழே அப்படின்னு பாடல், ஜெசஸ் பண்ணிட்டு வந்த பாடல்,
1: ஆனந்த உலகம் நடுவினிலே அப்படின்னு இருக்கு. இப்போ ஆகாய மேலே இது வந்து ஒரு பார்ட்டி பாட்டு அப்படி எடுத்துக்கலாமா?
0: பார்ட்டி பாட்டு, ஜாலியான பாட்டு,
1: ஜாலியான
0: தத்துவ பாடம், கணதாசன் எழுதிய பாடல்.
1: சரி,
0: நல்ல தத்துவ பாடம் இருக்கும்.
1: இது எப்படி நான்
0: கேவல சுழலும் பூமி இது அப்படின்னு அந்த நல்லா அழியிருப்பாரு.
1: அதான் அது ஒரு மாதிரி பாட்டு, பார்ட்டி பாட்டு. இதில் எப்படி நான் வாழ வைப்பேன், இப்படி பார்ட்டி பண்ணிட்டு இருந்தால் எப்படி வாழ வைக்க முடியும் இன்னொருத்தர?
0: அந்த படத்தில் ரஜிகாந்த் வந்து கொஞ்சம் துள்ளல் நடிச்சிருப்பார், நான் சிவாஜி ரசிகன்.
1: சரி,
0: ஆனால் இந்த படத்தில் ரஜிகாந்த் துள்ளல் நடிச்சிருப்போ அவரையும் நடிப்பேன், அதுகள் பிடிக்கும்.
1: பிடிக்கும்,
0: ஆ பிடிக்கும்.
1: சரி,
0: அதில் அந்த பாட்டு என்ட்ரி ஆகும்போது அந்த பாட்டு பிடிச்சி வருவார்.
1: சரி,
0: இது வந்து ஒரு ஜாலியாக எல்லாத்துக்கும் மொதல் வந்து சாமி பாட்டு பக்தி பாட்டு இறை பக்தி பாட்டு கேட்டோம், இப்போ துள்ளலாக இருக்கிறவங்க அந்த பாட்டு கேட்கறேன்.
1: அந்த பாடல் அப்போ கேட்டுடலாமா?
0: கேட்டலாம்.
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: நெம்கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: குடை பண்பலை 100.5 MHz. இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்து குருபரன் அவங்க வந்திருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. ஐயா, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கொடை பண்பலை 100.5 எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பயெல்லாம் கேட்பீங்க?
6: பகலில் 1 மணிக்கு ஆசி அஞ்சல் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்பேன். 9 மணிக்கு கொடை தின்றல் கேட்பேன். 10 மணிக்கு நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்பேன். 11 மணிக்கு அப்போ அது கேட்க நேரம் இருக்காது, கொஞ்சம் கேட்பேன் பட்டு இரவு சிறகு.
5: சரிங்க.
6: நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சமானது மத்தியம் 1 மணிக்கு பழைய பாடல்கள் போகிற நிகழ்ச்சி,
5: நெஞ்சில் நிறைந்தவை
6: நிறைந்தவை. 9 மணிக்கு கொடை தின்றல், உயிரெழுத்து 3 மணிக்கு உயிரெழுத்து, அது கேட்பேன்.
5: இந்த வானவில் வானவில்லாம் சொல்கிறாங்க,
6: வானவில் காலையில் நேரம் இருக்குது, ஒரு காமணி நேரம் ஒரு அரை மணி கேட்க நேரம் இருக்கும்,
5: அவ்வளோதான் நேரம் இருக்கும்.
6: இப்போ கூட ஒரு 15 நாளைக்கு முன்னால் ரவிச்சந்திரன் ஐயா தூத்து வழங்குது வசனங்கள், அந்த இதை கேட்டேன், அதில் நிலச்சியை கலந்துக்கிட்டேன், எனக்கு இனிப்பு கிடச்சது. அதில் ஒரு
5: சொல்லியிருக்கீங்க,
6: அதில் வந்து உங்களுக்கு நீ படித்த அந்த வசனம் எதுன்னு
5: கேட்டுட்டாங்க, அதில் சொல்லிட்டீங்க.
6: ஆமாம்,
5: அது விஷயம். சரி, இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கேற்றதுனால நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுனீங்களா, இல்லை வானவில்ல பங்கேற்றுறீங்களா, இல்லது வேறு ஏதாவது?
6: நான் நிகழ்ச்சி
5: செப்புக தமிழில் பேசுனீங்களா?
6: வாட்ஸ்அப்பில் கருத்து பரிமாற்றம் பண்ணேன் ஒரு நிகழ்ச்சி, உயிரிழத்துங்க நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து June 9 ஒளிபரப்பாச்சு, 3 மணிக்கு தண்ணீரிலே விளக்கம் அப்படிங்கிற நல்ல தலைப்பில் கோட்டன் தம்பத்தி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற வெளியே சொன்னார்.
5: கோட்டன் அத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர், அவருடைய பாடல் தெரிவிக்கல அன்றைக்கி வந்துச்சு.
6: ஆமாம், அறிவிப்பாளர் வசீகரன் அதை தூத்து
5: வழங்கினாங்க.
6: அந்த பாடலுமே அருமையாக இருந்துச்சு, பழைய பாடல்கள். அதனால் அந்த பாட்டு நிகழ்ச்சி போதுக்கு நான் அதை வந்து கருத்து தெரிவிச்சிருந்தேன்.
5: கருத்து தெரிவிச்சிருந்தீங்க.
6: அந்த கருத்து தெரிவித்ததுக்காக 14 ஞாயிற்றுக்கிழமைக்கு நேரில் அன்புடன்
5: தங்களாங்க
6: வாசி முத்தான நேராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டேன்.
5: சரிங்க.
6: அது ரொம்ப கேட்டோன்னா ஒரு தீப்பு ஆனந்தம் எல்லாமே பார்த்தாச்சு. ரெண்டு பேரை முத்தான நேரம் தேர்ந்தெடுத்துருக்காங்களே அப்படின்னு
5: நம்மளையும்.
6: ஆமாம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்,
5: பரவாயில்ல.
6: அதனால எனக்கு டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சது. நிகழ்ச்சி கேட்டு அப்பயே மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, நீங்கள் பாரு அவங்களும் கேட்டு உங்கள் பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க.
5: சந்தோஷப்பட்டாங்க.
6: ஆமாம், இன்னும் ஒரு 1 மாதத்துக்குள்ள நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அடுத்த மாதமே எனக்கு
5: கூப்பிட்டாங்க.
6: என்னுடைய பணி சுமையின் காரணமாக உடனடியாக நான் பங்கேற்க முடியவில்லை, இன்று தான் எனக்கு நேரம் கிடைத்தது.
5: வந்துட்டு
6: அதனால் இன்னைக்கு நேரம் கிளம்பி வந்துட்டு.
5: கொடைக்கானல் எப்போ எல்லாம் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா
6: கொடைக்கானலுக்கு? இதுக்கு முன்னால் எங்கள்

0: குடும்பத்தில் எல்லா சகோதரிகள் சேர்ந்து ஒரு நாள் வந்திருக்கேன். ஆனால் அவருடைய மாதிரி இங்கே கொடைக்கல் பண்பலைக்கு வந்ததில்லை. இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன்.
1: இப்போ ரேடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, காலையிலேருந்து இரவு வரைக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது.
0: ஆமாம்,
1: ஏன்னா கடை அந்த மாதிரி வச்சுருக்கனால ரேடியோ ஒழித்து கொண்டே இருக்கும், கொடை பண்பலை கேட்டுகிட்டே இருப்பீங்க. இதை குறித்து உங்கள் வீட்டம்மா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, என்னங்க இதையவே கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா, என்ன அவங்களும் இணைந்து கேட்பாங்களா எப்படி?
0: இல்லை அவங்க வந்து இது வரைக்கும் சொல்லலை.
1: ம்,
0: நல்லா கேளுங்க,
1: ம்,
0: வேலையும் பாருங்கள், பாட்டையும் கேட்டுக்குங்க.
1: ம்,
0: அது வந்து எனக்கு வந்து அழுப்பு வேலை மாதிரி பாட்டு இருக்கும்போது அழுப்பு தட்ட வேலை அழுப்பு தட்டாது.
1: சரி சரி சரி.
0: ம், அதனால் அவங்க அதுவும் சொல்ல மாட்டாங்க.
1: எது வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க?
0: வாய் தான் சொல்ல மாட்டாங்க.
1: கையில் பேசுவாங்களா?
0: இல்லை இல்லை. அதனால் அவங்களும் சில பாடல்கள் ரசிப்பாங்க.
1: ரசிப்பாங்க.
0: ஆ, ரசிப்பாங்க.
1: சரி சரி. அடுத்து என்ன பாடல் நம்ம கேட்கலாம்?
0: ஒரு மகிழ்ச்சியான நாள், அதனால வைதிகி காத்திருந்தால் படத்துல இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அந்த பாடல் கேட்கறேன்.
1: இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்னைக்கு ஏன் ஆனந்தமா இருக்கீங்க?
0: இன்னைக்கு கொடைக்காலுக்கு தனியா அன்னைக்கு தான் வந்திருக்கும்.
1: அப்படிங்களா? சரி.
0: இதுக்கு குடும்பத்தோடு சேர்ந்த அக்கான்சியில வந்தோம். அது ஒரே நாள் சுத்தி பார்த்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு தான் வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போவோம்.
1: சரி.
0: அப்படின்னு வந்திருக்கேன்.
1: உங்களுக்கான நாள் கூட இன்னைக்கு ஒரு இன்பமான நாளாக நீங்க மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. அந்த பாட்டை கேட்டுடலாமா? வைதேகி காத்திருந்தால்.
0: மகிழ்ச்சி.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: நேரம் 2:30. கூடை பண்பலை 100.5 MHz இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை அன்போடு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு குருபரன் அவர்கள். தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. ஐயா சொல்லுங்கள், இப்போ இவ்வளவு அற்புதமான பாடல்களை, ரசனையான பாடல்களை கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்துட்டுருக்கீங்க இல்லையா? எத்தனை வயதுலேருந்து நீங்கள் பாடல் கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது?
1: 1980 பாடி கேட்குறேன்.
0: அப்போ எத்தனை வயது உங்களுக்கு?
1: அப்போ எனக்கு 15.
0: ரேடியோ தான்.
1: ரேடியோ தான். அப்போ வந்து ஏட்டன் சீரிஸ் பார்த்துருந்தாரு. அப்போ வாழ்வு ரேடியோ. அந்த ரேடியோ சீரிஸ் பார்க்கும்போது இலங்கை வானொலி
0: கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா பாடல்கள் நிறைய வழங்குவாங்க, அவங்க பல்வேறு தலைப்புகளில் அவங்க வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததால் அப்போ கேட்டீங்க. உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் அவங்கள?
1: இல்லை, அவரும் சொல்ல மாட்டார். அவர் சர்வீஸ் பார்க்கும்போது செக் பண்ணும்போது இலங்கை வந்து அவர் செக் பண்ணி பார்ப்பாங்க.
0: சரி.
1: மற்ற அப்புறம் திருநெல்வேலி, திருச்சி, அந்த
0: மத்திய
1: அலை ஒளிபரப்பு, அதை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதையும்
0: கேட்டுக்கிட்டேன். சரி. அப்போலேருந்து பாடல் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க?
1: சொல்ல மாட்டாங்க.
0: எங்கேயாவது கடிதம் எழுதியிருக்கிறீங்களா? அந்த மாதிரி கடிதம் எழுதி இல்லைனாட்டி ஃபோனில் பேசி பாடல் கேட்க?
1: கடிதம் எழுதுறதுக்கு நேரம் இல்லை.
0: இல்லை.
1: ஏன்னா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டா கடைக்கு வந்துடுவேன். அப்பாவுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஜாம் வாங்குறதுக்கு மாதிரி டவுன் போய் ஜாமன்
0: எடுத்துருவேன்.
1: வாங்கி கொடுக்குறது, அவர் அதை வேலை பார்ப்பார். அப்புறம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
0: அந்த பழைய ரேடியோ, வாழ்வு ரேடியோ,
1: பழைய வாழ்வு ரேடியா,
0: முக்கியமாக அந்த உள்ள அந்த நூல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும்.
1: ஆமாம், டேல் கார்டு ட்ரெயினிங் வந்து டேல் கார்டு கட்டி
0: அப்படி கட்டணும், கரெக்டாக கட்டணும்.
1: ஆமாம், கரெக்டாக கட்டணும்.
0: நம்ம அதை அத்து விட்டுட்டு அதை கட்டுறோன்ட்டு ஏகப்பட்ட வயரை அத்து விட்டுருவோம்.
1: அது
0: அதெல்லாம் இருக்குல்ல?
1: ஆமாம், ஒரு
0: அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், சில நேரங்களில் நம்ம கையை வச்சோம்
1: அந்த நேரத்தில் ஒரு ரேடியோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு 15 ரூபா சார்ஜ். ஒரு வேலை சக்கு முடிஞ்சிடும், உடனே முடிஞ்சுன்னா மக்கள் வந்து அந்த இதுக்கு 15 ரூபாயா, ஒரு சின்ன வளவுக்கு 15 ரூபாயா அப்படிம்பாங்க. அதனால ஒரு சில பேர் வேணும்னிக்க போயிட்டு வாங்க, லேட் பண்ணி அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
0: அப்படி பண்ணுவீங்க?
1: அப்படி பண்ணுவாங்க.
0: இதில் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன்.
1: ஆமாம்,
0: உடனே கொடுத்துட்டோம்னா அந்த 5 ரூபாயை தர மாட்டாங்க.
1: 5 ரூபாயா அப்படி யோசிப்பாங்க. இதுக்கு 10-5 ரூபா வேணா போத்தாதா அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் அந்த 5 ரூபா பெரிய காசு.
0: பெரிய காசு.
1: ஆமாம், 80 அந்த பெரிய காசு. அப்போ சைடாக அந்த ஸ்டிக்கர் பாக்ஸ்
0: எல்லாம் லைசன்ஸ் இருந்தது இல்லையா? வானொலி கேட்பதற்கு அந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
1: வாங்கியிருக்கோம். வருஷத்துக்கு 15 ரூபா
0: போஸ்ட் ஆஃபீஸில் போய்
1: அதை சர்வீஸ் பார்க்கும்போது அதுக்கு லைசன்ஸ் எடுத்து தான் சர்வீஸ் பார்க்கணும். ஏன்னா அங்கே வச்சு ரேடியோ ஒளிபரப்பாகுது இல்லை?
0: ஆமாம் ஆமாம்,
1: பாடிக்கிறதால அதுக்கு வந்து வருஷம் லைசன்ஸே எடுத்துக்கணும். அப்புறம் சர்வீஸ் பண்ண மக்கள் ரேடியோ கொண்டு வருவாங்க, அதை வாங்கி வைக்கும் போதே அந்த லைசன்ஸை வாங்கி நாங்கள் ரோட்டை போட்டு என்ட்ரி பண்ணணும்.
0: ஓஹோ,
1: 10ஆம் தேதி இவங்க வந்து ரேடியோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் நம்பரை குறிச்சு வைக்கணும்.
0: குறிச்சு வைக்கணும்.
1: குறிச்சு வைக்கணும்.
0: ஓ, அப்படி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: லைசன்ஸ் இல்லைன்னா ஒரு சில பார்த்து சீக்கிரம் வேலையை பார்த்து கொடுத்துருவோம்.
0: கொடுத்துருவீங்க?
1: ஏன்னா திடீர்னு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த வயர்லெஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவங்க செக்கிங் வருவாங்க.
0: ஓகே ஓகே.
1: வரும்போது அந்த சர்வீஸ்க்கு எத்தனை நேரம் இருக்கோ அந்த இடைக்கு லைசன்ஸ் இருக்கணும், புக்கு வாங்கி வச்சிருக்கணும்.
0: ஓகே ஓகே.
1: இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபைனை போடுவாங்க. அதனால் பெரும்பாலும் நாங்கள் வந்து லைசன்ஸ் உள்ள ரேடியோ மட்டும் முன்னால் வச்சுருப்போம். ஒரு சிலர் லைசன்ஸ் இல்லையம்பாங்க, அது சரியாக தெரியாமல் வச்சுருப்போம். அவங்க இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்து கொடுத்துருவோம், லைசன்ஸ் வாங்கிங்க.
0: இல்லை, வருஷத்துக்கு 15 ரூபான்றது அந்த காலத்தில் பெரிய காசு.
1: ஆமாம், பெரிய காசு.
0: பெரிய
1: 6 மாதத்துக்கு 7 ரூபா 50 காசு.
0: 7 ரூபா 50 காசு. ஓ, அப்படி
1: அந்த மாதிரி
0: விஷயங்கள்லாம் இருந்திருக்கு வாழ்க்கையில். அப்படிலாம் லைசன்ஸ் வச்சு இப்போ பாதி பேர்த்துக்கு தெரியாது அப்படி ஒரு லைசன்ஸ்.

0: லைசன்ஸ் இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாது. எங்க வீட்டில் இருந்தது
1: சாதாரண ரிச்சால ரிச்சா வீட்டில் ஒரு பாக்கெட் டான்ஸ் வச்சிருந்தா கூட லைசன்ஸ்
0: இருக்கணும்.
1: இருக்கணும். ஆமாம்.
0: சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம் நம்ம?
1: இப்போ வந்து ராசாவின் மனசிலே, அதாவது குயில் பாட்டு இப்போது வந்தது என்ன இல்லாமே, இது என் மனைவிக்காக, மனைவிக்கு பிடித்த பாடல்.
0: அப்படியா?
1: ஆமாம், எனக்கும் பிடிக்கும், அது அவங்களுக்கும் பிடிக்கும்.
0: அழகு மீனாவுக்கு பிடிச்ச பாட்டு,
1: பிடிச்ச பாடல்
0: குயில் பாட்டு.
1: ஆமாம்,
0: வந்தது என்ன இளமானே. அப்படி அருமையான பாட்டு. ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா?
1: ஸ்பெஷல் காரணம் இல்லை, அவங்களுக்கு வந்து சொரலாத பாடின பாட்டு, குரல் இனிமையாக இருக்கும், குயில் மாதிரி குரல், அதனால் அவங்களுக்கு பிடிக்கும்.
0: சொர்ணலதாவுக்கு நம்ம
1: கேட்குறதுக்கும்
0: அழகு மீனாவுக்கு எப்படி குரல்?
1: அவங்களுக்கு
0: நல்ல குரல்,
1: நல்லா ரசிச்சு கேட்பாங்க.
0: நீங்கள் எப்படி ரசிக்க?
1: பாட்டு கேட்குறதா அவங்களுக்கு டென்ஷனே ஆக மாட்டாங்க, சாதாரண நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க.
0: அப்படியா? இப்போ வீட்டில் வம்பழுத்துட்டா அந்த பாட்டை போட்டு
1: விட்டுருக்கலாம்.
0: இப்போ நேயர்களே, உங்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் அது, ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிடித்த பாடலை வச்சுக்கோங்க, வீட்டில் வம்புழுங்க, கட்டி பிடிச்சி சண்டை போடுங்க, போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க, சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லலாமா? சரி, அந்த பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 MHz-ல முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை இருக்குது, அதை கேட்டுட்டு அந்த பாடலை கேட்கலாம்.
1: கேட்கலாம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் இன்றைக்கி மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பிலிருந்து வந்திருக்கிறார் குருபரன் அவர்கள். அவங்கள்ட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அவர் தொகுத்து வழங்கியிருந்த பாடல்களை தான் ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து பாடல்களை தந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஐயா சொல்லுங்கள், எத்தனை முறை கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து இருக்கிறீங்க?
4: மாதம் ஒரு முறை பங்கெடுப்பேன்.
3: மாதம் ஒரு முறை? ஆமாம். அப்போ 20 வருஷம்னா அப்போ எத்தனை முறை?
4: 20 வருஷம்னா ஒரு லைன் கிடைக்காது.
3: கிடைக்காது.
4: இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே தான் எனக்கு லைன் கிடைக்கிது.
3: அடிக்கடி கிடைக்கிது. மாதத்திற்கு ஒரு முறையாக ஒரு பேசிடுவீங்க?
4: பேசிக்கிறேன்.
3: எத்தனை முறை முயற்சி செய்வீங்க?
4: முயற்சி வந்து அது கணக்கே கிடையாது. ஒரு முயற்சி பண்ண ஆரம்பித்தா எப்படி ஒரு 100-150 தடவை போட்டு சில வரைக்கும் போகும். ஆனால் 3-4 தடவை போட்டு நிறைய எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடுப்பாங்க, இல்லை எடுக்காமலே இருப்பாங்க, எடுப்பாங்க.
3: அந்த அவங்க தாங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறது. அந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். போகும்போது 2 காட்டி விட்டு போயிருங்க, ரிங்கு போது ஏன் எடுக்கலை அப்படிலாம் இல்லை. அது ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் ஒரு 5 நிமிடங்கள் ஒலிக்கும், அதை தொடர்ந்து விளம்பரம் ஒரு 2 நிமிடங்கள் ஒலிக்க வேண்டும் அப்படின்னா அப்போ மொத்தம் ஒரு 7-8 நிமிஷம் காத்திருக்கணும் இல்லையா? அந்த காத்திருக்க வேண்டாம் அப்படின்றக்காக தான் அது எடுக்கிறது இல்லை. மித்தபடி வேறு சிறப்பு காரணம் எதுவுமே கிடையாது. இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிறீங்க, மாதம் ஒரு முறை, குறைந்தபட்சம் 150 முறை முயற்சி செய்கிறீங்க. அதில் கிடைச்சிருது. ஏன்னா கேட்டுட்ருக்கவங்க என்னாயா அப்படின்னு நினைப்பாங்க. 2-3 தடவை அமைக்க பார்ப்பாங்க, அப்புறம் கிடைக்கல அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அப்புறம் கடிதம் எழுத மாட்டீங்க, என்ன ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, அது கொஞ்சம் அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் நெஞ்சில் நிறைந்த வகையில் பாடல் கேட்கும்பொழுது நம்மளுடைய கடிதமும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுக்காவது ஒரு கடிதம் எழுதுங்களேன்,
4: முயற்சி பண்ணுறேன்.
3: ஏன்னா கடிதம் எழுதுகிறவங்க கம்மி, அதிகபட்சம் ஒரு 5 லட்டையில் அப்படியே எழுதி போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. முயற்சி பண்ணுங்க. வேற என்ன சிறப்பாக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
4: இளைஞர்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லை, உழைப்பும் இருக்கணும்.
3: உழைப்பும் இருக்கணும்.
4: படிப்போடு சேர்ந்த உழைப்பு இருந்தால் தான் முன்னேற முடியும். படிப்பு மட்டும் சொல்லணும்னா அவங்களோட உடல்நிலையும் பார்க்கணும். உழைச்சிட்டே இருந்தாலும் முன்னேற்றங்கள் இருக்காது, அதோட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கணும்.
3: இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
4: ஒரு சிலர்கிட்ட இருக்குது.
3: ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குது.
4: இருக்குது.
3: பெரும்பான்மையான
4: சொல்ல முடியாது.
3: என்ன செய்யலாங்க அதுக்கெல்லாம்?
4: அதுக்கு வந்து பெற்றவங்க தான் அவங்க படுற கஷ்டத்தை உணர்த்தணும். நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க கஷ்டப்படாமல் வளர்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கஷ்டத்துடையது தெரியாமல் போயிருது.
3: தெரிய மாட்டேது. இப்போ ஒருத்தன் கேட்குறான் பைக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான், எதையாவது விற்று அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. நம்ம நிறையா பார்க்குறோம், நகையை விற்று வாங்கி கொடுத்துட்றாங்க, ஓவர் ஸ்பீடில் போகிறான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு காலம் தாழ்த்தி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன

0: கண்டிப்பாக
1: கொஞ்சம் கஷ்டத்தை
0: உணர வச்சு அவங்களுக்கும் உழைப்புனால கரெக்டாசு. அது மாதிரி அவங்க தகப்பனார் பட்ட கஷ்டத்தை அவங்க பையன் பார்க்கணும், பார்த்து அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ வருமானம் வருது, அதுக்குள்ள தான் அவங்க குடும்பம் ஓடிட்டு இருக்கு, நம்மள எல்லாரும் படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தகப்பனாருக்கு எவ்வளோ இதாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க உணரணும்.
1: சரி, அப்படி தாய் தகப்பனுடைய பாசத்தை அவங்களுடைய அக்கறையை உணரணும் அப்படின்னா என்ன பாட்டு இப்போ நாம கேட்கலாம்?
0: இப்போ வந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்கு இடத்துல பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அந்த பாட்டு வந்து இது என் மனைவிக்கு பிடித்த பாடல் தான்.
1: இதுவும்
0: ஆமாம் எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு
1: அவங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பார்த்தா ஒரு பாட்டு தான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துருக்கீங்க, மித்த எல்லா பாட்டும் உங்களுக்கு பிடித்த பாட்டை தான்.
0: ஒரு நாலு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு
1: உங்களுக்கு,
0: இப்போ அவங்களுக்கு போட்டு அடுத்த அவங்க அவங்களுக்கு போட்டு
1: தான். அப்படி தான் அதனால் கலந்து தான் வருது.
0: ஆமாம் கலந்து
1: ஒன்றும் தப்பு இல்லை.
0: தப்பு இல்லை,
1: வீட்டில் சோறு கிடைக்கும்
0: கிடைக்கும்.
1: ஆ சரி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:50. கொடை பண்பலை 100.5 MHz வென்றார் வந்தார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செப்புக செந்தமிழில் வென்றோர் தங்கள் அன்புடனில் தரமாய் கருத்திட்டோர் வானவெளியில் முத்திரை பதித்தோர் என தனித்து நின்றோரை வென்றோராக அறிவித்து வந்தோராக விருந்தளித்து சிறப்பு செய்யும் வென்றார் வந்தார். இன்னைக்கு மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்திருக்கக்கூடிய குருபரன் அவர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஐயா, இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் உறவினர்கள் எப்படியான ஆதரவை உங்களுக்கு வழங்குறாங்க?
7: அவங்க ஜொட்டில் வேலை வருங்க, சாப்பிடுங்க, அவங்க ஏதாவது சிறு உதவி கேட்டால்
6: செஞ்சு தராங்க. யார் அதிகமாக ஓடோடி வருவாங்க? இப்போ உங்கள் தங்கச்சி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? தம்பி குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெரியவங்களாம் இருக்காங்க. பெரியவங்களாக இருக்காங்க. இப்போ யார் மாமாவுக்கு அப்படின்னு வருவாங்களா, இல்லை பெரியப்பாவுக்கு அப்படின்னு அதிகமாக வராங்களா?
7: மாமாவுக்குன்னு ஒரு வகை
6: வரக்கூடிய
7: தம்பி குழந்தைங்க வந்து பெண் குழந்தைகள், இப்போ தான் படிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணிருக்காங்க.
6: சரி,
7: அதில் அவங்க சொல்ல முடியாது. தங்கை பிள்ளைங்க வருவாங்க, மாமான்னு வருவாங்க.
6: மாமான்னு வருவாங்க, ஓடோடி வருவாங்க. நாமளும் தாய் மாமன் அப்படின்ற முறையில் கொஞ்சம் ஏதாவது சிறப்பு செய்யணும் இல்லைங்களா? அப்போ நம்ம சேமித்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, கட்டாயத்தில் இருக்குது.
7: இது வரைக்கும் சேமிப்பு இல்லை?
6: இல்லை.
7: ஆமாம், இன்னும் சேமிக்கிறது.
6: எத்தனை வயதாகுதுங்க?
7: எனக்கு இப்போ வயது 61.
6: 61 வரைக்கும் சேமிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்?
7: அது கொஞ்சம் கெட்ட விஷயம் தான். அதாவது சிறு வயதுல சேர்க்க ஆரம்பிச்சு, 40 வயசுக்கு முன்னே சேர்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அது கொஞ்சம் சுதைப்பிலாமல் கொஞ்சம் தாப்பிடம் இருந்து இந்த கூட பிறந்த 5 சகோதரிகளுக்கும் கடையில் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவார்.
6: செய்ய வேண்டியது.
7: அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறது. சேர்த்து வச்சு யாருக்கும் திருமணம் செய்யலை.
6: செய்யலை.
7: ஆமாம். அதனால தாப்பிடம் இருந்து சேர்த்து வைக்கணும் அவரும் நினைக்கல, என்னையும் சேர்த்து வைக்கணும்னு அவங்களும் விடலை.
6: விடலை.
7: ஆமாம். சேர்த்து வச்சு மென செய்ய போகிறோம், நல்லா சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், அந்த மாதிரி மைண்ட்லேயே இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது நல்லது.
6: நல்லது. சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க?
7: இப்போ ஒரு 5 வருஷமாக தான் கற்றுக்கிட்டீங்க.
6: ஆமாம். அதாவது நம்மள்ட்ட பணம் இருந்தால் சரியாக இருந்திருக்குமே.
7: இப்போ ஒரு தகப்பனாக இருந்து இப்போ 7 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டேன்னா அவரை வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை. அந்த சமயத்தில் என் சகோதரிகள் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க, நானும் முடிஞ்சு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சேர்த்து வச்சுருந்தா கொஞ்சம் அவரும் நல்லா சொந்த பார்த்துக்கலாம். நம்மளுக்கும் இதே மாதிரி வயசாகும், நம்மளுடைய கடைசி காலத்துக்கும் நமக்கு அந்த சேமிப்பு பயன்படுமே நினைக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் அது முயற்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது கடவுள் வரலால் அது நல்லா கடைசி காலத்தில் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
6: முடிந்த அளவிற்கு சேமிப்பை மேற்கொள்ளுங்க.
7: ஆமாம். ஏன்னா
6: நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை
7: இதை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம நேயர்களும் சேமிப்புங்கிறத கெட்ட பழக்கங்கள் தயவுசெய்து
6: விட்டுருங்க.
7: விட்டுருங்க.
6: சரி, ஏறக்குறைய நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக செப்புக செந்தமிழ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுலெல்லாம் நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க.
7: ஒரு கலந்துருக்கேன்.
6: ஒரு முறை பரிசும் வாங்கியிருக்கிறீங்க.
7: நிறைய தான் கலந்துருக்கேன், ஆனால் ஒரு முறை பரிசு கிடைச்சது. வாங்கி இப்போ 2 வருஷம் ஆகுது.
6: சரி, நிறைவாக சொல்லிடுங்க. என்னை போன்ற அறிவிப்பாளர்களில் அநேகரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ன பிடிக்குமா?
7: கண்டிப்பாக உங்களுடைய குரலுக்கு நான் எப்பயுமே அடிமை.
6: அடிமை. ஆமாம். சரிங்க.
7: உங்களுக்கு குரல் வானிலை இருக்கும்போதே உங்கள் குரலை ரொம்ப ரசித்து கேட்பேன். ஜான் பிரிட்டோ, ஐஸ்வர்யா, அவர் குரலாம் ரொம்ப
6: ரொம்ப பிடிக்கும்.
7: பிடிக்கும்.
6: ரொம்ப மகிழ்ச்சி.
7: சலிமா ஷாஜகான், சகோதரி சலிமா,
6: அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்?

0: கடல் மீன்கள் அப்படின்னு படத்தில் தாளாட்டுவதே வானம்
1: அப்படின்ற பாடம்.
0: இது வந்து கோடை பண்ணுமில்ல பாடல்கள் எல்லாமே நல்லா மனசை தாளாட்டிகிட்டே இருக்கும். வேலையை பார்க்கும்போது வேலையின் அலுப்பு தெரியாமல் வேலை கிடக்கிறதுக்கும் வேலையை கெடுக்காத பழு நல்ல நண்பன்னு எடுத்துக்கிட்டா வானொலி.
1: வானொலி
0: ஆமாம். அதனால் வானொலிக்கு நம்ம எல்லோரும் கேளுங்க. நம்முடைய ஸ்ட்ரெஸ் மன இது
1: அழுத்தத்தை போக்கக்கூடியது வானொலி.
0: வானொலி பாடல் கேட்பது
1: உங்களுடைய நண்பன் இப்படி ஆறுதலாக பேசக்கூடிய ஒரு வானொலி கோடை பண்பலை வானொலி. அதனால்
0: நான் அரசு பண்பலை மட்டுமே கேட்பேன். கோடை பண்பலை மதுரை பண்பலை இரண்டு முறை கேட்கறது. வேறு தனியார் பண்பலை கேட்பதில்லை. அது நல்ல நிகழ்ச்சி கேட்கிறது.
1: சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இந்த வாய்ப்பினை வழங்கிய நம் கோடை பண்பலை உயர் அதிகாரிகளுக்கும் கோடை பண்பலையில் பதிமுறையும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சிங்க, உங்களை சந்தித்ததில் பெருமை கொள்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. நிறைய தகவல்கள்லாம் சொன்னீங்க, முக்கியமாக அந்த லைசன்ஸ் எடுக்கணும், அதை ரிப்பேர் பண்ணும் பொழுதும் அந்த அட்டை கையோடு வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற அரிய தகவல்கள்லாம் சொன்னீங்க. மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். நிறைவாக உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.
0: நன்றி, ரொம்ப நன்றி.

நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 MHz-இல் வென்றார் வந்தார். இன்றைக்கு நேரடியாக வந்து கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக. மதுரை அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு குருபரன் அவர்கள், அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக நாம் செய்தி சுருக்கத்தை கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து உயிர் எழுத்து.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இனிசை பாக்கலை திசை எங்கிலும் பரப்ப காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் அண்ணநக செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முகப்பில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நிலை இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் பண்பலையில் பணிபுரிகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் பல ஆண்டுகளாக பண்பலை கேட்டு வருகிறேன், நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன், மகிழ்கிறேன். வானவில் நெஞ்சில் நிறைந்தவை வண்ணத்துறையின் நினைவு சுகம் ஆகிய நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். நினைவே சுகம், வானவில், வண்ணத்துறையை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் பேசியிருக்கிறேன். என் பெயர் செல்வராஜ், மனைவி பெயர் கண்ணம்மா, இருவரும் விவசாயம் செய்கிறோம். மகள்கள் அனைவரும் திருமணமாகி வெளியூரில் இருக்கிறார்கள் என்பதையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் தங்கத்தை குறிப்பிட்டு பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். தங்கத்தை வர்ணிக்கும், தங்கத்தை எடுத்துரைக்கும் பாடல்களை தெரிவாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து, அதற்கு இவர் புலிப்புரை தந்திருக்கிறார். உலகில் பல பொருட்கள் உள்ளன, அதில் குறை நிறை காண்பது மனித இயல்புதான். ஆனால் இந்த பொருள் மட்டுமே அவ்வளவு எளிதாக குறை இருந்தாலும் அவற்றின் தரம் என்றுமே குறைவதில்லை. அப்படிப்பட்ட பொருள்தான் தங்கம்.

கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விழாங்குளம் செல்வராஜ் அவர்கள் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். தங்கத்தை பெருமைப்படுத்தும் விதமாக தங்கத்தை எடுத்துரைக்கும் பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் புதையல் திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு புலிப்புரையை தந்திருக்கிறார். தன் இசைக்குழுவினருடன் தாமரையை எவ்வாறு புகழ்ந்து பாடுகிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த பாடல் அவ்வாறு பெண்களை எவ்வாறு அழகாக போற்றி பாடுகிறது, தாமரையோடு ஒப்பிடுகிறது, தாமரையை தங்கத்தோடு ஒப்பிடுகிறது என்பதை எடுத்துரைக்கும் பாடல். கேட்போமா என்றிருக்கிறார். கேட்போமே.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலையின் 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நேரம் பிற்பகல் 3:11. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து. அதற்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பழம்பெரும் நடிகை பாரதி அவர்கள் நடித்து தன் சொந்த குரலில் பாடிய ஒரே பாடல் இதுதான். டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோடு இணைந்து பாடியிருப்பார். என்ன அருமையான பாடல் என்பதை நாம் கோடை பண்பலையில் கேட்போமா என்றிருக்கிறார். கேட்போமே.

கொடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம், பிற்பகல் 3:15. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளங்குளம் அண்ணா நகர் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தூப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரையை இவ்வாறு அழகாக தந்திருக்கிறார். எத்தனை விளையாட்டுப் போட்டிகள் இருந்தாலும் சரி, எத்தனை கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, கலை சார்ந்த போட்டிகள் இருந்தாலும் சரி, வெற்றி பெற்றவர்களை சிறப்பிக்க தங்கத்தில் பதக்கத்தை வழங்கி கௌரவிப்பார்கள். எத்தனை பதக்கம் வென்றாலும் தங்கப்பதக்கம் வென்றால் எங்கும் சிறப்பு தான், எதிலும் சிறப்பு தான். அப்படிப்பட்ட தங்கப்பதக்கத்தை அற்புதமாக எடுத்துரைக்கும் பாடல் இந்த பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நேரம் பிற்பகல் 3:21 நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. தஞ்சாவூர் மாவட்டம் விழாங்குளம் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரியை இவ்வாறு கடிதத்தில் வடித்திருக்கிறார் நேயர் அவர்கள். இவர் இந்த பெண்ணை எவ்வாறு புகழ்கிறார், எதில் முகம் எடுக்கிறார், எதில் உடல் அமைக்கிறார் என்று கனவு காணும் பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோமா?

கொடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். தங்கத்தை பெருமைப்படுத்தும் விதமாக, தங்கத்தை எடுத்துரைக்கும் விதமாக வந்த பாடல்களை எல்லாம் தொகுப்பாக தந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் விழாங்குளம் செல்வராஜ் அவர்கள். அவருடைய தெரிவில்தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனிவரக்கூடிய பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட இப்பாடல் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவை. அனைவருக்கும் பிடித்த பாடல் எனக்கும் பிடிக்காமலா போகும்? மிகவும் பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. இனிமையான இசையுடன் கூடிய இப்பாடலை கோடை பண்பலையின் வாயிலாக கேட்டு ரசிப்பதில் எவ்வளவு சுகம் தெரியுமா என்றிருக்கிறார். இதோ கேட்டு விடுவோமே.

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. அதற்காக புலிபுரியை தந்திருக்கிறார் நம் நேயர் தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்கள். அவருடைய தெரிவில் தான் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தங்கத்தை மையப்படுத்தி பாடல்கள் எழுதியிருக்கிறார். இனி வரக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு புலிபுரை. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள், திருமணம் செய்வோம் முடிவு செய்கிறார்கள். தங்களின் திருமணம் நடக்கும் விதத்தை நினைத்து இருவரும் எவ்வாறு கனவு காண்கிறார்கள் என்பதை பார்ப்போமா? அந்த தங்க சங்கிலியை எடுத்து அதற்கு காதல் சின்னம் கொடுக்கிறார்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் விழாங்குளம் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டே இருக்கின்றன.

நேயர் அவர்கள் தங்கத்தை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரை இவ்வாறாக. நாம் ஒருவரை கொஞ்சி அவர்களை ஆசுவாசப்படுத்த செல்லம் தங்கம் என்று வார்த்தைகளை பயன்படுத்துவோம். தங்கத்தை தங்கமாக தங்கமான மனசுடன் பயன்படுத்தும் பொழுது எவ்வாறு இனிமையாக இருக்கும்? மனச்சோர்வு எப்படி விலகும்? மனதில் இருக்க வருத்தத்தை போக வைக்க தங்கம் தங்கம் என்று கொஞ்சி பாடும் அண்ணனின் அற்புத பாடல் இது.

0: நோட்டமும் நோட்டமும்
1: நோட்டம்
2: கண்காணிப்பு
1: அல்லது
2: கணக்கு
1: அல்லது
2: தகுதி அறிதல்
1: அல்லது
2: விலை மதித்தல்
1: நோட்டம்
2: கண்காணிப்பு
0: நோட்டம்

0: ஹரிஹரவும் ஹரிஹரவும்
1: பாட்டும் பதமும்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தங்கத்தை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு பொலிபுரி தந்திருக்கிறார். தன் நாயகனை, தன் காதலனை தங்கத்தோடு ஒப்பிட்டு தங்க குணம் கொண்டவன் என்றும், தங்கமே அவன் நடந்து வருவதைப் போல் இருக்கிறது என்றும் வர்ணித்து பாடும் பாடல் இந்த பாடல். பாஷா திரைப்படத்திலிருந்து

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நெருப்புளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: குடை பண்பலை 100.5 நாம் அணிந்திருக்கின்ற உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டே இருக்கின்றன. தங்கத்தை மையப்படுத்தி பாடல்களை எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து, அதற்கான பொழிப்புரை இவ்வாறாக. அருவியில் குதித்து விளையாடும் தங்கத் தாமரையின் அழகை ரசித்து பாடுகிறான் இந்த ரசிகன்.

புரி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தங்கத்தை மையப்படுத்தி பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை. செல்லமாக தங்கம் தங்கம் என்று கொஞ்சும் பொழுது இளம் சிட்டுக்களையும் இளங்குழந்தைகளையும் எவ்வாறு வாரி அணைத்துக் கொள்கிறோம். தங்கைக்கு அண்ணன் எப்பொழுதும் அந்த பாசப்பிணைப்போடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணனுக்கு தங்கை எப்பொழுதும் குழந்தைதானே. தங்கமாக கொஞ்சம் அண்ணனுக்கு.

இது போல தங்கமான பாடல்களோடு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவான தருணத்திற்கு வந்து விட்டாச்சு. நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜ் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்தவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேர்களே.

0: அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க.
1: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க உச்சத்துல.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கவடை பண்பலை நூறு புளியந்தில் இப்போது நாம் கேட்டு ரசிக்கலாம். வண்ணத்துரிகையில் பண்பலை கழகம் வாரந்தோறும் சிந்தைக்கு விதையாக இனி அலைவரிசையில் கேட்போம் நேர்களை. இந்த ஒரு மணி நேரமும் பங்கு பெற அன்பர்கள் பொதுவான அன்பர்கள் 2424262 சகோதரிகள் 2424249 அறிமுக உள்ளங்கள் 2424244 வரலாம். முன் இணைப்பிற்கு 0454242 இது உங்கள் கவடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம் நிகழ்ச்சியில் மகளோடு இணைகிறேன்.
1: சுப்பிரமணியம் சுரேந்தர்
0: உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன் வாழ்த்துக்கள் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: வருஷம் ஆயி போச்சு தம்பிய பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சும்மா வர முடியுமா?
1: அப்படியா?
0: பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், அந்த வீட்டுல தம்பி உட்கார்ந்திருக்கியா?
1: அப்ப வடை பாயாசம் இதெல்லாம் வச்சு விருந்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் போலிய.
0: விருந்துக்கு இரவுல சரி, இப்ப சாயங்கால நேரம் உனக்கு
1: டீ வேணும், அப்புறம் பஜ்ஜி சோஜி ஏதாவது போட்டுதா எடுத்து வந்திருக்கலாம்.
0: எல்லாம் ரெடியா வேற இருக்க.
1: ஆமாக்கா,
0: அதுக்கு பங்கு போட வேற ஆள் இருக்காங்க.
1: அப்படியா? யாரு? ஆமா செந்தில். அப்புறம் ஆமா பிரியா இருக்காங்க.
0: இவங்களுக்கெல்லாம் தரக்கூடாது. இல்ல
1: தரக்கூடாதா? உண்மையை சொல்லணும், என்ன சமைக்கும் போது ஏதாவது அதாவது வீடியோ பார்த்து சமைக்கிறீங்கன்னு தெரியுது.
0: அப்படியா? இல்ல தம்பிமா, அக்கா முன்னேறிட்டேன்ல.
1: எப்படி
0: எப்படிதான்? அப்படித்தேன்.
1: சரிக்கா, சரி விறுவிறுன்னு தம்பியை பார்க்க
0: வந்தோம்.
1: கேள்வியோட தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது.
0: கேட்கணும்ல, கேட்கணும்ல, கேள்வியை கேட்கணும்ல.
1: சரிக்கா சரிக்கா.
0: ஏன்னா என் தம்பி எப்ப பாரு கேள்வி கேட்டே பழகிட்டான்.
1: ஆமா, நான் கேள்வி மட்டுமா கேட்கும் சந்தேகம் தானே கேட்டுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு கேள்வியோட அக்கா தம்பி கிட்ட கேள்வி. சரிக்கா கேளுக்கா, உன் மனசு தோன்ற மாதிரி கேளு.
0: யாருக்கிட்ட கேக்குறேன்? யாருக்கிட்ட நான் கேட்க
1: போறேன்? கேளு, நீ தான் தைரியமா இருந்து கேளு அப்படிங்கற மாதிரி.
0: கேப்போம்ல, கேப்போம்ல,
1: கேப்போம்க்கா.
0: அதுக்கு நேயர்கள் தயாரா இருப்பாங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆயிச்சாலே அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல வருவாங்க தெரியுமா?
1: உற்சாகம் ஊற்ற எடுக்கமலவா.
0: வருக வணக்கம்.
1: வாங்க வாங்க.
2: மனவைக்கா சந்திரசேகர்.
1: மனவை சந்திரசேகர் வந்துட்டாரு ஐயா.
2: ஆமா
1: அக்கா, கேள்வியோட வந்திருக்காங்க எங்க அக்கா இன்னைக்கு.
2: ஆமா, துடிக்கிறாங்க. அப்படியே கேள்வி கேக்குறேன்.
1: ஆமா
0: சரி, நான் துடிக்கல.

0: சேகர்
1: சேகர் சந்திரசேகர். ஏன் முன்னாடி இருக்க சந்திரத்தை வெட்டுறீங்க?
0: சேகர்னு கூப்பிட்டாலும் நல்லா இருக்குது.
1: அப்படியா?
0: ஆமா, இல்லாட்டி மனவேன்னு கூப்பிடலாம்.
1: ஆ, ஊர் பேரு.
0: சரி சரிங்க, கேள்வி கேட்கலாங்களா?
2: என்னன்னு
0: கூப்பிட? அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு. சரி மனைவி, கேள்வி கேட்கலாங்களா? பதில் வந்துரும்ன்ற ஒரு ஆர்வத்திலையும் கேட்குறோம். இப்போது வந்து இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே நடக்கும் கூட்டு விமானப்படை பயிற்சியின் பெயர் என்ன? இதுக்கும் குழு கேட்பீங்க, பெயர் தான் கேட்போம். இப்போ மனைவி சந்திரசேகருக்கு ஒரு குழு கொடுனா என்னன்னு சொல்லுவோம்?
1: முதல்ல கேள்வி தான்.
0: ம்,
2: கேள்வி.
1: ஆமாம்,
0: அதற்கான
1: வாய்ப்புகள் தற்பொழுது குறைவு. ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் பதிலை தேடி பாருங்கள், இல்லை என்றால் அடுத்த வாரம் வருகிறேன் என்று சொல்லிவிடுங்கள்.
0: இல்லையே, அடுத்த நேயருக்கே சொல்லிவிடுவோமே.
1: அடுத்த நேயருக்கு சொல்லிடுவோமா?
0: வருக வணக்கம். வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சலமகாசி மேடம், வணக்கம். நலம் இருக்கீங்களா மேடம்? இது வருமே
1: அனைவரும் நலம். பதிலோட வந்துட்டாருன்னு
0: அர்த்தம். இந்நேரம் பக்கத்துல இருக்க அந்த அண்ணனை கேட்டிருப்பாங்கல்ல.
1: ஆமா,
0: கேக்கலாங்களா ஆண்டனி?
3: கேளுங்க மேடம்.
0: இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே நடக்கும் கூட்டு விமானப்படை பயிற்சியின் பெயர் என்ன?
3: இந்தியாவிற்கும்
1: ஜப்பானுக்கும். ஆமா, ஏன்னா நிறைய பயிற்சிகளாக அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாடு இன்னொரு நாடு சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய தொழில்நுட்பங்கள் என்ன, எப்படி கூட்டாக அந்த பயிற்சிகளை எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கற்றுக்க முடியும். அதற்கு பேர் இருக்கு இல்லையா?
0: அது நடக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் விதவிதமாக நடக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து விமானப்படை பயிற்சி. அதே மாதிரி கப்பல் சார்ந்திருக்கும், நிறைய இராணுவம் சார்ந்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து விமானப்படை பயிற்சி ஒன்று நடந்துட்டு இருக்குது, அதற்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க.
3: பேர் வந்து வீர் கார்டியன் பயிற்சி மேடம்.
1: நான் முன்னாடி சொன்னும்ல, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் வந்துரும்னு.
0: ஆமா, அதெல்லாம் வந்துரும்.
1: ஆமா, பதில் வந்துருச்சு. வாழ்த்துக்கள்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
3: தேங்க்யூ மேடம். பாடல் வந்து பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வந்து பாராமல் பார்த்த நெஞ்சு அந்த பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். தம்பிமா, இது எப்ப இருந்து எப்ப நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும்.
1: சொல்லணும், சொல்லணும் இல்லைங்களா?
0: இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ரெண்டு நாடு எப்பயுமே வந்து ரெண்டு நாட்டுக்கடையில் மூணு நாட்டுக்கடையில் இந்த பயிற்சிகள் வந்து நடக்கிறது வந்து சகஜமான விஷயம். ஏன்னா அந்த நாட்டோட உறவு மேம்படணும், அந்த நாட்டோட பாதுகாப்பு வந்து வலுப்படணும், அவங்களுக்குள்ள நட்புறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நம்ம வளர்ந்து வர நாடு இல்லையா?
1: வளர்ந்த நாடுகளின் பட்டியலில், வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் முன்னணியில் இருக்கு இந்தியா.
0: இந்தியா இல்லையா? இதோட நோக்கம்னா ரெண்டு நாடுகளுக்கு வந்து இராணுவ உறவை வந்து ரொம்ப ரொம்ப மேம்படுத்தணும், வான்வழி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும், அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்றத வந்து முக்கிய நோக்கமாக வச்சு இதை பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதிப்பு ஒரு கூட்டு இந்த விமானப்படை பயிற்சி நடந்துச்சு 2023 ஜனவரி 12 to 26 வரைக்கும். அது எங்கன்னா ஹயாகுரி விமான நிலையம். அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த படைத்தளம் வந்து ஜப்பானில், அங்கே தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இப்போ நடக்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டாவது பதிப்பு வந்து இப்போ செப்டம்பர், இன்னைக்கு தேதி
1: என்ன? 10 செப்டம்பர்.
0: அப்போது 9ஆம் தேதி. அப்போனா எப்போ?
1: 9ஆம் தேதினா நேற்று.
0: செப்டம்பர் 9 2022 வந்து ஜோத்பூர் விமானத்தளத்தில் வந்து நடக்குது. ஜோத்பூர் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில். இதில் வந்து இந்தியா வந்து இதோடைய சிறப்பு ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய மண்ணிலிருந்து இயக்கப்பட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க.
1: எவ்வளவு பெருமை, எவ்வளவு சிறப்பு! அந்த சிறப்போடு,
0: அந்த வரலாற்று பதிவோடையும் அவர் கேட்ட பாடலையும் நம்ம கேட்போம். இது என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே நடக்கும் கூட்டு விமானப்படை பயிற்சியின் பெயர் தான் வீர் கார்டியன்.
4: இதுக்கு மேலே விளக்கமாக சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அக்கா, வேகமா கிளம்பி வந்தேங்க காலையில.
1: ஏமா
0: வேகமா தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக?
1: அதான் பத்து மணிக்கு வர்றதுக்கு 8:30 உள்ள வந்திருந்தியே.
0: ஆமா, 10:30 வரதா? 10:30 வந்து
1: சரி,
0: 9:30 சொல்லுக்க. எவ்வளவு வெள்ளம் வந்தாச்சு, நம்ம விறுவிறுன்னு வருவோம், மெதுவா நடந்து பாப்போம் அப்படின்னு மெதுவா நடந்தேன். மெதுவா நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய 2-3 இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நாய்க்குட்டிகள்லாம் இருக்குல்ல,
1: வந்துருச்சா?
0: ஆமாக்க, விறுவிறுன்னு பாத்துட்டு ஏதோ நம்மள நோக்கி முன்னாடி ஒண்ணுமோ போகுதே, வேமன் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்கடா, பயப்படாதீங்கடா, துரத்தாதீங்க.
1: நானும் இருடா இருடா.
0: நாங்களாம் நீ எவ்வளவு பாசமா இருக்கியோ அதே பாசத்தை உனக்கு நாங்களும் திருப்பி கொஞ்சமா இலைப்பாறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மிதமா தண்ணி குடிச்சேன். எப்பயுமே வேகமா நடந்து வந்தாலும் சரி, பயங்கரமா ஓடி வந்தாலும் சரி, உடனே தண்ணீர் குடிப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீரையும் மடக் மடக் மடப்படன்னு குடிச்சிடக்கூடாது, கொஞ்சமா, அதாவது மெல்ல மெல்ல குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மெல்ல மெல்ல குடிச்சோம் சரியாச்சு. ஏன்னா இது நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான தவறுகள்ல இது ஒன்று அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அந்த தகவலை தான் இப்ப நம்ம சொல்றோம். சரி சரிக்கா,
1: அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. வருக வணக்கம். 4:17
2: நமது செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
0: இதை கேட்ட உடனே துடிக்குது என் நெஞ்சு. நன்றாக இருக்கிறோம் ஐயா, சோமசுந்தரம் ஐயா. கேள்வி கேளுங்க. கேக்குறீங்களா?
1: அனைவரும் சௌக்கியமா இருக்கும், கேட்டு வாங்க வேண்டியது இருக்காங்களா? குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக எந்த தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநால?
0: சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினம்
1: எந்த தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஒரு
0: தேதி,
1: ஒரு தேதியை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போது, இல்லாட்டி மாசம் சொன்னாலும் பரவாயில்ல.
0: நீங்க அதை மட்டும் சொல்லுங்க, பின்னாடியே விஷயங்களை
2: அடிக்கிறான்.
0: ஜூன் 12 இல்லையே.
1: இங்க பாருங்க, ஏதாவது ஒரு தேதியை சொல்லுங்க, மாசத்தை சொல்லுங்கன்னு தான் சொன்னோம் நம்ம.
0: அதாவது சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினத்தமாக எந்த தினத்தை ஐநா அறிவித்திருக்கிறது? சர்வதேச அளவுல அந்த தினம் வந்து ஒரு தினம் வந்து இந்தியாவில அது வந்து அனுசரிக்கப்படுகிறது, சரிங்களா? அந்த ஏன் அனுசரிக்கப்படுகிறது, அந்த தினத்தை ஏன் சிறப்பிக்கிறாங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சனால இப்ப அந்த தினத்தை சர்வதேச அளவுல என்னங்க,
2: நவம்பர் 27
0: எப்படி
1: இவ்வளவு ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி மாத்தி சொல்லும் போது பதில் வந்து தானே முடியும்?
0: நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கேள்வி இன்னொரு தடவை கேக்குறது கொஞ்ச நேரம் காத்திருக்காங்கல்ல, அந்த நேரத்துக்குள்ள பதில எடுக்கிறதுக்கு. யூகமா? அது எப்படி யூகம் அந்த தேதியில வரும்?
1: ஜூன்ல இருந்து இப்ப
0: வந்து
1: சொன்னாங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
0: அதாவது இந்தியாவில ஏற்கனவே குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 அது வந்து இருக்கு. அதன் மூலமாக நிறைய குழந்தை திருமணங்கள்

0: வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண் குழந்தைகள் அப்படின்னா 18 வயதை பூர்த்தியாகிருக்கணும், ஆண்கள் என்றால் 21 வயது பூர்த்தியாகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து வந்தது. நிறைய பெண் குழந்தை திருமணங்கள் வந்து இதன் மூலமாக தடுக்கப்பட்டது.
1: அவர்களுடைய வாழ்வாதாரம் சொல்கிறத விட வாழ்க்கையின் அடுத்த படிக்கு அவர்களை இட்டு செல்வதற்கு இந்த தடை சட்டம் வந்து ஒரு மைல்கல்லாகவே இருந்திருக்குது இல்லைங்களா?
0: அதனால அதனுடைய
1: அதாவது வாழ்க்கையோட புரிதல் வேணும் அவங்களுக்கு. குடும்பம்னா இதுதான், வாழ்க்கைனா இப்படி தான் போகணுன்ட்டு இல்லற வாழ்க்கையின் புரிதல் வேணும்னா அதுக்கு ஒரு வயசு வேணும். அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த ஐநாவிலேருந்து சில டேஸை வந்து முடிவு பண்ணுவாங்க இல்லைங்களா? சில வந்து டேஸ் வந்து அனுசரிக்கப்படுறதுக்கோ கொண்டாடப்படுறதுக்கோ வந்து சில முடிவுகளை வந்து நம்மளுக்கு வந்து ஐநா எடுப்பாங்க, சொல்லிடுவாங்க. அது சில நாடுகள் வந்து முன்னெடுப்பு எடுத்துட்டும் வருவாங்க. அந்த வகையில் இந்த குழந்தை திருமண ஒழிப்பு தினம் இந்த தினத்தில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு தினத்தை வந்து தேசிய அளவில் உருவாக்கணும் அப்படின்னு டோக்கோ அப்படின்ற நாடு தான் இந்த நாளை அனுசரிக்கணும் அப்படின்னு பரிந்துரை வந்து ஐநாக்கு செஞ்சுருக்காங்க. இந்த நவம்பர் 27 வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நவம்பர் 27 அப்படின்றது எந்த நாளோடு ஒத்து போகுது அப்படின்னா அது ஒரு சிறப்பாகவும் இருக்கும். எந்த நாள் அப்படின்னா, குழந்தை திருமணத்துக்கு எதிராக நம்ம இந்தியாவில் ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் தெரியுமா
0: சொல்லுங்க?
1: அது என்ன அப்படின்னா, பால் விவா முத் பாரத்.
0: பால் விவா முத் பாரத் அப்படின்னா குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா.
1: அது பால் அப்படின்னா குழந்தை, விவா அப்படின்னா திருமணம்,
0: திருமணம்
1: முத் அப்படின்னா இல்லாத, பாரத்னா நம்மளுடைய பாரதம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 27, 2024. ஸோ அந்த நவம்பர் 27 இந்த நவம்பர் 27 மேட்ச் ஆகுதா? அது வந்து இந்த குழந்தை திருமண ஒழிப்பு தினம் வந்து இந்த வருஷத்துலேருந்து 2026 நவம்பர் 27 நம்ம அனுசரிக்க போகிறோம்.
0: அனுசரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த நிறைய விழிப்புணர்வுகளையும் நம்ம வந்து சமுதாயத்தில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி எதாவது பண்ணணும், இந்த மாதிரி நிறைய தினங்கள் இருக்குங்க, அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு நிறைய தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அரசாங்கம் தன்னுடைய அந்த தகவல்களை மக்கள் கொண்டு போகிற நிறைய இருக்குது. ஊடகங்கள், நம்ம போன்ற ஊடகங்கள் இருக்கும், எல்லாமே இந்த தகவலை இது சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்த காத்துக்கிட்டே இருக்கும்.
1: இப்போ கேட்ட பாடல்
2: என்னமா? புது பொண்ணு புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலை நற்புழி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
6: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
7: பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
6: பண்பலை படைப்பாளிகள்.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12
9: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
6: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
7: கோடை பண்பலை 100.5
9: பண்பலை படைப்பாளிகள்.
11: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
7: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
7: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
6: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12
9: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க.

0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.
2: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அனில், கொழுக்கட்டை மாவு.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: அக்கா, டூர் கூட்டு போறேன் சொன்னீ.
10: போகணும், கண்டிப்பா போகணும். இந்த வருஷம் எங்க போலான் இருக்க? 4:31 ஆயிருச்சு. இந்த வருஷமா இல்ல இந்த டேவா இல்ல இந்த நிமிஷமா?
9: எப்போ டூர் கிளம்பலாம்? ஏங்கா, இந்த கொடைக்கானல் மலையில் இருக்கோம், அப்படியே மேலே அடுத்த மலைக்கு ஒரு பயணம் போனா
10: என்ன? செண்பகனூர் மலை இருக்குது, பெரும்பள்ளம் மலை இருக்கு, குறிஞ்சி மலை இருக்கு. நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற சொல்லு தம்பி.
9: இல்லக்கா, இப்படியே
10: பெருமாள் மலை இருக்கு,
9: இல்ல கொல்லிமலை அந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் தள்ளி நாமக்கல் சைடு போய் அப்படி போலாம். இருந்தாலும் இந்த பனி அழகாக, அதுவும் இந்த பனி காலத்துல எல்லாம் அந்த ஸ்னோன்னு சொல்லுவாங்க, அந்த பனியெல்லாம் எடுத்து தூக்கி
10: விளையாடுறது. ஆனா இப்ப வந்து அதை சொல்றதுக்கே நம்மளுடைய நாக்கு தழுதழுக்கும் இல்லையா? ஒரு கோர விபத்தையும் கொடுத்த ஒரு சம்பவம் நடந்த இடங்களும் கூட.
9: அதனால இது போன்ற
10: பேரழிவுகள்ல இருந்து நம்ம காத்துக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்குது.
9: அது போன்ற சரியான விழிப்புணர்வுகளும் அரசாங்கம் வந்து நிறைய முன்னெடுப்புகளை இப்ப எடுத்திருக்காங்க. இப்ப அதை சார்ந்த ஒரு
10: கேள்விதான்,
9: ஆனா அதை சார்ந்து இல்ல, அந்த இடத்துல இருந்து என்ன அப்படின்னா, ஹிமாலயாஸ்
10: தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
9: அது எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது?
10: இமயமலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வருஷம் அந்த இமயமலை தினத்துக்கு ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க 2026. அதை என்னன்னு சொல்லிட்டாங்க நேயர் அப்படின்னா, அவங்களுக்கான பாடல் ஏன்னா டேவும் கேட்டாச்சு, அதுக்கான கருப்பொருளும் கேட்டாச்சு, பக்கத்துல கூகுள் அடையும் பதிலையும் சொல்லியிருப்பாரு. நேயர்கள்ட்ட இருக்கும். வருக, வணக்கம். வணக்கங்க.
9: தெரியும்,
10: தெரிஞ்சிட்டுதான் அதை வந்து இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
9: கண்டுபிடிச்சாச்சு.
10: செப்டம்பர் 9.
9: அதற்கான கருப்பொருள் சொல்லுங்க.
10: கருப்பொருள் என்னதான் கேள்வி
9: இந்த ஆண்டு?
11: கருப்பொருள்
10: செப்டம்பர் 9 சொல்லிட்டோம், அதுக்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி என்ன பாடல் கேட்கலாம்? நல்ல ஒரு பாடல் கேட்கலாம். என்னமா அதோட கருப்பொருள் இந்த வருஷத்துக்கு 2026 என்ன கருப்பொருள் சொல்லியிருக்காங்க?
9: அதாவது புவி வெப்பமயமாதல், அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது சார்ந்துதான் இந்த
10: குளோபல் வார்மிங் அண்ட் இமாலயா, புவி வெப்பம் அடைதல் மற்றும் இமயமலை அப்படின்ற ஒரு கருப்பொருளை இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க.
9: அதிலிருந்து நம்மை பாதுகாக்க, அந்த புவி வெப்பமயமாதலை தடுக்க ஒரே வழிதான், மரம் வளர்ப்போம், முடிந்த அளவு மரத்தை வந்து வளர்ப்போம்.
10: ஆனால் கொடைக்கானலை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்குது.
9: நிறைய இடங்களில் மரங்களை நம்ம வெட்டுறோம், ஒரு மரம் வெட்டினா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 மரம் வச்சாதான் அதற்கான ஈடை வந்து சமாளிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய மரங்களை நம்ம வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிமாலயா டேஸ் வந்து கிட்டத்தட்ட 2010 முன்மொழிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு. 2014
10: இருந்துதான்
9: இந்த தினம் வந்து கொண்டாடப்படும் என்று உத்தரகாண்ட் அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது அதிலிருந்து அப்பயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புவி வெப்பமயமாதல், பனிப்பாறை உருகுதல், இது போன்ற விஷயங்களை இருந்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்கான தகவல்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும், அதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போவே

0: இந்த தினத்தில் ஹிமாலயா டேஸ் அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னு செப்டம்பர் 9 தேதியை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் ஹிமாலயா தினம்.
1: ஒரு
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: விரைவு திருச்சி சாரதாசில்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: ஏக்கா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லுவாங்கல்ல.
1: ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் வினயமா எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி.
0: சும்மா விளையாட்டுக்கு அப்படிமோம்ல, அது பத்தி தான் ஒரு கேள்வியே.
1: விளையாட்டு கேள்வி இல்லை அப்படின்னா முழுமை பெறாது இல்லையா?
0: ஆமா நிச்சயமா. அதனால விளையாட்டு சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்கு, கேட்டுருவோம்மா.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இடும்பாலேருந்து எப்பவும் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசுறேன்.
0: என்கிட்ட பேசியா?
2: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, அனைவரும் நலம். கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறாங்களா?
1: நலமா நலமா இருக்கோங்க வெங்கடேஷ்.
0: அதாவது இந்தியாவில் அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம், அது எந்த தினம்? சமீபத்தில் கூட ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சொல்லுங்க
2: சொல்லுங்க.
0: அதாவது தேசிய விளையாட்டு தினம் இந்தியாவில் என்னைக்கு? எங்க சமீபத்தில்?
1: ஒன்பதா?

0: ஆகஸ்ட் மாதம்
1: 29.
0: அது எப்படி தெரியும்? அதுதான் வந்துருச்சுல கூகுளில். சரி, எதற்காக அந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? அதுதான் முக்கியமே.
2: அறிவிப்பாளர் விட்டுட்டா போதுமா? அறிவிப்பாளர் சுரேந்தர் சொல்றோம்.
0: என்னங்க? அதுல அப்படிதான் வருது, அதாவது தயான்சந்த். மேஜர் தயான்சந்த்
2: வாசிக்கிறோம்ல நாங்க, இருக்கிறது தானே சொல்லுவோம் நம்ம.
0: மேஜர் தயான்சந்த் அது வந்து அவர் தான் இந்தியாவில் புகழ்பெற்ற ஹாக்கி வீரர். சரிங்களா? அதாவது இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்தணும், ஹாக்கி விளையாட்டை அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், கிரிக்கெட்டை எந்த அளவு கொண்டாடுறமோ அதே அளவு ஹாக்கியும் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த வருத்தம் உண்டு, அந்த விஷயமும் உண்டு. அதனால் ஹாக்கி விளையாட்டை பெருமைப்படுத்தணும், அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேஜர் தயான்சந்த் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் 29 வந்து தேசிய விளையாட்டு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம்.
2: என்ன பாடல் கேட்கலாங்க?
0: அதாவது சோறு கொண்டு போற புள்ள சும்மாவாடா இருக்கு, அந்த பாட்டு தான் கேட்டிருக்காரு எப்பவுமே.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: பாட்டி, குழந்தைக்கு சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நான்கு மணி 51 நிமிஷம் 45 அப்படியே நேரம் வேற வேமா ஓடிக்கிட்டு இருக்கு. நேரம் போனதே தெரியவே இல்லையே. இப்ப அடுத்து முக்கியமாக அடுத்த இப்ப பூமியெல்லாம் விட்டு விண்வெளிக்கு போவோம்.
1: இன்னொன்னு தெரியுமா, கொடைக்கானல்ல இப்பெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கியா.
0: ஹெலிகாப்டர் மூலமாக, அதாவது அந்த டூர் விஷயத்தை வந்து ரொம்ப அதை முக்கியமாக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம்.
1: நம்ம மக்கள்லாம் வந்து ஆச்சரியமாக அதை பார்க்குறாங்க, சந்தோஷமாக. அந்த சத்தம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பறக்கிறனால. ஆனால் அதை வேடிக்கை பார்க்குறது நம்ம மக்களுக்கு ஒரு குஷி இருக்குது பாரு.
0: இப்போ அதை விட ஒரு சத்தத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம தெரியாமலே கேட்டுட்டு இருக்கோம். தெரியுமா என்ன சத்தமாக இருக்கும்?
1: என்ன சத்தம்?
0: அதாவது ஹெட்ஃபோனை போட்டுட்டு ப்ளூடூத்தை காதில் அடைச்சிட்டு வர்ற சத்த பக்கத்துல யார் பேசுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பெரிய சத்தங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த சத்தம் கேக்குது. இப்ப நம்ம இப்ப போட்டுருக்கிறது என்னன்னா, நம்ம பேசுறது கேக்குது, மத்தவங்க பேசுறது கேட்காத அளவுக்கு அந்த இது. அதை சொல்றேன்,
1: ஏதோ சொன்னோங்க.
0: இப்ப சமீபத்துல ஒரு ராக்கெட் வந்து ஏவப்பட்டிருக்கிறது. என்ன ராக்கெட், அந்த ராக்கெட்டின் மாடல் பெயர் என்ன, அதுதான் கேள்வி. வாங்க வாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் ஆடைகண்டன் வட்டம் நந்தினி பேசுறேன்
1: சார். நந்தினி,
0: அது அஞ்சலியே அஞ்சலி அந்த பாட்டு
1: பேரை மாத்திக்குவோம் நாங்க.
0: நந்தினி அவர்களே, கேட்டீங்களா
1: பாட்டு பாடணும்னு? என்னாச்சு
0: என்னாச்சு,
1: வெக்கப்படுறீங்களா நந்தினி?
0: நந்தினி இப்படியே அமைதியா இருந்தா என்ன ஆகும்?
2: க்வெஸ்சன் சொல்லுங்க சார்.
0: அதாவது சமீபத்துல ஒரு ராக்கெட் வந்து ஏவியது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து,
1: இந்த மாசம்
0: சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதனத்தில் அங்க இருந்து 4ஆம் தேதி செப்டம்பர் 4 அந்த ராக்கெட் வந்து என்ன மாடல்?
2: EOS-05.
0: என்னங்க
2: EOS-05?
0: அது வந்து அந்த மிஷனோட பேருங்க, மிஷன்.
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. என்ன பாட்டு கேக்கலாம்?
1: அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நேரமின்மை காரணமாக சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ வந்து சாலை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சாலை விபத்தெல்லாம் வந்து அதிகமாக நடக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திண்ணை முன்னெடுப்பு அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. திண்ணை
0: ஆனா
1: இதை வந்து நம்ம நல்லா உச்சரிச்சு பிரிச்சு பாருங்களேன், திண்ணை முன்னெடுத்திருக்காங்க. எதுக்குன்னா, இது வந்து முழுக்க முழுக்க சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்புல வந்து ஓட்டுநர்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய டிரைவிங் எப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குதா, ரோட் சேஃப்டி எப்படி இருக்குது, அவங்க அதில் தகுதி பெற்றவங்களா இருக்காங்களா, அதில் விழிப்புணர்வாக இருக்காங்களா, அதை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுமான்னு இந்த நுண்ணறிவை ஒவ்வொரு பேருந்துலையும் ஒரு கண்

0: பேருந்து மட்டும் இல்லாம போக்குவரத்துலயும் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
1: என்ன
0: அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் சாலையில பயணிக்கணும், அதாவது நகர்ப்புறங்கள்ல இந்த அளவு வேகத்தை தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறை எங்கு மீறப்படுகிறதோ, எப்பொழுது மீறப்படுகிறதோ, அதற்கான பாதுகாப்புக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம இருந்தாலும் சரி, எங்கு விதிமுறைகள் மீறப்படுகிறது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி மூலமாக, ஏஐ கேமரா மூலம் மூலமாக அதை வந்து கண்காணிக்கிறாங்க. கண்காணிப்பு அதிகமாச்சுனாலே தவறுகள் வந்து
1: குறைக்கப்படும். அதே மாதிரி இந்த ஏஐன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சண்டை போடுது, அது ஒரு மீனா நீந்துது, ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுது, அழகா நமக்கு ஏத்த மாதிரி பாக்ஸிங் பண்ணுது, எங்கெங்க உருவாயிருக்குன்னு பாரு. எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ வந்துட்டு,
0: ஏஐ வந்துருச்சு, இருந்தாலும்
1: நடனமாடுது போட்டிக்கு. நீ எங்கடி நடனம் ஆடுறேன், நானும் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஏஐ பண்ணிட்டு இருக்கு.
0: அதோட சமூக நலன் கருதி இன்னொரு விஷயம், என்னதான் ஏஐயா இருந்தாலும் ஏஐக்கு உண்டான தகவல்களை கொடுப்பதும் அதை யோசிப்பதும் நம்முடைய மூளைதான். அதனால நம்மளுடைய சொந்த செயல்திறன்லேயே பெரும்பாலும் நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. எதற்காக சொல்ல வருகிறேன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் ஏஐட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்றதும் சரி, ஏஐட்ட இருந்து அந்த விஷயத்த வாங்குறதும் சரி,
1: அதையும் அதற்கு சொல்லி தருவது நாம தான் இருக்கிறோம். சோ நம்மள மீறின விஷயம் ஒண்ணும் இல்லை. அவங்க கேட்ட பாடல கேட்கலாங்களா?
0: கேட்போம்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். கிளம்பணும் இல்லையா? மாறி போகுது, பஜ்ஜி சில்லுனாகுது.
8: அதுக்கு முன்னாடி முக்கியமான கடமை எல்லாம் இருக்கு, நிறைவேற்றுவோமா? அந்த நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
7: ரெண்டு பேர் தந்தாங்க.
8: ஆமா, எம் பிரேம்தாஸ் நாகராஜ் மணிவண்ணன், இவங்க ரெண்டு பேர்
7: பாட்டெல்லாம் கொடுத்தாரு நம்ம செந்தில் சீதாராமன். நேயர்களை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒருங்கிணைச்சு தந்தாங்க தேவி பிரியா.
8: அவ்வளவுதான், அடுத்து என்ன?
7: சித்திர செவ்வானந்தான். அதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம்.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சுவானம். செந்நிறவானம் சிதறுண்ட மேகங்கள் ஓவியமாக உழா செல்ல, தென்றல் காற்றோடு விளைகளின் மொழியில் காவியம் படைக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 சித்திரச்சுவானம். சிவந்த வானோடு பயணிக்கிறேன் மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.

மாலை நேரத்தில் மயங்கும் நேரமாய் நம் கூடி பண்பலை 100.5 இது சித்திரை செவ்வானம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:08. காதல் வார்த்தை. என்னிடத்தில் அன்பு மட்டும் உண்டு, இதயமே உன்னை நேசிக்கிறேன், இதயமே உன்னை நேசிக்கிறேன். மெல்ல மயங்கும் இதயம், மயக்கத்தில் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் காதல் நந்தவனத்தில் பூத்த காவியமாய். ஆம், காதல் நந்தவனத்தில் பூத்த காவியமாய்.

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சவானம் அன்பு என்னும் தோட்டத்தில் மலர்ந்த காதல் மலர், கற்பனையில் முளைத்த நர்மலர்களை பறித்து அன்பே உனக்கு அர்ச்சனை செய்கிறேன். ஆம், கற்பனையில் முளைத்த நர்மலர்களை பறித்து அன்பே உனக்கு அர்ச்சனை செய்கிறேன். காதலில் நனைந்த பின் அபூர்வத்தில் அபூர்வமாய் தோன்றுகிறது இப்படி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நினைக்கிறேன். உன்னை என்னுடைய இதயத்தில் சுவாசிக்க நினைக்கிறேன். பேசும் வார்த்தைகளையெல்லாம் காதல்வானில் தவழ விடுகிறேன் இப்படி.

0: நூறுபுள்ளியில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இது நம் கோடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சிவானம். காதல் அழகின் ஊற்று, காதலின் மௌன மொழி, காதல் வசப்பட்ட மனதுக்கு பெண்ணின் அழகு காத்திருக்கும் தருணம், காதல் ஆத்மாவின் காவியம், மெல்ல மயங்கும் மாலை நேரம், அந்தி பொழுதை அலங்கரிக்க வானம் சுந்தரமாய் தோணுகிறது இப்படி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் இன் சித்திர செவ்வானம். நேரமலை 5:38. நம் கூட பண்பலை 100.5 இன்று இரவு 11 இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. இரவு 9 கொடைத்தென்றல், 8 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று வார்த்தை சங்கிலி. இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இரவு 7 ஆசையில் ஒரு குக்கு. மாலை 6 கதம்ப மலர்கள். இவை இன்று வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 36, பலிபீடம். அருள்மொழி ராணி சிவனடியாரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாள். பொன்னனோ, நமக்கு எங்கே பலி நடக்கிறது என்று தெரியும் என்று கேட்டான். குள்ளன் வழிகாட்டுவதாக கூறினான். இனி காட்டாற்றங்கரையோடு மேற்கு நோக்கி 2 நாழிகை வழி தூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றான். காட்டை தாண்டியதும் அப்பால் ஒரு பெரிய மேடு இருந்தது. அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாவகமாக ஏறினான். குதிரைகள் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன. மேட்டின் மேல் ஏறியதும் அது ஒரு ஏரிக்கரை என்று தெரிந்தது. அதோ என்று குள்ளன் சுட்டிக்காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் நோக்கினார்கள். மொட்டை மொட்டையான மலைக்குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் 100 கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைக்குறையாக தெரிந்தன. அந்த மலையடிவார காட்டில் நடமாடிக்கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்றாலும் தூரத்திலிருந்து பார்க்கும் போது பேய் பிசாசுகள்தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படியாய் இருந்தது.

0: பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தாரை தப்பட்டைகளின் முழக்கம், உடுக்கு அடிக்கும் சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. விக்ரமன், பொன்னன் இருவருக்குமே உள்ளுக்குள் திகிலாய்த்தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் திகிலை வெளிக்கு காட்டாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள். குள்ளனுடைய நடைவேகம் இப்போது இன்னும் அதிகமாயிற்று. அவன் ஏரிக்கரையோடு சற்று தூரம் போய் ஜலம் வறண்டிருந்த இடத்தில் இறங்கி குறுக்கே ஏரியை கடந்து செல்லலானான். அவனை பின்தொடர்ந்து விக்ரமனும் பொன்னனும் குதிரைகளை செலுத்தினார்கள். குதிரைகளும் பீதி அடைந்திருந்தன என்பது அவற்றின் உடல் நடுக்கத்திலிருந்து தெரிய வந்தது. இன்னொரு கால் நாழிகைக்கெல்லாம் அவர்கள் குன்றின் அடிவாரத்து காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே குதிரைகளின் நடுக்கம் அதிகமானபடியால் விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டினார்கள். பிறகு காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல் ஆடுவதையும், சிலர் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கண்மூடி தியானத்தில் இருப்பதையும், சிலர் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பதையும், இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக் கொண்டிருப்பதையும், சிலர் உடுக்கு அடிப்பதையும் பார்த்து கொண்டு போனார்கள். திடீரென்று மரங்கள் இல்லாத வெட்ட வெளி தென்பட்டது. அந்த வெட்ட வெளியின் வலது புறத்தில் ஒரு மொட்டை குன்று நின்றது. அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பளபளப்பான வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. காளியின் கண்கள் உருட்டி விழித்து பார்ப்பது போலவே தோற்றமளித்தன. அந்த உருவத்துக்கு பக்கத்தில் சிலர் கும்பலாக நின்றார்கள். அவர்களுக்கு நடுமத்தியில் எல்லாரையும் விட உயர்ந்த ஆகிருதியுடனும், தலையில் செம்பட்டை மயிருடனும், கழுத்தில் கபால மாலையுடனும், நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார். அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்கை அடித்து கொண்டிருந்தான். கபால பைரவருடைய கண்கள் அப்போது மூடியிருந்தன. அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தது. அவர் உடம்பு லேசாக முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. மகா கபால பைரவர் நின்ற குன்றின் அடிவாரத்துக்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு பாறை இருந்தது. இயற்கையாகவே அது பலிபீடம் போல் அமைந்திருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடம்பும் கயிறுகளால் கட்டப்பட்டு கிடந்தார். அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன. அங்கும் இங்கும் அவருடைய கூரிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன. பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத உருவம் கையிலே பிரம்மாண்டமான கத்தியுடன் ஆயத்தமாய் நின்றது. மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து ஆக்ஞை இட வேண்டியதுதான். உடனே சிவனடியாரின் கழுத்தில் கத்தி விழுந்துவிட சித்தமாயிருந்தது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலின் உருப்படியா இதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சிவானம். காதல் உணர்வுக்கு உயிர் கொடுக்க துடிக்கும் காற்றில் கரைந்த காவியம். சலனப்பட்ட மனம், உணர்ச்சிகளை உணர்வோடு எதையெதையோ நினைத்து ஏங்கும் மனம்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கூடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம். இரு உள்ளங்களின் கனவுகள் மனதில் ஏதோ ஒரு தென்றல் கலந்து மாலை நேரம் மயங்கி இரு மனங்களும் பரிமாறிய மயக்கத்தில் மயங்கி விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்சை வானம். சிவந்த வானோடு பயணித்தே நான் உங்கள் எட்விட்கிங். நன்றி நேயர்களே.
1: மூணு முழம் மல்லியப்பு என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வேலுகந்த அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொடிய மிருகங்களும் அஞ்சி நடுங்கும் கடும் கோடை காலத்தின் ஒரு நாள் அது. திருப்பரங்குன்றத்திற்கு அருகில் இருந்த தென்கால் கண்மாயில் சலசலவென குளுமையான நீர் ஓடிக்கொண்டிருந்தது. நீண்ட தொலைவு நடந்து களைப்புற்றவள் போன்ற தோற்றம் கொண்ட ஒரு சிறுமி அந்த ஓடையில் நீரள்ளி பருகிக் கொண்டிருந்தாள். பார்க்கவோ சிறுமி, ஆனால் அவர் பார்வையிலோ ஒரு சிறு வெயிலின் சுடர் போன்ற ஜொலிப்பு. அதுவரை அந்த சிறுமியை அந்த பகுதியில் பார்த்ததில்லையே என்று எண்ணிய சிலர் தாகத்துடன் நீரருந்தும் அவளை நெருங்கி யாரம்மா நீ என்று கேட்டனர். நீர் அருந்திய குளுமையையும் மீறிய வெம்மையை தன் பார்வையில் கொண்டிருந்த அந்த சிறுமி, வெயிலுக்கு இளைப்பார அமர்ந்திருக்கேன், இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் என்று சொன்னாள். அவள் பதிலில் சமாதானமுற்ற மக்கள் வேறு கேள்விகள் கேட்காமல் கிளம்பி போனார்கள். நீண்ட நேரம் கழித்து அந்த பகுதி வழியாக சென்ற வேறு சிலர் ஒரு காட்சியை கண்டு திகைத்து நின்றனர். முன்பு சிறுமி அமர்ந்திருந்த இடத்தில் எட்டு கரங்களுடன் வலது காலினை மடித்து அமர்ந்திருந்தாள் அம்மன். தனது இடது காலால் அசுரன் ஒருவனை மிதித்தபடி அமர்ந்திருக்கும் ஆபீச திருக்கோலம். இந்த காட்சியை கண்டவர்கள் அஞ்சி நடுங்கினர். ஊருக்குள் ஓடி சென்று இந்த தகவலை ஊர் மக்களிடையே சொன்னார்கள். மக்கள் வந்து பார்த்தபோது அங்கு அமர்ந்திருந்த அந்த அன்னையை காணவில்லை. தாங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து அமர்ந்த அந்த சிறுமி அன்னை பராசக்தியின் வடிவே என்பதை அறிந்து கொண்டனர் மக்கள். அந்த சிறுமி அமர்ந்திருந்த இடத்தில் சிறு கல்லை நட்டு வழிபாடு செய்ய தொடங்கினர். வெயிலுக்காக வந்து அமர்ந்ததால் அவளை வெயிலுகந்த அம்மன் என்று அழைத்தனர்.

திருமலை நாயக்க மன்னர் அந்த இடத்தில் அம்மனுக்கு ஓர் ஆலயத்தை அமைத்தார். அந்த ஆலயம்தான் தற்போது திருப்பரங்குன்ற மலையருகே அமைந்திருக்கும் வெயிலகந்த அம்மன் கோவில். திருப்பரங்குன்ற மலையை சுற்றியிருக்கும் வீதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலில் அம்மன் சன்னதிக்கு முன்பாக இரண்டு பிரம்மாண்ட துவார பாலகர்கள் நிற்க மூல தெய்வமாக வெயிலகந்த அம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறாள். இந்த ஆலயத்தில் விநாயகர், கருப்பண்ணன், காலபைரவர், நவகிரகங்கள், நாகபுற்று, அர்த்தநாதீஸ்வரர், மாணிக்க வாசகர், கத்தரிக்காய் சித்தர், வேதாளம்மன் ஆகிய தெய்வங்கள் மற்றும் அவதார புருஷர்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. திருக்கோயிலின் பிரகாரங்களில் தமிழகத்தில் உள்ள முக்கிய அம்மன் கோயில்களின் ஓவியங்கள் தீட்டப்பட்டு காண்போரை கவர்கின்றன. கருவறையில் இருக்கும் அம்மனின் சிரசில் தினமும் மதியம் 12 மணி முதல் 12:15 வரை வெயில் விழுகின்றது. கடுமையான வெயிலை தாங்கிக் கொண்டு அம்மன் மக்களுக்கு குளுமையை வழங்குவதாக ஐதீகம். அதனால் வெயிலினால் உண்டாகும் நோய்கள் தீர இங்கே மக்கள் நேர்ந்து கொள்கிறார்கள். அன்னையும் அவற்றை கனிவோடு நீக்கி அருள்கிறாள். அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி

0: மாதத்தில் இங்கு திருவிழா களை கட்டும். இந்த கோயிலின் உற்சவர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார். உற்சவ காலங்களில் அந்த மூர்த்தம் கொண்டு வரப்பட்டு தினமும் காலையும் மாலையும் உலா நடைபெறும். உற்சவ காலத்தில் கோயிலில் பொங்கல் வைத்தல், மாவு சாத்துதல், பூப்பல்லக்கு முதலியன இங்கு சிறப்பாக நடைபெறும். அந்த வேளையில் அம்மனுக்கு பக்தர்கள் குளிர்ச்சியான பொருட்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்கின்றனர். ஒருமுறை வந்து வணங்கிச் செல்லும் அனைத்து பக்தர்களையும் வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து காப்பால் வெயில் உகந்த அம்மன். எனவே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் அருகில் இருக்கும் வெயிலுகந்த அம்மனையும் வழிபட்டு நல்லருள் பெறலாம். இன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வெயிலுகந்த அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
1: அழகான மாலை வணக்கம் நேர்களே. மல்லிகையின் வெண்மையும் முல்லையின் மென்மையும் செவ்வந்தையின் செம்மையும் சேர்த்து கதம்பம் போன்ற பாடல்களை சரம் தொடுக்க கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பொதுவா ஒருத்தர புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் டிகிரியை வாங்கி பாக்கிறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்க பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்வாரு, மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். சரி, அடுத்தது பதவியாளா, பதவியும் ஒரு காலத்தில் நிறைவு பெறலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிச்சு விடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படிச்சு பார்த்தேன். ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டு இருக்குது. அந்த ரயிலில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அதே பெட்டியில், அவர் வேற, இந்த குடும்பம் வேற. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, சின்ன குழந்தை கையில், ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லாரும் ஐயோ செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருங்கிறார் ஒருத்தர். செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாமல் வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடித்து ஓடி போயிரு ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துச்சுன்னு. எங்கே போட்டிங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாரா, ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்க, பகல் நேரம் தான், ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் அவர் ரெண்டு பேரும் ஓடிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்தவுடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைங்களை செயினை கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சின்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகளில் அதை கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, நீங்கள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு, வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க.

நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது. கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்ன ஐயான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை. ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. பெரியாரை துணை கோடல் என்று திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க. எதுக்காதுறீங்களா, ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம் வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால் இப்படி நாம் சில செயல்பாடுகள் மூலமாக பெரியவர்களை

0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்.
1: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நற்புள்ளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: நெம்கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: கொழக்கட்டை புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
6: இரவெல்லாம் அடிக்கடி ஆவி ரூபத்தில் மந்தாகினி தேவி தன்னை துன்புறுத்தி வருவதாக, இம்சிப்பதாக சுந்தர சோழர் அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவித்தார். அப்பொழுது அனிருத்த பிரம்மராயர் இதற்கு பதிலாக, ஒருவேளை பழுவூர் இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று தான் கருதுவதாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
7: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கைகளினாலேயே கழுத்தை நெறித்து
6: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
7: வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
6: என்று பரபரப்புடன் சொன்னார்.
7: ஏன், அவள் பேரில் என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம்? அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தியவளை என்ன செய்தால்தான் என்ன
6: என்று சுந்தர சோழர் பொங்கினார்.
7: எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தியவர் நெருங்கிய பந்துவாயிருக்கும் பட்சத்தில், ஒருவேளை சொந்த புதல்வியாயிருக்கும் பட்சத்தில்
6: என்று முதன் மந்திரி கூறி தயங்கி நின்றார்.
7: முதன் மந்திரி, இதென்ன பிதற்றல்
6: என்றார் சுந்தர சோழர்.
7: சக்கரவர்த்தி, தங்களுடைய பொறுமையை உண்மையில் சோதித்து விட்டேன், அதற்காக எனக்கு உசிதமான தண்டனையை கொடுங்கள். ஆனால் நந்தினி தேவியை தண்டிப்பது பற்றி பேச வேண்டாம். நந்தினி தேவி தனாதிகாரி, பழுவேட்டரையரின் இளையராணி மட்டுமல்ல, மூன்று உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்

0: புதல்வி, அவரை எந்த குற்றத்துக்காக யார்தான் தண்டிக்க முடியும் என்றார் அனிருத்த பிரம்மராயர்.
1: இதை கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம் முதன் மந்திரியை அளவில்லாத வியப்போடு உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கலீர் என்று சிரித்தார்.
0: சக்கரவர்த்தி, இன்றைக்கு மிகவும் சுபதினம். இரண்டு தடவை தாங்கள் சிரிக்க கேட்டேன்
1: என்றார் அனிருத்தர்.
0: பிரம்மராயரே, இந்த அரண்மனையில் இப்போது ஒரு பெண் பைத்தியம்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். நீர் அவளை விட பெரிய பைத்தியம் என்று இப்போது அறிந்தேன். அவள் பேசாத, வாய் பேச முடியாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்
1: என்று கூறிவிட்டு சுந்தர சோழர் மறுபடியும் நினைத்து நினைத்து சிரித்தார். சுந்தர சோழரின் சிரிப்பு ஒலி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெண்மணிகள் அங்கு வந்தார்கள். முன்னால் மகாராணியும் அவளுக்கு பின்னால் குந்தவை ஒரு பக்கமும் வானதி ஒரு பக்கமும் பிடித்து இழுத்து கொண்டு வர மந்தாகினியும் அவர்களுக்கும் பின்னால் பூங்குழலியும் ஒரு தாதிப் பெண்ணுமாக ஊர்வலம் போல வந்தார்கள். சுந்தர சோழரின் சிரிப்பு அவர்களுக்கும் சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது. மந்தாகினி அவரை ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதும் மறுகணம் குனிந்து தரையை பார்ப்பதுமாயிருந்தாள். அவளுடைய அலங்காரம் இப்போது பூரணம் அடைந்திருந்தது. குந்தவை பிராட்டி அலங்காரக் கலையில் இணையில்லாத தேர்ச்சி பெற்றவள் என்று அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தாள். அதற்காகவே சித்தரசர்கள் தங்கள் மகளிரை இளைய பிராட்டியின் தோழியாயிருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது வழக்கம். குந்தவை தன் முழு திறமையையும் வாய் பேச முடியாத ராணியை அலங்கரிப்பதில் பயன்படுத்தியிருந்தாள். அடிவுள்ளத்தில் தோன்றிய ஏதோ ஒரு உருத்தெரியாத உணர்ச்சியினால் மந்தாகினியின் தலைக்கூந்தலை நந்தினியைப் போல ஆண்டாள் கட்டுடன் அலங்கரித்திருந்தாள். இந்த அலங்காரம் முடிந்ததும் பெண்கள் எல்லோருக்குமே அவள் தத்ரூபமாக நந்தினியைப் போலிருந்தது தெரிந்துவிட்டது. காட்டிலே அலைந்து திரிந்த தேக ஆரோக்கியமுள்ள மாதரசியாதலால் பிராயத்திலே இருந்த 25 வருஷ வித்தியாசம் கூட தெரியவில்லை. மற்ற பெண்மணிகள் மந்தாகினி தேவியை சிறிது பெருமையுடனேயே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தினால் பெருமை கொண்டிருந்தார்கள். இந்த சரித்திரம் நிகழ்ந்த நாட்களில் தமிழகத்து பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் பல மனைவியரை மணப்பது சகஜமாயிருந்தது. ஓயாமல் போர்கள் நடந்த வண்ணமாயிருந்தன. அரசளம் குமாரர்களோ போர் முனையில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள். ஆகையால் குலம் நசிக்காமல் பாதுகாப்பதற்காக அரசகுலத்தவர் பெண்கள் பலரை மணப்பது வழக்கமாயிருந்தது. பட்ட மகிழ்ச்சியாயிருப்பவள் மற்ற ராணிகளிடம் அசூயை கொள்ளாமல் அணைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நறுங்குணமாக கருதப்பட்டது. இந்த முறையிலேயே மலையமான் மகள் உற்சாகமாயிருந்தாள். குந்தவை தன்னுடைய அலங்கார திறமையை இவ்வளவு நன்றாக காட்ட முடிந்தது பற்றி பெருமை கொண்டிருந்தாள். பைத்தியக்கார பிச்சியாக தோன்றியவளை இணையில்லா அழகு வாய்ந்த இளம்பெண்ணாக தோன்றும்படியல்லவா அவள் செய்துவிட்டாள்? பூங்குழலிக்கோ தன் அத்தைக்கு அரண்மனையில் இவ்வளவு ராஜோபச்சாரங்கள் நடப்பது பற்றி களிப்பு உண்டாகியிருந்தது. அவள் எதிர்பார்த்ததற்கெல்லாம் மாறாக இங்கே உள்ள அரண்மனை பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இவ்வாறு பெருமிதம் பொங்க அந்த அறையினுள் பிரவேசித்த பெண்களின் ஊர்வலத்தை சக்கரவர்த்தி பார்த்தார். அவருடைய சிரிப்பு அந்த க்ஷணமே நின்றுவிட்டது. மந்தாகினியின் புதிய தோற்றம் அவருக்கே அளவில்லாத பிரமிப்பை அளித்தது. தாம் கண்முன்னால் பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர் போல கண்களை கையினால் சிறிது மூடிக்கொண்டும் பின்னர் திறந்தும் உற்று உற்று பார்த்தார். சற்று முன்னால் முதன் மந்திரி சொல்லிக் கொண்டிருந்த விவரங்களெல்லாம் அவர் மனத்தில் பதிந்திருந்தன. சில காலமாக நள்ளிரவில் தன்னெதிரே தோன்றி தன்னை வருத்திய பெண் உருவத்துக்கும் மந்தாகினியின் உருவத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாயிற்று. அதே சமயத்தில் சில வேற்றுமைகள் இருப்பதையும் கவனித்து கொண்டார். இதை பற்றிய மர்மத்தை முழுவதும் ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்னும் ஆசை அவர் உள்ளத்திலும் உதயமாயிற்று. மந்தாகினி மீது அவருக்கு முதலில் ஏற்பட்டிருந்த அருவறுப்பு அப்படியே மாறாமல் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார். அனிருத்தரிடம் அவர்,
0: முதன் மந்திரி, சற்று முன் உங்களை நான் பைத்தியம் என்றேன். பிரமை பைத்தியம் எல்லாம் எனக்குத்தான் என்று தோன்றுகிறது. இனிமேல் தினந்தோறும் வைத்தியன் என்னை வந்து பார்ப்பது மட்டும் போதாது, மாந்திரிகனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். பழுவூர் இளையராணியை பார்க்க வரும் மந்திரவாதியை பிடித்து அனுப்பி வைத்தால் கூட பாவமில்லை
1: என்று மெல்லிய குரலில் கூறினார். அனிருத்தரின் உள்ளத்தில் ஒரு சிறிய துணுக்கம் உண்டாயிற்று.
0: அந்த மந்திரவாதிகளில் எவனும் சக்கரவர்த்தியை நெருங்காமல் இருக்கட்டும்
1: என்று மனத்திற்குள் வேண்டிக் கொண்டார்.

0: பிறகு மன்னர் பெருமை மந்திரவாதி எதற்கு? வேறு மந்திரம்தான் எதற்கு? ஸ்ரீமன்னாராயணனுடைய திருநாமத்தை விட சக்தியுள்ள மந்திரம் வேறொன்றுமில்லை என்றார்.
1: குந்தவை பிராட்டி, அப்பா, என்னை அழைத்து வரச் சொன்னீர்களாமே, பழையாறைக்கு போக வேண்டும் என்று கூறினீர்களாமே, நாங்கள் எல்லோருமே போகலாமா என்றாள்.
2: சுந்தர சோழர் அதற்கு மறுமொழி சொல்லாமல் முதன் மந்திரியை பார்த்து,
3: அனிருத்தரே, நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த பெண்கள் எதனாலோ ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு புதிய மருமகள் வந்ததைப் போல களிப்படைந்திருக்கின்றார்கள். இந்த சமயம் இவர்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை. தாங்கள் சற்று முன் சொன்னது போல இவர்கள் எல்லோரும் சில நாள் இங்கேயே தங்கி இருக்கட்டும். செம்பியன் மாதேவி தங்களிடம் மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர். ஆகையால் தாங்களே நேரில் சென்று அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். தங்கள் சீடனை நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள். பெரிய பழுவேட்டரையரையும் அவருடைய இளைய ராணியையும் உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யும்படி நானே சின்ன பழுவேட்டரையருக்கு சொல்லுகிறேன்
0: என்றார். அப்படியே செய்யலாம் சக்கரவர்த்தி. ஆனால் எல்லோரும் வந்து சேருவதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம். நேற்றடித்த புயல் மழை காரணமாக நதிகளிலெல்லாம் பூரண பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது
2: என்றார் முதன் மந்திரி.
3: அதனால் பாதகமில்லை. இத்தனை நாள் பொறுத்த நாம் இன்னும் சில நாள் பொறுத்திருப்பதில் நஷ்டம் ஒன்றும் இல்லை. கரிகாலனையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தால் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விடலாம். அவன் இன்னமும் வருவதற்கு மறுத்தால் நானே புறப்பட்டு போக வேண்டியதுதான். அதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம். நீங்கள் நாளைக்கே சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையோடு அடைத்து வாருங்கள். போகும்போது புயலினால் கஷ்டத்திற்குள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள். நம்முடைய குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தி அந்த முக்கியமான காரியத்தை மறந்தே விட்டோம் பாருங்கள்
2: என்றார் சக்கரவர்த்தி.
0: இல்லை பிரபு, அதை நான் மறக்கவே இல்லை. எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும். தாங்கள் நிம்மதியாயிருக்கலாம்
2: என்று சொல்லிவிட்டு முதன் மந்திரி விடைபெற்று சென்றார். அன்றிரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். கரையர் குலத்து மந்தாகினி இறக்கவில்லை என்னும் செய்தி மெய்யாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக குடிகொண்டிருந்த ஒரு பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது. அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்திருந்தது. சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடமாதலால் அதில் உள்ளவருக்கு அபாயம் ஒன்றும் நேருவதற்கில்லை என்ற தைரியமும் அவருக்கு இருந்தது. பழுவூர் இளையராணி அவருடைய புதல்வியாயிருக்கலாம் என்று அனிருத்தர் குறிப்பிட்டதை நினைக்க நினைக்க அவருக்கு வேடிக்கையாயிருக்கிறது. இது சக்கரவர்த்தியின் முகத்திலும் அடிக்கடி குறுநகையை உண்டாக்கியது.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: சக்கரவர்த்தியின் தற்போதைய மனநிலையில எந்த விஷயத்தை எடுத்தா அமைதி அடைவார் என்பதை உணர்ந்து மந்தாகினியும் நந்தினியும் நேருக்கு நேர் சந்திச்சா ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தம் தெரிய வருவதோட நந்தினி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கிற பகையும் ஒருவேளை மாறலாம்னு அனிருத்தர் சொன்னதும் உரையாடலின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்சோம். ஆமாம், ஒருத்தர் தெளிவோடு இருந்தா போதுமே. சரி, சுருக்கமான ஒரு பார்வை. இத்தனை நாளும் பேயாக தன்னை சுத்திக்கிட்டு கனவுல வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. பேய்க்கு பதிலாக பிச்சையை கொண்டு வந்து தன் முன்னால் நிறுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் சுந்தர சோழர். நந்தினி மந்தாக்கினி ரெண்டு பேரின் தோற்ற ஒற்றுமையை பற்றி அனிருத்தர் கூறின போது, இது என்ன அதிசயம், ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்குதுன்னாரு கேலியா. நந்தினி தேவி தனாதிகாரியின் இளையராணி மட்டுமல்ல, மூவுலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வின்னு சொன்னதும் உறக்க சிரிச்சு, அவ பேசாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னு சொல்லி மறுபடியும் சிரித்ததை கேட்டோம். நேயர்களே, பைத்தியம் என்ற சொல்லுக்கு தமக்கே உரிய நகைச்சுவையுடன் கல்கி அவர்கள் 1933 ஆண்டிலேயே ஒரு கட்டுரையில் விளக்கம் தந்திருக்கார். நீங்கள் எந்த விதத்தில் பைத்தியம் என்று சொல்லிவிடட்டுமா? எந்த விஷயத்தில் நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்துடன் மாறுபடுகிறீர்களோ

0: அந்த விஷயத்தில் நீங்கள் பைத்தியங்கள். அதே மாதிரியாக உங்களுடைய அபிப்பிராயத்துடன் மற்றவர்கள் மாறுபடும் போது அவர்கள் பைத்தியங்கள் ஆகின்றனர். அவர் எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரர் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சுத்த பைத்தியம் என்று நாம் அடிக்கடி சொல்வதில்லையா? கட்டுரையின் தலைப்பு உபனிஷத்தின் உபதேசம். அடுத்து பந்து என்கிற சொல்ல பார்ப்போம். இதன் பொருள் உறவினர், சுற்றம், அன்பினால் பிணைக்கப்பட்டவர். பந்த் இந்த வேர்ச்சொல் கட்ட என்கிற அர்த்தத்தோட பந்தம் ஆகி இணைப்புங்கிற பொருளை தருது. மார்க்க பந்து வழித்துணை, ஆபத் பாந்தவன் ஆபத்தின் போது உறவினராக வந்து காப்பவன் என்றெல்லாம் பரம்பொருளை குறிப்பிடுறோம் அல்லவா. பந்து என்பதிலிருந்து பிறப்பது பாந்தவியம், நல்ல உறவு முறை, உடன்பட்டிருக்கும் தன்மை. நேயர்களுக்கு நினைவிருக்கும், சுந்தர சோழர் மலையமான் திருமகளிடம் இவனை போன்றவர்களின் உதவி இருந்தா ஆதித்தனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு வந்தியத்தேவனை பற்றி சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர் அவன் பேரை குறிப்பிட்டதும் எரிச்சலோட இங்கே ஒரு தடவை வந்துட்டு தப்பி ஓடி போனானே அந்த ஓட்டனான்னு கேட்டார். கருத்தெல்லாம் அப்பப்போ மாறும் மனநிலையைத்தானே பொறுத்திருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அன்பின் அலை கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

இது நம் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ. கட்சவி வழியை நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கோ. நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலும் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள்

0: ஊர் பெயர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் அட்வொகேட். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு? வாங்க, வணக்கம்.
1: ஆசையிலூர் கொக்கு நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் காலாயர்கோவில் வட்டம் வியாழவனூர் கிராமத்திலிருந்து அஜித். எனக்கு பிடித்த பாடல் பிச்சைக்காரன் படத்திலிருந்து நூறு சாமிகள் இருந்தாலும் அந்த பாடல்.
0: இதோ உங்களுக்கான பாடல், அஜித், கேட்டு மகிழுங்கள்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை ஆசையில் ஒரு குக்கு. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நவீன்குமார். எனக்கு பிடித்த பாடம் வருஷம் 16 படத்துலேருந்து பூ பூக்கும் மாசம். அந்த பாட்டு போடுங்க. நன்றி. வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல் நவீன்குமார்.

0: நேரம் 7:11. கொடைப்பான்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் யாருக்காக கொடுக்க போறோம்? வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய மாலை வணக்கம். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் ஆர் கணேசன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் படம் முடிவில்லா ஆரம்பம் பாடல். தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை கொழுக்கும் காலமடி.
0: இது உங்களுக்கான பாடல் வருகிறது கணேசன்.

0: நேரம் 7:16. கொடைப்பான்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: திண்டுக்கல்லிலிருந்து ரமேஷ் பேசுகிறேன் நான். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அமரன் படத்தில் இருந்து மின்னலே மின்னலே சாங் வேண்டும். நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் ரமேஷ்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: பாட்டி, குழக்கட்ட சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் குழக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: இது நம் பண்பலையின் உருப்பிளையா இதெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ பண்பலை சொல்லும் நேரம் 7:22. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம். எனது அன்பு கோடை பண்பலையே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உங்களோடு பயந்து மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மத்தரகுண்டிலிருந்து சசிகுமார்

0: சுஜிகிரேன், எனக்காக காதல் கோட்டை படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்கிடுமா? கோடை பண்பலை காதல் டோலாக்கு அப்படி என்று ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வரி.
1: இதோ உங்களுக்கான பாடல் சிவப்பு லோலாக்கு.

0: கோடை பண்பலை 100.5 சொந்தபந்தம் நிகழ்ச்சி. நம் பண்பலையை நாடி வரும் நேய சொந்தங்களை சந்திக்கும் உற்சாகமான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. அதுல இப்ப நம்ம ஒரு அம்மா கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட நேம் சுசீலா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன்.
0: எந்த ஊரு உங்களோட சொந்த ஊரு?
1: விருச்சாச்சலம் வட்டம், கடலூர் மாவட்டம், மங்களமேட்டுல இருந்து வந்திருக்கோம்.
0: உங்க ஊரோட சிறப்புனா என்ன சொல்லுவீங்க?
1: ரொம்ப அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்கும். அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அந்த மங்களமேட்டை எங்க சுத்தி வந்தாலும் மங்களமேட்டை ரொம்ப பிடிக்கும்.
0: மங்களமேட்டையே ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும்.
0: இப்போ எங்களுக்கு வந்து கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: நாங்கள் வந்து சாட்டர்டே வந்தோம்.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ரெண்டு டைம் வந்திருக்கேன், அதனால இது 3வது முறை. இதுவும் ரெண்டு டைம் வந்ததுல இப்ப வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப எங்களுக்கு, அவங்க கூட வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க கூட வந்தது வந்து என்னுடைய லைஃப்ல நான் மறக்கவே முடியாத நாட்கள் இந்த ரெண்டு நாட்களும் எனக்கு.
0: சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்ப?
1: நாங்க ஒரு 10-11 பேர் வந்திருக்கோம்.
0: உங்கள வந்து கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு?
1: முடிவு பண்ணது எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான்.
0: ஃபேமிலி ஃப்ரெண்டு தான்.
1: அவங்க தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி, நான் நீங்க போயிட்டு வாங்க, நான் ரெண்டு டைம் போயிருக்கேன்னு சொன்னேன். அவங்க நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க வாங்க அப்படி சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வேலையா இருந்தனால நீங்க போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க.
0: சரி, இப்ப கணவர் வரலீங்களா?
1: வரல, நான் மட்டும்தான் வந்தேன்.
0: சரி, அப்ப கணவருக்காக கொடைக்கானல இருந்து ஸ்பெஷலா ரகசியமா என்ன வாங்கி போய் கிஃப்ட் கொடுக்க போறீங்க?
1: எதுவும் என்னுடைய சந்தோஷம் தான் அவங்களுக்கு.
0: இருந்தாலும் நீங்க வந்து இப்ப அவரை வந்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க, இங்க இருந்து போகணும்ல, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி போகணும்ல, ஒரு சாக்லேட் அல்லது ஒரு பர்ஸ் அந்த மாதிரி?
1: அவருக்கு எது வாங்கிட்டு போனாலும், நான் அவரை விட்டு நான் இது வரைக்கும் யாரு கூட போனது இல்லை தனிமையில. அவரு கூட தான் நான் என்னுடைய லைஃப்ல நான் போயிருக்கேன். இந்த முறைதான் நான் தனியா வந்திருக்கேன். அதனால நான் போயிட்டு அவங்க கூட வர்றது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தான். வேற அந்த கிஃப்ட் வேணும் இது வேணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டேன்.
0: எதிர்பார்க்கல. நீங்களும் வாங்கி கொடுக்கல?
1: நான் வாங்கி கொடுக்கல, அதை நான் சொல்லிட்டேன். இதுதான் அவங்களுக்குன்னு எனக்கு ரொம்ப வந்து என்னுடைய பிரதர் தான் எனக்கு மெயின் முக்கியம்.
0: சரி,
1: வந்து அவங்க தான் எனக்கு என் லைஃப்ல, எனக்கு அவங்க தான் எனக்கு. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா ரொம்ப, அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர் தான், ஒரு பிரதர் தான், அவங்க தான் எனக்கு. அவங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு.
0: சரி,
1: அவங்களும் எனக்கு ரொம்ப, இப்போ வந்து கொஞ்சம் நாளாக மிஸ் பண்ணுறதுனால அது எனக்கு கொஞ்சம் மனசு பேசுறதுக்கு முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. அதுதான் வேற
0: உங்களோட பேச்சிலையும் உங்களோட குரல்லையுமே தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: நான் அதான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, கொடைக்கானல் இவங்க கூட வந்ததுனால அவங்க, சரி நம்மளும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன்.
0: சரிங்கம்மா, கொடைக்கானலில் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த இடம்?
1: மனக்கு வந்து ரோஸ் கார்டன் போனோம், அது ரொம்ப பார்த்தோம்.
0: சரி,
1: வந்து எனக்கு வந்து இந்த குணா குகை போனோம். நாங்கள் ரெண்டு டைம் வந்தோம் போகல, இந்த டைம் அங்கே போனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
0: இந்த ரெண்டு இடமுமே உங்களுக்கு
1: எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு இடமும் நான் பார்த்துட்டு வந்தேன்.
0: சரி, கொடைக்கானல் தவிர வேறு எந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்க போயிருக்கிறீங்க?
1: நான் முன்னாடி வந்து அந்த பேரிச்சம் ஏறி போயிருக்கோம். அப்புறம் இந்த மணவல் நல்லூர், அந்த மணல் என்ன ஒரு ஊர் அது எனக்கு தெரியல, அந்த ஊர் போயிருந்தோம். எங்கள் பிரதர் தான் அனுப்பி விட்டாங்க, அதனால எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் நிறைய இடம் ரெண்டு முறையும் வந்தேன். ரொம்ப அதுவும் வந்து எங்கள் பிரதர் இப்போ பசங்க கூட வந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ அந்த ரெண்டு டைமும் ரொம்ப போனேன். இப்போ இந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்தது இன்னும் ரொம்ப எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு.
0: சரி, எத்தனை நாள் கொடைக்கானலில் இருக்கலான்னு திட்டமிட்டுருக்கீங்க?
1: 2 days இருக்கலான்ட்டு தான் வந்தோம். அது இன்னொரு நாள் இருக்கலான்னு பார்த்தா அப்புறம் பசங்கள்லாம் முடியல சொல்கிறாங்க, அதனால சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கணும்.
0: சரி, அடுத்த முறை வரும்போது ஒரு வாரம் நீங்கள் இங்கே கொடைக்கானலில் தங்கி எல்லா இடமும் சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு?

0: எனக்கு ஒரு 30 வருஷம் ஆகுது.
1: 30 ஆண்டுகள். சரி, இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பாடல் விருப்ப பாடலாக கேட்க விருப்பப்படுறீங்க?
0: எனக்கு வந்து தர்மத்தின் தலைவிலேருந்து அந்த பாட்டு வேணும். அந்த சிஸ்டர் பிரதர் பாடுவாங்க இல்லையா, அந்த சாங் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய பிரதர் வந்து இங்கே கொடைக்கானல் எஃப்எம்மில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து நான், அவன் பேர் வந்து மணிவண்ணன், அவங்க சிஸ்டர் தான் நான், நேம் சுசீலா. அது வந்து எனக்கு எங்களுடைய லைஃப்பில் வந்து அவன் இந்தமாரி வேலையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப, அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் கூட வந்து இதை நம்ம பகிர்ந்துக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு.
2: வருத்தம்லாம் பட வேண்டாமா, அடுத்த முறை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கணவரையும் அழைச்சிட்டு உங்களோட சகோதரரை பார்க்கறதுக்காக இந்த இருக்கு கொடைக்கானல் அப்படியே நீங்கள் ஓடோடி வந்துடலாம்.
0: நாங்கள் அடிக்கடி அந்த 2 டேஸ் அந்த 2 டைம் வரக்குள்ளே எங்கள் தம்பி பசங்க கூட தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் தங்கிட்டு போனோம். இந்த முறையும் வந்து சரி, நம்ம பிரதர் அங்கே இருக்கோம், போய் பார்த்துட்டு நம்ம வந்தால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே.
2: கண்டிப்பாக,
0: அதனால் நான் வந்தேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காகவே பாடல் கேட்கலாம் கோடை பண்பலையில்.
0: தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூங்க.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்

0: கொடி பண்பலை 100 புள்ளி 5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:40. நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய பாடல் வாங்க? வணக்கம்.
1: வணக்கம் கோடை எஃப்எம். புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரையிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து இப்பவே பார்க்கணும். இப்பவே. நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் நம் பண்பலையில்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:45. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: கொடைப்பான்பலை
0: 100.5 அதற்கு முன்பாக நம் வேறு ஒரு பாடல் கேட்போம்.

0: விற்பனையை முடிப்பதற்கு
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலிருந்து இப்ப பாடல் கேட்கலாம். கொடி பண்பலை நொறுப்புழை ஐந்தில்

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 54 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: கொடைப்பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கோ. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் மாணவ கண்மணிகளே. இளையோர் பங்களிப்பில் கோடை பண்பலின் ஒரு புரிய பேசுகிறது. என்ன மாணவ கண்மணிகளே, எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க? என்ன முறை 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கான நேரம் தூங்குற நேரம் இல்லைங்க, நிகழ்ச்சியில் பங்கு வெறும் நேரம். தூக்கம் அப்படின்னா தான் ஒரு விஷயம்.

ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தூக்கத்தில் தான் நிறைய கனவு வரும். ஆனால் அதில் நம்ம வாழ்க்கைகளான கனவு இருக்கணும். இளைஞர்கள் கனவு அப்படின்றது கலைந்து திரிந்து அலைந்து போகும் மேகமாக இருக்கிறது இல்லைங்க, படிப்படியாக வடிவம் பெறும் பளிங்கு சிலை. அது நாளை நனவாகும், நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? இளைஞர்கள் காரியவாதிகள், காரியத்தில் கண் வைக்கும் வீரியவாதிகள் ஆக சின்ன சின்ன கனவுகளை மனதில் வச்சுக்கிட்டு அதை நனவாக்க நாம் உழைக்கணும் இல்லைங்களா? சரிங்க, ஜெயிக்கணும் அப்படின்ற கனவோடு ரெண்டு விளையாட்டுகளை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம விளையாட போகிறோம். ஒன்று வார்த்தை சங்கிலி, இன்னொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். வார்த்தை சங்கிலி அப்படின்றது முடிகிற எழுத்திலிருந்து அடுத்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் அப்படின்னா, ஒரு பொருளோ அல்லது அது சார்ந்த இடமோ நாம் சொல்லும்போது அது சார்ந்து இருந்துச்சுன்னா இஸ்கு இஸ்குன்னு சொல்லணும், இல்லை வேறு வார்த்தைகள் வந்துச்சுன்னா ரிஸ்க் ரிஸ்க் அப்படின்னு சொல்லணும். மாணவர்கள் எப்படி இணைஞ்சு வரணும், அறிமுகங்கள் 2424224 அறிமுகங்களும் வழக்கமான மாணவர்கள் 2424249 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0452 கோடை பண்பலை 100.5 நிலையோர் பங்களிப்பில் இது இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விளையாட்டு, வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்கு.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: முந்தி வரும் கவிமுகள் கவடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது இளமை பேசுகிறது. 8:09 நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம். வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம்.
0: பேர் என்னம்மா?
1: அபினா.
0: அபினா, என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: ஆ, எதனால? சரி, இணைப்பு வந்து சரியாக வச்சுக்கோங்க. 12 வகுப்புக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்குது? ஆஹா, இப்போ நிகழ்ச்சியில் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஆ, சரி.
0: ம், 2 விளையாட்டுகள் இருக்குது. வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். எந்த விளையாட்டு நீங்கள்
1: விளையாடுறீங்க?
0: எப்படி விளையாடணும்னு தெரியுமா? சரி, இப்போ வந்து விளையாட்டில் வந்து நம்ம விலங்குகள் பேர் வச்சுக்கோமா, ரொம்ப எளிமையா? ம், ஆரம்பிக்கலாமா? அன்பு. கரடி. இட்லி. பூனை. சட்னி. நாய். சாம்பார். யானை. நரி. கழுதை. எரும மாடு. உப்புமா. ஒட்டகம். ஒட்டகம். முயல். வாழ்த்துக்கள் கண்ணா, பாடல் கேட்போமா?

0: திசை மிஸ்ஸை மெட்டுக்களை தந்து கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டிருக்கும் இளையோர் பங்களிப்பில் இது இளமை பேசுகிறது. 8:16 நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர் அன்புமணி பேசுறேன்.
0: இந்த அன்புமணியோட மழலை குரல்ல இந்த அட்ரஸ் கேட்ட ஞாபகம். அந்த மழலை குரல் இன்னும் மாறாமல் அப்படி இருக்கு. அன்புமணி, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: 12ஆம் வகுப்புக்கா.
0: என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: காமர்ஸ்கா.
0: எதற்காக அடுத்து என்ன உங்களுடைய பிளான்?
1: படிச்சு கரெக்டா.
0: சிறப்பு வாழ்த்துக்கள் கண்ணா. இப்ப நம்ம விளையாடலாமா?
1: சரிக்கா.
0: என்ன விளையாட்டு நீங்க விளையாடணும்?
1: எங்க தாத்தா
0: தலை
1: லாபம்
0: படம்
1: மரம்
0: மடை
1: டமரம்
0: மங்களம்
1: லட்டு
0: லட்டு விடியல்
1: லாபம்.
0: சரிங்க சரிங்க சரிங்க சரி. படகு. என்ன பாடல் கேட்கலாம்? பாடல், ஒரு நல்ல பாடல் கேட்போமா? நன்றி கண்ணா.
1: நன்றிக்கா.

0: காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட். உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 அறிமுக உள்ளங்கள் பங்களிப்பில் மனதோடு ராகம், 9 வரும் வானவிலின் வண்ணம் விடுதலை, முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை, நண்பகல் 12 யாதுமாகி. சிறப்பு விருந்தினர் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் பவித்ரா கிருஷ்ணா அவர்கள். நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே.

0: யோகேஸ்வரி அவர்கள்.
1: 2 மணிக்கு கல்லூரி கலாட்டா, காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி வளாகத்தில் இருந்து.
0: 3 மணிக்கு ஈரோடு கவுந்தம்பாடி பூங்கொடி சதாசிவம் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து.
1: 4 மணிக்கு வரும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு.
0: கட்சவி வழியாக நீர் விருப்ப பாடல் நீர்களின் குரலோடு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 2வின் மடியில் தாளாட்டாக கொடை தின்றல். 20:10 தஞ்சாவூர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம்.
1: இவையாவும் கோடை பண்பலை 100.5 ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள்.

0: இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5
2: இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரே ஒரு ஜாமீன் கையெழுத்து. யார் கேட்பாங்க? சொந்தக்காரர். என் பையன் தொழில் தொடங்க போகிறான், அதுக்கு லோன் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு ஜாமீன் கையெழுத்து தானே போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ் நண்பர் இருக்காரு, இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன கையெழுத்து தான்ப்பா போட்டு கொடுப்பா, நம்ம முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் முகம் சொல்லிச்சிருவாரோ, சொந்தக்காரங்கள்ட்ட முடியாதுன்னு சொன்னால் உறவே விட்டு போயிடுமோ, இந்த மாதிரி பல நேரங்களில் பலர் சந்திக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் இது. ஒரு கையெழுத்து தானே, பணம் வாங்குறது அவங்க தானே, நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு நினச்சி தயக்கத்துடனோ இல்லது முகதாட்சத்துக்காகவோ பலர் வந்து கேரண்டி கையெழுத்து போட்டுடுறோம். ஆனால் அந்த ஒற்றை கையெழுத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் நம்மளை தள்ளி விட்டுடும் அப்படிங்கிறத பல பேருக்கு இன்னும் கண்டிப்பாக தெரியாது. சட்டப்படி கேரண்டார் அப்படின்னா வெறும் சாட்சி கையெழுத்து போடுறவங்க இல்லை. இந்திய ஒப்பந்த சட்டப்படி கடன் வாங்கியவருக்கு என்ன பொறுப்பு உண்டோ அதே பொறுப்பு உத்தரவாதம் தருகின்ற உங்களுக்கும் சம அளவில் பங்கு உண்டு. இதை தான் வந்து கோ எக்ஸ்டென்சிவ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எளிமையான அர்த்தம் என்னன்னா, கடன் வாங்கிய நபர் தவணையை செலுத்த தவறிட்டாங்கன்னா ஒரு வங்கியாக இருக்கட்டும்னு வச்சுங்க, அவங்க வந்து அவரைத்தான் முதல்ல நெருங்கி கேட்டு முடிக்கணும்னு கட்டாயம் இல்லை, நேரடியாக உத்தரவாதம் அளித்த உங்ககிட்ட வந்து முழு தொகையும் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சட்டப்படி கேட்கறதுக்கு வங்கிகளுக்கு முழு உரிமை இருக்குது. ஒருவேளை கடன் வாங்கினவங்க தொழில் நஷ்டம்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சட்டப்படியான பிரச்சனை உங்கள் மேலே தான் பாயும். ஒருவர் வாங்கிய கடனுக்காக நீங்கள் கேரண்டியாக நின்னால் என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சொத்து முடக்கம் அல்லது சம்பள பிடித்தம் நீதிமன்ற உத்தரவின் மூலமாகவோ அல்லது சர்ஃபேசி சட்ட விதிகளின்படியோ உங்களுடைய வங்கி கணக்குகள், மாத சம்பளம் அல்லது அசையா சொத்துக்கள் இவைகளையெல்லாம் ஜப்தி செய்வதோ முடக்கக்கூடிய நிலையோ வரலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியவர் தவணையை செலுத்த தவறிட்டால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கடுமையாக பாதிக்கப்படும். நாளைக்கு உங்கள் குடும்ப அவசரத்துக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கோ நீங்கள் சுயமாக கடன் வாங்க நினைச்சா அப்போ வங்கிகள் உங்களுக்கு கடன் தர மறுக்கலாம். அதே சமயத்தில் முகதாட்சண்யத்துக்காக போட்ட கையெழுத்து இறுதியில் அதே உறவையும் அதே நட்பையும் முற்றிலுமாக முறிச்சு விட்டு உங்களை நீதிமன்ற படிகளுக்கும் சேர்த்து இழுத்துட்டு போயிடலாம். அப்போ ஏன் ஒரு நண்பரோ இல்லது ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ கையெழுத்து கேட்டால் நட்புக்காக போடுறதில் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்போ தான் அப்போ கையெழுத்து போடலாம், என்ன தான் செய்யலாம் அப்படியும் சில பேர் யோசிக்கலாம். அப்படின்னா யாருக்கும் கேரண்டியாக போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது உங்களுக்கு. என்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கடன் வாங்கியவர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் அந்த கடனை திருப்பி செலுத்தி விடுவார்களா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ கடன் வாங்கியவர்கள் ஒருவேளை கட்ட தவறிட்டாங்கன்னா அந்த முழு பணத்தையும்

0: எனக்கு திருப்பி செலுத்தக்கூடிய மன உறுதியும் பொருளாதார வலிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் கேரண்டி போடலாம். அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டி வந்ததுன்னா படிவத்தில் உள்ள எல்லா நிபந்தனையும் முழுசாக படித்து பாருங்கள். வெற்று காகிதத்தில் ஒரு நாளைக்கும் கையெழுத்து போடாதீங்க. அதோடு இல்லை, வாங்கினவங்க தவணையை சரியாக தொடர்ந்து கட்டி வர்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நேயர்களே, என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகச்சிறந்த பண்பு தான். ஆனால் அப்படி செய்கிற உதவி உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்கிறதா இருக்கணும். அதை கொண்டு அடகு வைக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. நட்பும் உறவும் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமும் நிதி பொறுப்புங்கிறது யதார்த்தம். என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் குடும்ப சூழ்நிலையால் உங்கள் ஜாமீன் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு முன்கூட்டியே கண்ணியமாக மறுத்து விடுவது தவறு கிடையாது. அதுதான் விவேகம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக கற்றுக்கணும். முகதாட்சிணியத்திற்கு மதிப்பளித்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். விழிப்புணர்வோடு இருப்போம், நிம்மதியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
3: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 8:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: ஈரோடு மாவட்டம் தீவான் கிராமம் சபர்ணா பேசுகிறேன்.
3: வானொலி சத்தத்தை குறைச்சுக்கலாமா சபர்ணா?
4: குறைச்சிருங்க.
3: வீட்டுல யாரெல்லாம் இருக்க கண்ணா?
4: அம்மா, அப்பா, அண்ணன்.
3: பேர் என்ன?
4: சபரி.
3: அவங்க என்ன படிக்கிறாங்க?
4: காலேஜ் படிக்கிறாங்க.
3: என்ன குரூப் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க?
4: ட்ரிபிளி.
3: பக்கத்துல யாரு உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா?
4: அண்ணா.
3: அம்மா பேர் என்ன?
4: ஸ்ரீதேவி.
3: ஸ்ரீதேவி அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சாப்பிட்டீங்களா?
4: என்ன
3: சாப்பிட்டீங்க?
4: ரவை.
3: உங்களுக்கு என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்?
4: தமிழ்.
3: தமிழ் ஆசிரியர் பேர் என்ன?
4: சாந்தி டீச்சர்.
3: ஆஹா, ஏன் சாந்தி டீச்சர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க?
4: எல்லா டீச்சரும் பிடிப்பாங்க.
3: எந்த விளையாட்டு பிடிக்கும்?
4: எல்லா விளையாட்டும் பிடிக்கும்.
3: எந்த விளையாட்டு நீங்க விரும்பி விளையாடுவீங்க? அப்படியா, இப்ப எந்த
4: விளையாட்டு
3: விளையாடலாம்? மாவட்ட பெயர்கள். மாவட்டம் தெரியுமா?
4: தெரியும்.
3: ஓரளவுக்கு தெரிஞ்ச மாவட்டங்கள் தான்.
4: இப்ப
3: ஊரு அப்படின்னா அது மாவட்டமா இருக்காது. அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? சரியாக இருந்தா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி வரும், தொகுதியில வந்துடும். சரிங்களா? கோயம்புத்தூர், திருச்சி, திருச்சி, திருச்சிராப்பள்ளி, மேகமலை, கரூர், கல்லணை. கரிகாலன் கட்டி வச்சான்.

0: கல்லணை. சேலம்,
1: சேலம் இஸ்கு இஸ்கு.
0: பறவைகள் சரணாலயம்,
1: ரிஸ்கு ரிஸ்கு.
0: மதுரை,
1: இஸ்கு இஸ்கு.
0: வேடந்தாங்கல்,
1: இஸ்கு இஸ்கு.
0: வேடந்தாங்கல்
1: ரிஸ்கு ரிஸ்கு.
0: அழுத்தி கேட்டுட்டோம்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறது. சிறப்பு கண்ணா, வாழ்த்துக்கள் கண்ணா. பாடல் கேட்போமா? நன்றிமா.
1: ஓகே.

0: நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கொடைப்பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. இளையோர் பங்களிப்பில் 8:40 வருக. வணக்கம்.
4: என்ன
3: படிக்கிறீங்க கண்ணா? துகிலன். பெரிய கிளாஸ் படிக்கிறீங்க இல்லையா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
4: அம்மா, அப்பா, அக்கா.
3: உங்க பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா
4: வீட்டுல?
3: ஏன் கேக்கல? வீட்டில் யார் இருக்கா இப்போ?
4: அம்மா, அப்பா, அக்கா. மூணு.
3: அக்கா பேர் என்ன?
4: அபூர்வா.
3: அவங்க என்ன படிக்கிறாங்க?
4: 12th.
3: அம்மாட்ட கேளுங்க, அம்மா என் பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு
4: கேட்டு வரேன்.
3: கேட்டு வரீங்களா? இப்பயா? அப்புறமா கேட்டு
4: சொல்றீங்களா?
3: இதை தான் எதிர்பார்த்தேன். அடுத்த முறை வரும்போது கேட்டு வச்சிருங்க. ஒரு வேண்டுதலா? இல்லை, முன்னாடி ஒரு நெய்யும் உப்புமா சாப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் பேர் என்னம்மா?
4: பரிமளா.
3: அவங்க என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுக்கிறாங்க?
4: அறிவியல்.
3: உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு? உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு? உங்கள் ஊரோட சிறப்பு என்ன? ஆஹா, சரி. எந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி வெளியில் போவீங்க? இப்போ வீட்டில் இருந்து கூப்பிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து இந்த இடத்து வீட்டுக்கு அடிக்கடி போவோம், எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க? சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க. வார்த்தை சங்கிலி விளையாடலாமா? ஆ, சிறப்பு. பா, பா, பி, பி, பூ, பூ.
4: பணம்.
3: மதகு.
4: சக்கரம்.
3: மடை.
4: தங்கம்.
3: மலர். ரேரேரை அந்த மாதிரி ஏதாவது.
4: ரங்கம்.
3: அழகா.
4: ரங்கோலி.
3: ரங்கோலிங்களா? சரிங்க. கந்தகம். சிறப்பு கண்ணா. பாடல் கேட்போமா?
4: கேட்கலாம்.

முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு அறிமுக உள்ளங்கள் பங்களிப்பில் மனதோடு ராகம். 9 மணிக்கு வரும் வானவிலின் வண்ணம் விடுதலை. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் பவித்ரா கிருஷ்ணா அவர்கள். நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 2 மணிக்கு கல்லூரி கலாட்டா காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி வளாகத்தில் இருந்து. 3 மணிக்கு ஈரோடு கவுந்தம்பாடி பூங்கொடி சதாசிவம் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. 4 மணிக்கு வரும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நீர் விருப்பப்பாளர் நீர்களின் குரலோடு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவின் மடியில் தாளாட்டாக கொடை தின்றல். 10 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள். இளையோர் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறார்.

0: கிருதி இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம். வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் மாவட்டம் பேசுறேன்.
0: உங்களுடைய இணைப்பை சரியா வச்சுக்கிறீங்களாமா?
1: சரிக்கா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: எட்டாம் வகுப்பு.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க கண்ணா? இணைப்பு இன்னும் சரியா இல்ல. வானொலி சத்தம் இருந்தா கம்மி பண்ணிடுங்க சரிங்களா? லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பீக்கரை வந்து கட் பண்ணிடுங்க.
1: சரிக்கா,
0: கட் பண்ணுங்க. நீங்க பேசுறத வீட்டுல இருக்கவங்க வானொலியில கேட்கட்டும். வானொலி சத்தத்தை கம்மி பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க தூரமா வந்துருங்க சரிங்களா கண்ணா? நான் பேசுறது எனக்கே கேக்குதேம்மா? ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில வந்து இரண்டு விளையாட்டுக்கள், அதுல இப்ப நீங்க விளையாட போறது இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பறவைகளோட பெயர், பறவைகளோட பெயர் வந்தது அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? மாற்று பெயர் வந்ததுன்னா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும் சரிங்களா? மன்னர். மன்னர்
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மைனா.
1: இஸ்கி இஸ்கி.
0: புரா.
1: இஸ்கி இஸ்கி.
0: பரோட்டா.
1: ரஸ்க் ரஸ்க்.
0: ரஸ்கா.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கழுகு.
1: இஸ்கி இஸ்கி.
0: சிட்டுக்குருவி.
1: இஸ்கி இஸ்கி.
0: நாரை.
1: இஸ்கி இஸ்கி.
0: காகம்.
1: இஸ்கி இஸ்கி.
0: அண்ணம்.
1: இஸ்கி இஸ்கி.
0: அண்ணம் உணவுன்னு சொல்வோம்ல, அது அண்ணம்னு சொல்லலாம். அண்ணம். அன்னப்பறவை. வாழ்த்துக்கள் கண்ணா, சிறப்பு பாடல் கேப்போமா? நன்றிமா.

அன்பின் அலை கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம். இளமை பேசுகிறது, மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு பங்கு பெற்ற முயற்சியை கிறிஸ்து உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் நிற்காமல் ஓட வேண்டும். நெஞ்சம் நிறைந்த தன்னம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். உங்கள் லட்சுமி நாயந்திரன் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலின் உறுப்புடி 5 இளநிலை இரவின் மடியில் தாளாட்டாக கொடை தின்றல்.

கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். இரவு நேரங்களில் இதமான என்ன அலை, மனம் முழுவதும் நினைவுகள் நினைந்திருக்க, இதயத்தோடு இதயம் பேசும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா. சேரி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு

ஆற்றல் பண்பலை சொல்லும் நேரம் இரவு 9:08. காதல் வாழ்க்கையின் சுவாச காற்று, நிகழ் காலத்தின் நிஜமானவர்கள், நிழலான வாழ்க்கை, காதல் எண்ணங்கள், சிவந்த உதடுகளின் முனங்கள், காதலின் பார்வை, தவிப்பின் துடிப்பு, விழிகள் மட்டும் பேசிக்கொள்கிறது

இரவு தின்றல் இதமாக வீசும் நேரமாயினும் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். எழுத நினைத்த காதல் உணர்வுகள் ஒவ்வொரு நிமிடத்திலும் மௌனமாக காதலிக்கிறது காதல். உறக்கத்தில் என்

இரவு நேரத்தில் இதயங்கள் பேசும் நேரம். நம் பண்பலை 100.5 இது கிடைத்தின்றல் பண்பலை சொல்லும் நேரம். இரவு 9:17. 1000 கதைகள் சொல்ல வெண்ணிலவை அழைத்து ஆசைகளால் பல எனக்குள் தோன்றுகிறது. அன்பு கொண்டு அருகில் வர தவிப்பு, ஏக்கத்தில் தவிக்கும் மனம், செவியோரம் காதல் மொழி பேச, உன்னோடு உறவு கொள்ள துடிக்கும் அன்பு மனதின் வெளிப்பாடு இதுதானோ?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இரவு நேரத்தில் இதயங்களை தாளாட்டும் நேரமாய் நாம் பண்பலை 100.5 இது கிடைத்தின்றல். காதலால் சிலிர்ப்பை தரும் வார்த்தைகள், முத்தங்கள் கூட மொழியானதோ? இதயத்தோடு இதயம் இணைந்து பேசிய வார்த்தைகள் இதமாய் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது, அன்பு மழையில் நனைந்த மலரின் புன்னகை புதிதாக மலர்ந்த மலராய் சிவக்கிறது.

0: இசையால் இதய மகிழும் நேரம். நாம் பண்பலை 100.5 கொடைத்தென்றல் பண்பலை சொல்லும் நேரம். இரவு 9:25. இன்பத்தை பகிர்ந்து கொண்ட காதல் மயக்கம், இரவு நேரத்து உரையாடல், உதடுகளின் அசைவுக்கு இதயத்தின் இனம் புரியாத மயக்கம், சந்தர்ப்பங்களை தேடிய விண்ணப்பங்கள், வான் அலை கூட்டிய வித்தியாசமான வார்த்தைகளின் உரையாடல், காதோடுதான் காதலோ.
1: ஹலோ
2: ஹலோ

இசையால் இதயம் எங்கும் நேரம் நம் கோடை பண்பலை 100.5 கிடைத்தின்றல். தனிமைக்கு சுகமூட்டும் மோகமலர் உணர்ச்சியும் பாசமும் ஒன்று. பூந்தோட்டத்தில் பூத்த மலர்கள் எல்லாம் பூவை அவளின் கூந்தலில்தானோ? மயக்கத்தில் கூறிய வார்த்தைகள் இதழின் உன்னத சீர்காற்றில் செவிகளை இதமாய் ரசித்து ரசிக்கிறது காதல்.

இசையின் சொர்க்கம் குடிப்பான் விலை 100.5 இது குடைத்தின்றல் மெல்ல மயங்கும் மனதிடம் சொல்ல வார்த்தைகளை சொன்ன வார்த்தைகளை மெல்ல காற்றில் கரைகிறது பெண்மையின் அழகு காத்திருக்கும் தருணம் அவளின் அழகு அழகின் ஊற்று காதலனை இழுக்கிறது இப்படி.

காற்றின் முகவரி குடைப்பான்பலை 100.5 குடைத்தின்றல். நேரம் 9:40. இள மனதின் எண்ணங்கள் நினைவழையாக, இதயம் நினைக்கிறது, காதல் காதலை மறுக்க நினைக்கிறது. இருந்தாலும் ஒரு மயக்கம், மயங்கிய காதல் மறுக்க முடியாமல், மயங்கிய காதலின் வெளிப்பாடு. சொல்ல வார்த்தை இல்லாமல் காதல் வார்த்தைகள் தேடுகிறது, காதலின் வார்த்தைகள் தேடுகிறது. இப்படி

இசையின் மோகம் இதயத்தின் தாகம் நம் கொடி பண்பலை 100.5 இது கிடைத்தின்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:46. இதழ்கள் பேசிக்கொள்ள துடிக்கும் பொழுது இதயத்தின் சங்கமம், காதல் வார்த்தையின் பகிர்வு, இரண்டு இதயங்கள் நினைத்த மனம், இன்னொரு காவியம் காற்றில் கரைந்த காதல் மனம், காற்றில் கரைந்த காதல் மனம், இதுதானோ?

இரவு தாலாட்டு நம் கூடி பண்பலை 100.5 கொடை தீன்றல். நேரம் இரவு 9:52. மாலை நேரத்து மயக்கத்தில் கலங்கிய காதல் உறவு இரவு பொழுது இன்னும் மேலும் சுகமூட்டுகிறது. இதயத்தோடு காண துடித்த இதயம் இதமாய் பேசுகிறது இப்படி.

இரவு தென்றல் இதமான வேளையில் வீசிக் கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இரவு நேரம் இதயம் மயங்க கண்களின் வழியே கனவுகளை விதைத்து மனதில் வளர்த்து மயக்கம் கொண்டு மயங்கி விடைபெறுகிறது இன்றைய கொடை தென்றல். தென்றலோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் என்பதற்கு நன்றி நேர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, பிரிக்க முடியாத சொந்தமாக, மறக்க முடியாத பந்தமாக, தவிர்க்க முடியாத உயிராக, எல்லாம் இசையாக பயணிக்க வான்வெளி அரங்கேற்றமாக கேட்டு ரசிப்போமா இந்த ஒரு மணி நேரம் நினைவீசுகம். இன்றைய நினைவீசுகம் அழைக்கிறது 2nd நூற்றாண்டில் இயற்றப்பட்ட தமிழ் காவிய

0: சிலப்பதிகாரம் மற்றும் மற்ற சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள கோசர் மக்கள் இந்த மாவட்டத்துடன் தொடர்புடையவர்கள். தென்னிந்தியாவின் முசிறி முதல் அரிக்கமேடு வரை நீண்டிருந்த பழங்கால வர்த்தக பாதையின் இராசகேசரி பெருவழியில் அமைந்திருந்த மாவட்டம். 18 நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூர் ராஜ்யத்தின் கீழ் வந்து பின் திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு 1799 சென்னை மாகாணத்துடன் இணைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1804 புதிய மாவட்டமாக உருவெடுத்த கோயம்புத்தூர் அன்பர்கள் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம். கோயம்புத்தூர் அன்பர்கள் அறிமுகமாக 2424 வழக்கமான கோயம்புத்தூர் அன்பர்கள் 2424 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0452 கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர் அன்பர்களோடு நினைவிய சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: கோவை கணவதியிலிருந்து குமார்த்தையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மவுன கேதங்களிலிருந்து மூக்குத்தி பூ மேலே.
0: நன்றிங்க, பாடல் வருது கேளுங்க.

0: இரவை இதமாக்கும் வேலை கோடை பண்பலை நூறு புள்ளியின் இனி வீசுகம் 10:15 வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்துங்க நிறம் மாறாத பூக்கள் படத்துல இருந்துங்க, ஆயிரம் மலர்கள் மலரங்கள்
0: பாடல் வருது.
1: இனிய இரவு வணக்கம்.
0: நன்றிங்க.

0: 10:20 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கூலூர்ல இருந்து கமலி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொண்டாட்டி தேவை படத்துல இருந்த ஆர்ஆரோ ஆரிரோ பாடல் வேணும் மேடம்.
0: பாடல் கேட்போம்மா. நன்றிங்க.
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.

0: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு அறிமுக உள்ளங்கள் பங்களிப்பில் மனதோடு ராகம், 9 மணிக்கு வரும் வானவிலின் வண்ணம் விடுதலை, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் பவித்ரா கிருஷ்ணா அவர்கள், நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 2 மணிக்கு கல்லூரி கலாட்டா காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி வளாகத்தில் இருந்து, 3 மணிக்கு ஈரோடு கவுந்தம்பாடி பூங்கொடி சதாசிவம் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, 4 மணிக்கு வரும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நீர் விருப்ப பாடல் நீர்களின் குரலோடு, 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், இரவின் மடியில் தாளாட்டாக கொடை தின்றல், 10 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள். பத்து மணி 32 நிமிடம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் கோயம்புத்தூர் அன்பர்களோடு வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.

0: நெம்கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: எனவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கத்துடன். கோவை மாவட்டம் கோவை புதூர்ல இருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுறேன்.
2: சில நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
3: கேப்டன் படத்துல இருந்து கண்ணில் ஆடும் ரோஜா அப்படின்னு பாடல்
2: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
3: நன்றி மேடம்.

0: கரங்களால் இதயத்தை இதமாக்கும் வேலை கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம் 10:43 நிமிடம் கோவை அன்பர்களோடு வருக வணக்கம்.
1: கோடை பண்பலை தாய் 100.5 அறிவிப்பாளர் லட்சுமிநாதனுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்து தொடர்பு கொள்வது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தளவாய் வேளாண்துறை.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் அழகியத்து அந்த பாட்டுங்க.
0: நன்றிங்க.

0: அழகிய இரவில் நிகழ்ச்சியோடு இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணித்தால் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த இரவு நேரத்துல புற பாடலுங்க, பாசமுள்ள பாண்டிய அந்த பாடல் ஒலிபரப்புங்க.
0: நன்றிங்க.

0: நெம்கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மதுரை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர் முனைவர் கே யு பவித்ரா கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்.
1: இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப்ஸில் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்டீஷியன் அப்படின்னா ஒரு நோய்க்கு அவங்க வந்து உணவு மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது டயட்டீஷியன். நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மேபி வந்து ஒபீசிட்டியை கம்மி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஸ்பேஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

கோயம்புத்தூர் அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலின் 100.5 நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் தரும் நாளை இரவு 10 மணிக்கு. இந்த இரவு இதமாகட்டும், விடியும் பொழுது சுகமாகட்டும். விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நீர்களே.

இது நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. இடைவிடாத பாடல்கள் வானாலையில் இசையாய் பொழியும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரத்தில் இடைவிடா பாடல்களோடு இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5 இரவு சிறகு. பண்பலை சொல்லும் நேரம் 11:15.

இடைவிடா பாடல்கள் இதை எங்களோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. நம் கோடி பான்மலை 100.5 இரவு சிறகாக நேரம் 11:00 மணி 26 நிமிடம்.

நேரம் இரவு 11:38 நம் கூடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு குலாஸ் நாட்டு சர்க்கரை வழங்கும் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் புதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஆலய உலா 6:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், இதில் சைபாலின் என்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குலாஸ் நாட்டு சர்க்கரை.

வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு விடுதலை. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு விடுதலை. 10 பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திகேயன் ஆறுமுகம், அட்டை பெட்டி தயாரிப்பாளர் கரூர். 10:30 கேட்கலாம் வெளியே வராத வெளிச்சங்கள். இதில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 தேடி வரும் பண்பலை கொடைக்கானலில் இருந்து. 12:00 யாதுமாகி சிறப்பு விருந்தினர் முனைவர் கு பவித்ரா கிருஷ்ணா, ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை தலைவர். நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:30 யாதுமாகி, இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மேலவழி. 1:00 தாராபுரம் ஒரிஜினல் வெல்வேர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 கல்லூரி கலாட்டா. நாளைய கல்லூரி கலாட்டா காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்மெண்ட்ஸ் கல்லூரி வளாகத்தில் இருந்து. 3:00 உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி பூங்கொடி சதாசிவம் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். குலாஸ் நாட்டுச் சர்க்கரை வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. மாலை 5:00 இடைக்கால பாடல்களோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கோ. 8:00 இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமறையிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1166.

0: காதலருடன் கூடும் காலத்தில் மகிழும் இன்பத்தை கடல் போல பெரிதாகச் செய்கிறது காமம். ஆனால் பிரியும் காலத்தில் அதே காமம் கடலை விட பெரிதான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1166 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
1: துப்பின் எவனாவர் மற்கொள் துயர் வரவு நட்பினுள்ளாற்றுபவர்.
0: காதலருடன் கூடும் காலத்தில் மகிழும் இன்பத்தை கடல் போல பெரிதாகச் செய்கிறது காமம். ஆனால் பிரியும் காலத்தில் அதே காமம் கடலை விட பெரிதான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1166 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
2: கொடி பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதை நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 4:53 இதே வளமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புதிதாக பிறந்துள்ள இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நம் கோடை பண்பலையின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று சக வருடம் 1948, பாத்ரா 20, பராபவ ஆவணி திங்கள் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. இப்போது முதல் நம் கோடை பண்பலையின் இனிய நிகழ்ச்சிகளை வழமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் உலகெங்கிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு மகிழலாம்.

மரங்களாடி மலர்ந்திடும் பூக்களைப் போல கரங்கள் குவித்து காப்பவனை தொழுதிடும் காலை பொழுதுனில் இசையால் இசைந்திடும் அசையும் காற்றலையில் அன்பின் மொழியில் நமக்கு அருள் தர ஆலய மணிகளின் காலை கதிரொலியாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைநாமம் இசையாக ஒலிக்க, பக்திராகம் மனதை வருட, அன்பும் அருளும் இதயத்தில் நிறைய, இனிமையான இறை நினைவோடு பயணிக்கிறது கோடை பண்பலை 105 அருள்மா.

அதிகாலை பொழுதின் அமைதியில் இறைவனை துதிக்கும் இசையோடு உங்கள் இல்லங்களில் ஒலித்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.